நேரம் 5:42. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது SP பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
3: என்ன அந்தாலும் போனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவுல மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
4: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
3: ஆமா, ஒரு கையில ஸ்டேரிங், இன்னொரு கையில சாட்டிங், இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
4: கரெக்ட் ராஜா, நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
3: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டியை கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ்

0: போறாங்களா? பாவம், அந்த வரி குதிரைக்கு வலிக்கும் இல்ல.
1: ராஜா, ஜோக் ஓகே தான், ஆனா சீரியஸா கேளுங்க. ரோட்டை கடக்கும் போது போன பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீன பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
0: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கைய நடத்ததான் போறாங்க.
1: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
0: அதான் மக்களே, போனை ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நட்ராஜ். இன்னும் சில நொடியில் தொடர்வது 6 மணிக்கான செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்கோலத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை தவிர்த்து திசை திருப்பும் வேலைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். கல்லூரி பேராசிரியர்கள் பணி நியமன தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையை அடுத்த துறைப்பாக்கம் பகுதியில் சட்டவிரோதமாக மது பாட்டில்களை பதுக்கி வைத்திருந்த நபரை சென்னை பெருநகர காவல்துறையினர் கைது செய்தனர். அரசு இசைப்பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் வகையில் சேலத்தில் பிரம்மாண்ட பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே திருச்சி நெடுஞ்சாலை பகுதியில் லாரிகளில் இருந்து டீசல் திருடி பதுக்கி வைத்திருந்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து பழங்களை ருசிப்பதற்காக காட்டு யானைகள் கோத்தகிரி மலைப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மிதமான சாரல் மழை பெய்து வருவதால் அருவிகளில் குறைவான தண்ணீர் வரத்து காணப்படுகிறது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்சில் நிலவும் கடும் வெப்பநிலை காரணமாக இதுவரை 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புதிதாய் புலர்ந்த இந்த காலை பொழுது அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள் கூறி காற்றலைகளில் இணைவது ஷாலினி. நேரம் காலை 6:03. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இசையிலும் இறை நினைவிலும் மனதை மலரச் செய்யும் நேரம் இது. இறைவனின் புகழ் பாடும் பாடல்களுடன் உங்கள் மனங்களை தெய்வீக ஒளியால் நிரப்ப இதோ தொடங்குகிறது.

வாழ்க்கையின் ஓட்டத்தில் சோர்ந்து போகும் உங்களுக்கு ஆறுதலாய் வரும் இறை பாடல்கள், நம்பிக்கையை நெஞ்சில் விதைக்கும் அருள் வரிகள், பக்தி சிந்தனையை தூண்டும் தெய்வீக தருணங்கள். இதோ ஆரம்பமாகிறது அருள்மணி மாலை நிகழ்ச்சியில். அகந்தை என்ற ஆணவத்தை அடக்கி அடக்கம் என்னும் பண்பை வளர்த்து கொள்பவர்களுக்கே விநாயகரின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் என்ற சிந்தனை வரிகளோடு விநாயகரின் பெருமையை போற்றும் பாடல். பாடலுக்கு இசை ராமச்சந்திரன். கற்பனை உளுந்தூர்பேட்டை சண்முகம். குரல் சீர்காழி கோவிந்தம்.

பக்தி உணர்வை தூண்டும் ஆன்மீக பாடல்களை அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் காலை 6:08. முருகா என்ற மூன்றெழுத்து மந்திரம் சொல்லும் போதே மன

தோன்றும் ஒரு பேரமைதி அவன் திருவடிகளில் சரணமடையும் போது நிலையான வெற்றியை தரும். கோரிக்கைகள் ஆயிரம் இருந்தாலும் முருகா என்ற ஒற்றை சொல் போதும், நம் குறைகள் களையும் என முருகனின் புகழ் பாடும் பாடலை பாடுகிறார் சீர்காழி ஜி சிவசிதம்பரம். பாடலுக்கு கற்பனை வேம்புத்தூர் கிருஷ்ணன், இசை ரங்காராவ்.

உன்னை வந்தடையும். மனதில் அமைதி கொள். இது ஈசனின் வாக்கு என்ற சிந்தனை வரிகளோடு ஹரிணி பாடிய பாடலை கேட்கலாம். பாடலுக்கு கற்பனை தீபன் அருணாச்சலம், இசை சாசித்ரன்.

இறைவரின் புகழ் பாடும் நேரமாக அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் காலை 6:14. உனக்காக எடுத்து வைக்கப்பட்டது உனக்கானதே, தாமதமானாலும் அது

காலை நேர இதமான காற்றோடு இறையருள் போற்றும் இன்னிசை பாடல்கள் காற்றலைகளில் வளம் வந்துட்டுருக்கு. நேரம் காலை 6:20. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 அருள்மணி மாலை நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இருள் சூழ்ந்த எங்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றும் தாயே, எங்கள் கவலைகள் அனைத்தையும் போக்கும் கருணை கடலே, உன் பதமே கதி என வந்தேன் காத்தருள் வாயே என அம்மன் புகழை போற்றும் பாடல் இது. பாடலுக்கு இசை கே. வீரமணி. தவசீலனின் கற்பனை வரிகளுக்கு பாடுகிறார் சுசிலா.

நிகழ்ச்சியில் தொடர்புடைய அடுத்த பாடல் அம்பிகையை கொண்டாடும் மாரியம்மன் பாடல். பாடலை பாடுகிறார் எல்லாரேஸ்வரி. பாடலுக்கு கற்பனை நாகை அம்பி, இசை குன்னக்குடி வைத்தியநாதன்.

ஈரை நம்பிக்கை மனதில் விதைக்கும் அருள்மணி மாலை நிகழ்ச்சி தரும் பாடல்களை தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 6:29. நிகழ்ச்சியில் தொடர்புடைய அடுத்த பாடல் மீட்பரின் இனிய கீதங்கள். பாடலை பாடுகிறார் சுஜாதா.

நேரம் காலை 6:36 அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடலை பாடுகிறார் நாகூர் இ குல் முகமது.

நேரம் காலை 6:40 அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நிறைவான பாடலாக இறக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம், ஆனால் தாழ்ந்து போவதில்லை. ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெறலாம், ஆனால் கடைசி வரை சாதிப்பதில்லை. நீ நினைப்பது நல்லதாக இருக்கும்போது உனக்கு நடப்பதும் நல்லதாகவே இருக்கும் என்ற சிந்தனை வரிகளோடு சிவன் பாடல். டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம் பாடிய பாடல் இது.

0: மாற்றலைகள் மூலமாக நாம் இல்லம் தேடி வந்த இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.
0: மீண்டும் கேட்கலாம் உங்கள் உள்ளங்களை மகிழ்விக்கும் பக்தி பரவசமூட்டும் பாடல்களை நாளை காலை 6:02 அருள்மணி மாலை நிகழ்ச்சியில். நேரம் காலை 6:44. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்தி.
2: மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா மொரீஷியஸ் இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளில் இருந்து மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா மொரீஷியஸ் இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்கோலம் உடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். மொரீஷியஸுக்கு இந்தியா வழங்கியுள்ள சிறப்பு பொருளாதார நிதி தொகுப்பு திட்டத்தின் கீழ் அந்நாட்டின் பல்வேறு திட்டங்களை இந்தியா செயல்படுத்தி வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். திறன் மேம்பாடு, பாதுகாப்பு, எரிசக்தி, சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திருப்பூரில் ஏற்றுமதியாளர்களுடன் கலந்துரையாடிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புதிய வகை ஆடைகளை தயாரித்து ஏற்றுமதி செய்வது குறித்து ஆலோசனை நடத்தியதாக அவர் கூறினார். ஜவுளி உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். ஜவுளி ஏற்றுமதியாளர்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு அவற்றை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு கிரிராஜ் சிங் கூறினார். புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் புலிகள் பாதுகாப்பு தொடர்பான தேசிய பயிலரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புலிகள் பாதுகாப்பு திட்டம் வனவிலங்கு பாதுகாப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டார். வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் காடுகள் மற்றும் நீர்நிலைகளின் பாதுகாப்பிற்கும் பல்லுயிர் பெருக்கத்திற்கும் உதவிடும் என்று திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் முதலாவது C-295 விமானம் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தனது மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து நீண்டதூர ஏவுகணை சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தி சாதனை படைத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய மொழிகள், பழமையான நூல்கள், கையெழுத்து பிரதிகள் ஆகியவற்றை டிஜிட்டல் முறையில் பாதுகாக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் இத்தகைய முயற்சிகள் இந்திய மொழிகள் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை வலுப்படுத்துவதுடன் தொழில்நுட்ப அடிப்படையிலான பாரம்பரியத்துடன் இணைப்பை ஏற்படுத்தும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் அதிக ஈரப்பதம் இருக்கும் நெல்மணிகளை வேளாண் துறை உதவியுடன் உலர வைத்து அவற்றை கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்குகளில் ஆய்வு மேற்கொண்ட பின் அவர் இதனை தெரிவித்தார். தண்ணீர் பற்றாக்குறை அல்லது மழைப்பொழிவு குறையும் காலங்களில் மாற்றுப்பயிர்களை பயிர் செய்வதற்கான முயற்சிகளை விவசாயிகள் மேற்கொள்ள முன்வர வேண்டும் என்று திரு வெங்கட்ரமணன் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை தவிர்த்து திசை திருப்பும் வேலைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். சென்னையை அடுத்த வானகரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு திமுக தொண்டர்கள் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். திமுக ஆட்சிக் காலத்தில் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு

0: சீர்குலைந்துள்ளதாகவும் பாலியல் வன்கொடுமை போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பதவியை கருத்தில் கொள்ளாமல் கொள்கையை முக்கியமாக கருதி மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணைந்து வருவது பாராட்டுதலுக்குரியது என்று திரு மு க ஸ்டாலின் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூரில் நடைபெற்ற மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பிஜேபி தொடர்ந்து பாடுபடும் என்று தெரிவித்தார். மேகதாது விவகாரம் தொடர்பாக உரிய நேரத்தில் பிஜேபி சார்பில் போராட்டம் நடத்துவது குறித்து அறிவிக்கப்படும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். கல்லூரி பேராசிரியர்கள் பணி நியமன தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயற்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இது தொடர்பான புகார்கள் மீதான விசாரணை முடியும் வரை பணி நியமனம் குறித்த நடைமுறைகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியுடையவர்களுக்கு ஆசிரியர் பணிக்கான வாய்ப்புகளை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு இசை பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் வகையில் சேலத்தில் பிரம்மாண்ட பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 1450 மாணவியர் பங்கேற்று நடனமாடி சாதனை நிகழ்த்தப்பட்டதாக ஆசிரியர் சங்க தலைவர் திரு சக்தி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: சேலம் மாவட்ட மிகப்பெரிய விழிப்புணர்வு நாட்டிய நிகழ்ச்சி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இசை பள்ளிகளுக்கு மாணவர் சேர்க்கைக்காக ஒரு மாபெரும் வரலாற்று சாதனை நிகழ்ச்சி நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு 1500 குழந்தைகளுக்கு பக்கமா வந்திருக்கோம். இதுல இந்தியாவிலே 46 டீச்சர்ஸ் லைவ் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஒட்டுக்கா லைவ் நட்டவங்க பண்ணி 1500 குழந்தைங்க ஆடி இருக்காங்க. எல்லா ஆசிரியர்களுமே மாவட்ட அரசு இசை பள்ளியில பரதநாட்டியத்துறை படிச்சுட்டு இன்னைக்கு நாங்க எல்லாருமே ஒரு ஆசிரியர்களா இருக்கோம். எங்களுக்கு இசைப்பள்ளி மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கு. இதோட நோக்கம் அனைவரும் வந்து ஒரு பக்தியும் ஒரு தெளிவும் அடைய வேண்டும். ஏழை மாணவர்கள் பரதநாட்டியம் கத்துக்கணும். எல்லா தரப்பு மக்களும் இசைப்பள்ளிக்கு ஆதரவு தெரிவிங்கள்.
0: தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த பாதை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் நாமக்கல், ஈரோடு, சேலம், மதுரை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். பிரான்சில் நிலவும் கடும் வெப்பநிலை காரணமாக இதுவரை 1000+ மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையேயான ஒப்பந்தம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் ஆலோசனை நடத்தினார். அமெரிக்காவில் கொலராடோ உட்டா எல்லை அருகே உள்ள வனப்பகுதியில் காட்டு தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 3 தீயணைப்பு படையினர் உயிரிழந்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லையை ஒட்டிய பகுதியில் இந்திய எல்லைக்குள் நுழைந்த பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஒருவரை காவல்துறை கைது செய்துள்ளது. மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த 4 பாரம்பரிய வேளாண் விளைபொருளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைய முயன்ற பங்களாதேஷைச் சேர்ந்த 8 பேரை திரிபுரா காவல்துறையினர் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே திருச்சி நெடுஞ்சாலை பகுதியில் லாரிகளில் இருந்து டீசல் திருடி பதுக்கி வைத்திருந்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து பழங்களை ருசிப்பதற்காக காட்டு யானைகள் கோத்தகிரி மலைப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. சென்னையை அடுத்த துறைப்பாக்கம் பகுதியில் சட்டவிரோதமாக மதுபாட்டில்களை பதுக்கி வைத்திருந்த நபரை சென்னை பெருநகர காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா மொரீஷியஸ் இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி

நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளில் இருந்து மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. 102.3 FM.

0: நேரம் காலை 6:55. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து காலை 7:00 வணக்கம் தமிழ்நாடு, 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி மீண்டும் ஆரம்பமாகும். காலை 8:00 செய்தி சுருக்கம், 8:20 நேர்களின் கடிதவழி விருப்ப பாடல்களை வழங்கும் நிகழ்ச்சியாக உங்கள் விருப்பம். காலை 9:00 செய்தி சுருக்கம், 9:20 கலக்கல் அரங்கம், தொலைபேசி வாயிலாக நேயர்கள் கலந்து கொள்ளும் விளையாட்டு நிகழ்ச்சி. காலை 10:00 செய்தி சுருக்கம், 10:20 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி, இதுவும் நேயர்கள் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பேசும் சிறப்பான நிகழ்ச்சி. முற்பகல் 11:00 செய்தி சுருக்கம், 11:20 காலத்தை வென்ற காவிய கானங்களின் தொகுப்பாக இன்றும் இனியவை கேட்கலாம். நண்பகல் 12:00 இடைக்கால பாடல்களை வழங்கும் ரெட்ரோ நேரம், 12:40 தமிழில் செய்திகள், பிற்பகல் 1:00 பாடல் உங்கள் சாய்ஸ், நேயர்கள் தொலைபேசி வாயிலாக அவரவர் பிடித்த பாடல்களை கேட்டு வழங்கும் நிகழ்ச்சி இது. பிற்பகல் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 எங்கள் ஸ்டைல். பிற்பகல் 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில், இன்று கடற்கரை வாழ்விடங்கள் மற்றும் உறுதியான வருமானங்களுக்கான சதுப்பு நிலக்காடு முன்முயற்சி திட்டம் பற்றிய தகவல் இடம்பெறும். பிற்பகல் 3:00 வர்ணஜாலம், 4:00 செய்தி சுருக்கம், மாலை 4:20 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், தொலைபேசி வாயிலாக நேயர்கள் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி. மாலை 5:00 செய்தி சுருக்கம், 5:05 ஆங்கிலத்தில் செய்திகள், மாலை 5:10 பூந்தென்றல். மாலை 6:00 பக்தி மாலை, 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம், இரவு 7:00 திரைகானம். இரவு 7:15 தமிழில் செய்திகள், 7:25 திரைகானம், இரவு 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்களை வழங்குகிறார் சரவணன் அவர்கள். இரவு 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இரவு 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நீ கூறினார் தொலைபேசி வாயிலாக நேயர்கள் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி இது. இரவு 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். இரவு 9:15 என் இனிய பொன் நிலாவே, இரவு 10:00 பௌர்ணமி பூக்கள். திருவண்ணாமலை திருத்தலத்திலிருந்து கிரிவலப்பாதையில் பக்தர்களோடு நேரலை. இரவு 11:00 மனசு மயங்கும். இதுவரை நேயர்கள் இன்றைய எமது நிலையத்தில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.
1: பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல் பட்டடை
2: அண்ணன் ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
3: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8:00 நம்ம விவித் பாரதி தமிழகம்ல உங்களுக்கு விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்கதான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
2: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேக்குறீங்க?
3: ஆமா, காலம் காலமா இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்ல இருந்து கடிதம் போடுறாங்க, அதுல நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
2: நீங்க

0: சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமா இருக்கே.
1: இத கேளு.
2: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா, கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: எங்க போற?
0: போஸ்ட் ஆபீஸுக்கு தான், போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
1: அது சரி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.

அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானாலும் தோல்வியடைந்தால் திட்டத்தை மாற்றுங்கள். இலக்கை ஒருபோதும் மாற்றக்கூடாது. இலக்கை ஒன்றே நினைவில் கொள்வோம், அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வோம். பிரசந்தனை வெறிகளை போட்டு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு காத்துட்டு இருக்கிறது ஷாலினி. நேரம் காலை 7:02:16. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இன்னைக்கு பல சூப்பரான சாங் கேட்கலாம். கூடவே ஃபேஸ்புக் கொஸ்டின் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சரி, நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் என்ன பாடல் ஆர்வமாக காத்துட்டு இருப்பீங்க? உள்ளத்தை அளித்தா திரைப்படத்திற்காக சிற்பி இசையமைத்த பாடல். பாடலை மனு மற்றும் அவங்களது குழுவினர் பாடினாங்க. பாடலுக்கு கற்பனை பழனி பாரதி.

நேரம் காலை 7:07. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் பூச்சூடுவா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல் பழனி பாரதி கற்பனை வரிகளுக்கு இசை சிற்பி.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: தாத்தா இது என்ன செடி?
2: டாங்கரின் ரொம்ப இனிப்பா இருக்குது, தொட்டா தொலைச்சிடுவே. ஃப்ரீ ஃபாரின் ட்ரிப் இணைப்பை கிளிக் செய்யவும். இப்பவே செய்யற
1: தாத்தா? வேணாம், லிங்க கிளிக் பண்ணிடாதீங்க.
2: எதுக்கு?
1: இது SMS ஸ்கேம். கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேங்க் டீடைல்ஸ் திருட்டு போயிடும்.
2: ஓ தேங்க்ஸ் கப்பு, காப்பாத்திட்டேன். இந்தா உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு பரிசு.
3: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
4: கூல் ஆக இருங்கள்.
5: ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டா

0: 102 புலி 3 பாத்துக்கு தான்
1: 102 புள்ளி 3 பாட்டுக்கு இட்டான்.

பிரியாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் குறித்து அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளை இந்தியா நிராகரித்துள்ளது. மாம்பழ விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் மத்திய அரசு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். சிக்கிம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மேனியுடன் திரு நரேந்திர மோடி நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விக்டோரியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி, இந்த பேச்சுவார்த்தையின் போது சுகாதாரம், கல்வி, திறன் மேம்பாடு, டிஜிட்டல் மாற்றம், நீடித்த வளர்ச்சி, சமூக உள்கட்டமைப்பு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இரு நாடுகளின் தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக கூறினார். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சட்டவிரோதமாக மீன்பிடித்தல், போதைப்பொருள் கடத்தல் உட்பட பல்வேறு சவால்கள் குறித்தும், பிராந்திய மற்றும் சர்வதேச அளவிலான விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் பரஸ்பரம் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். செஷல்ஸ் நாட்டில் இந்தியாவில் அறிவிக்கப்பட்டுள்ள சமூக பொருளாதார திட்டங்களின் செயலாக்கம் குறித்தும் இரு தலைவர்களும் திருப்தி தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார். இவ்விரு நாடுகளிடையே தூதரக ரீதியிலான உறவுகள் ஏற்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவை குறிக்கும் வகையிலான இலச்சினையை இரு தலைவர்களும் இணைந்து வெளியிட்டதாக திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார். பின்னர் திறன் மேம்பாடு, யுபிஐ, சுகாதாரம், விவசாயம், கப்பல் போக்குவரத்து, விண்வெளி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. மேலும் அந்நாட்டின் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் உணவு பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு, சுகாதாரம், தொழில் பயிற்சி, கடல்சார் பாதுகாப்பு போன்ற துறைகளில் பல்வேறு அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டன. இதனிடையே செஷல்ஸ் நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு பெர்னார்ட் ஜார்ஜஸை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது செஷல்ஸ் ஐரோப்பிய ஒன்றியம் இடையேயான ஒத்துழைப்பு தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து தாம் அவருடன் விரிவாக விவாதித்ததாக பிரதமர் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் பிரதமரின் குடும்ப பராமரிப்பு கண்காணிப்புக்கான இணையதள சேவையை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இந்த ஒருங்கிணைந்த டிஜிட்டல் தளத்தின் மூலம் பயனாளிகள் சுகாதாரம், ஊட்டச்சத்து உள்ளிட்ட முக்கிய தகவல்கள் குறித்து அறிந்து கொள்ள உதவிடும் என்று கூறினார். திட்டங்களை வகுப்பதுடன் அவை அனைத்தும் மக்களை சென்றடைய செய்வதற்கான முயற்சிகளையும் மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். தடுப்பூசி, ஊட்டச்சத்து குறைபாடு, பள்ளிகளில் சேர்க்கை விகிதம், இடைநிற்றல் விகிதம் உள்ளிட்ட தகவல்களை கண்காணிக்கும் வகையில் பல்வேறு அரசுத்துறை சார்ந்த தரவுகளுடன் இந்த இணையதளம் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் புலிகள் பாதுகாப்பு தொடர்பான தேசிய பயிலரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புலிகள் பாதுகாப்பு திட்டம் வனவிலங்கு பாதுகாப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டார். வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் காடுகள், நீர்நிலைகளின் பாதுகாப்பிற்கும் பல்லுயிர் பெருக்கத்திற்கும் உதவிடும் என்று திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். பாகிஸ்தானின் கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் குறித்து அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளை இந்தியா நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியா மீதான இத்தகைய குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்று குறிப்பிட்டுள்ளார். பிற நாடுகள் மீது

0: குற்றம் சாட்டுவதை தவிர்த்து அந்நாட்டில் செயல்பட்டு வரும் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தோதாபுரி மாம்பழ விவசாயிகள் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் மத்திய அரசு அவர்களுக்கு நிதி உதவி வழங்க வேண்டும் என்று ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், மாம்பழத்திற்கான விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் 281 கோடி ரூபாய் நிதி உதவியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மாம்பழச்சாறு ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை காரணமாகவும் மாம்பழச்சாறு உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் அதன் கொள்முதலை குறைத்துள்ளதன் காரணமாகவும் இந்த விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தோதாபுரி மாம்பழ விவசாயிகள், குறிப்பாக ராயலசீமா பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு மத்திய அரசின் நிவாரண உதவி அத்தியாவசிய தேவையாக உள்ளது என்று முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். மத்திய சுகாதார கவுன்சில் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பச்சிளம் குழந்தைகள் சுகாதார பராமரிப்பு தொடர்பான மாநாட்டை மத்திய அமைச்சர் திரு J.P. Nadda புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இது தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பச்சிளம் குழந்தைகளின் பாதுகாப்பான வளர்ச்சி குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து, மூளை செயல்பாட்டு திறன் ஆகியவற்றிற்கு முதல் 3 வருடங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை கருத்தில் கொண்டு இந்த மாநாடு நடைபெற உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. நகர்ப்புறங்களில் வசித்து வரும் புலம்பெயர்ந்த மற்றும் விளிம்பு நிலை மக்கள் குழந்தை பராமரிப்பில் எதிர்கொண்டு வரும் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கும் இந்த மாநாடு உதவிடும் என்று சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் முதலாவது C-295 விமானம் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தனது மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து நீண்டதூர ஏவுகணை சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தி சாதனை படைத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சிக்கிம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனிமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர், கர்நாடகா, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், தெலங்கானா, கோவா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. பீகார், ஆந்திர பிரதேசம், ராஜஸ்தான், ஒடிசா, லட்சத்தீவு உள்ளிட்ட பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தில்லி, ஹரியானா மற்றும் சண்டிகரில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அருணாச்சல பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக அசாமில் உள்ள டெமாஜி நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதன் காரணமாக ஜோனை, சீமென், சப்போரி, திமோ உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதை அடுத்து நிலைமையை அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் ஹிமந்த பிஸ்வ சர்மா தெரிவித்துள்ளார். லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். ட்ரென்ட் பிரிட்ஜில் நடைபெற்று வரும் நியூசிலாந்து அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தாம் ஓய்வு பெற உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 2011 ஆல்ரவுண்டராக இங்கிலாந்து அணியில் இணைந்த அவர் இதுவரை டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் 7000 ரன்களையும் 250க்கும் அதிக விக்கெட்டுகளையும் வீழ்த்தியுள்ளார்.

0: இங்கிலாந்து அணிக்காக அவர் 121 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலும் 114 ஒருநாள் போட்டிகளிலும் 43 20-20 போட்டிகளிலும் விளையாடியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் குறித்து அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளை இந்தியா நிராகரித்துள்ளது. மாம்பழ விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் மத்திய அரசு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். சிக்கிம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: செய்தி அறிக்கையை தொடர்ந்து மீண்டும் இணைகிறோம். வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சி நேரம் காலை 7:25. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நிகழ்ச்சியில் அடுத்ததா ஒரு அருமையான பாடல். மூவேந்தர் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் பாடிய பாடல். சிற்பி இசைக்கு கற்பனை அறிவுமதி.

0: நீங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: ஹலோ, நீங்க யார் பேசுறது? உங்க பேர் என்ன?
2: உங்கள் குரல், உங்கள் கருத்து, உங்கள் திறமை இப்போது நேரடியாக ஒலிக்கப் போகிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்முடைய நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலையும் திறமையையும் வெளிப்படுத்த வாய்ப்பு வேண்டுமா? அப்படியானால் உடனே நோட் பண்ணுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 295-20-853, மற்றொரு எண் 283-89-871, 044 என்ற எண்ணை முன் இணைப்பாக பயன்படுத்தவும். உங்கள் குரல் ஒலிக்கட்டும், தமிழகம் கேட்கட்டும். நேயராக இருந்த நீங்கள் நிகழ்ச்சியின் நட்சத்திரமாகலாம். உங்களது அழைப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறது விவித் பாரதி தமிழகம்.
3: வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 7:32. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் உன்னை நினைத்து திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடிய பாடல். பா விஜய் கற்பனைக்கு இசை சிற்பி.

நேரம் காலை 7:37 ஆயிடுச்சு. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்ததாக முகநூல் பக்கத்துக்கான கேள்வி பதினை போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அந்த கேள்விக்கான விடை தெரிஞ்சதுன்னா விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 முகநூல் பக்கத்தில் அந்த கேள்விக்கான விடையை போஸ்ட் பண்ணுங்க. போஸ்ட் பண்ண நேயர்களுடைய பெயரோட உங்களது பதிலையும் சேர்த்து படிப்போம். அந்த கேள்வியை வந்து ஒரு முறை மீண்டும் சொல்கிறேன். சமீபத்தில் மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வான சென்னை IIT இயக்குநர் பேராசிரியர் வி காமகோடி எந்த துறையில் ஆற்றிய சிறப்பான பங்களிப்பிற்காக இந்த விருதை பெற்றார் அப்படின்றதுதான் கேள்வி. கேள்வி ஒருமுறை மீண்டும் உங்களுக்காக. சமீபத்தில் மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வான சென்னை IIT இயக்குநர் பேராசிரியர் வி காமகோடி எந்த துறையில் ஆற்றிய சிறப்பான பங்களிப்பிற்காக இந்த விருதை பெற்றார் என்பதுதான் கேள்வி. கேள்விக்கான விடையை வந்து நீங்க முகநூல் பக்கத்துல போஸ்ட் பண்ணலாம். சரி, விடையை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அருமையான பாடலை கேட்கலாம். நாட்டாமை திரைப்படத்திற்கான பாடல், மனு மற்றும் ஜானகி பாடின பாடல், சிற்பியின் இசையமைப்பில். இதோ உங்களுக்காக

0: நீங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
1: கலக்க போவது யாரு? நீதான்.
2: ஏ நிஷா, காலையிலே ஒரே ஜாலி மூடு, பாட்டுலாம் ஒரே பலமா இருக்கே.
1: ஆமா உஷா, 9 ஆக போகுது, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்.
2: என்னது கலக்கல் அரங்கமா?
1: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 இருந்து 10 வரைக்கும் வர கேம் ஷோ நமக்கு செம்ம ஜாலியா ஃபன் ஃபில்டா இருக்கும்.
2: ஆமா, சொல் விளையாட்டு திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம். உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: सफेद होता है।
1: तो ऐसा बोलो ना।
0: वैक्यूम रेफ्रिजरेटेड निर्माशुद्ध नमक जिसका दाना दाना एक समान, ये हुई ना बात।
2: क्यों छोटे साहब, वैक्यूम रेफ्रिजरेटेड निर्माशुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके सारे गुण।
3: நேரம் காலை 7:45 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. பாடல் ஒளிபரப்பதற்கு முன்னாடி முகநூல் பக்கத்துல ஒரு கேள்வி ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த கேள்விக்கான பதில வந்து நீங்க விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 முகநூல் பக்கத்துல போஸ்ட் பண்ணலாம். கேள்வியை ஒரு முறை மீண்டும் சொல்கிறோம். சமீபத்தில் மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வான சென்னை ஐஐடி இயக்குநர் பேராசிரியர் வி காமகோடி எந்த துறையில் ஆற்றிய சிறப்பான பங்களிப்பிற்காக இந்த விருதை வாங்கினாங்க அப்படின்றதுதான் கேள்வி. கேள்வியை இன்னும் எளிமையா சொல்லணும்னா, பத்மஸ்ரீ விருதுக்கு காமகோடின்றவர் வந்து தேர்வாயிருக்காரு. எந்த பங்களிப்பிற்காக பத்மஸ்ரீ விருதை வந்து மத்திய அரசு இவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்றதுதான் கேள்வி. கேள்விக்கான விடைய போஸ்ட் பண்ணுங்க. சரி, கேள்விக்கான விடையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அடுத்ததா மேட்டுக்குடி திரைப்படத்திற்காக மனு மற்றும் ஸ்வர்ணலதா குழுவினர் பாடிய பாடல், சிற்பி இசைக்கு கற்பனை பழனி பாரதி.

உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: நேரம் காலை 7:53 கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. ஃபேஸ்புக் க்வெஸ்டினுக்கு நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. கேள்வியை ஒரு முறை வந்து நினைவுபடுத்திடலாம். சமீபத்தில் மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வான சென்னை ஐஐடி இயக்குநர் பேராசிரியர் வி காமக்கோடி எந்த துறையில் ஆற்றிய சிறப்பான பங்களிப்பிற்காக இந்த விருதை வாங்கினாங்க அப்படின்றது தான் கேள்வி. இந்த கேள்விக்கான விடையை வந்து நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. யார் யார் போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா, பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், நட்சத்திரா தருண், மதுரை சோ சண்முக சுந்தரம், பிரபாகரன், செம்பரம்பாக்கம் ஏழுமலை ரெஜினா, மயிலை பட்டாபி, ஆரணி பாப்பம்பட்டி ஆண்டாள் தேவமணி, சூளை ரீஜா மனோகரன், அப்புறம் பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், பூந்தண்டலம் ரக்ஷனா ஹரிபாலன், பிரகாஷ், முகமது மயிலன், ராதாகிருஷ்ணன், அந்தோனிராஜ், அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி கீதா, சோமமங்கலம் மூர்த்தி ஆனந்தன், சடகோபன், புதுகேசவரம் வஜ்ரவேலு, பூந்தண்டலம் புண்ணியகோடி, ஆசிரியர் நகர் புகழினி, அன்புராணி, ராமகிருஷ்ணன் குழுமங்கொண்டான், அப்புறம் கோபி, ரோசையா, கண்ணன், அள்ளிநகரம் மகாதேவன், பாபு முள்ளக்காடு, இவங்க எல்லாம் கேள்விக்கான விட வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. இவங்க எல்லாரும் அறிவியல் மற்றும் பொறியியல் துறையில் ஆற்றிய சிறப்பான பங்களிப்பிற்காக பத்மஸ்ரீ விருது வாங்கினாங்க அப்படின்ற பதிலை சொல்லியிருக்கிறீங்க. இந்த கேள்விக்கான விரிவான விடை என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். கணினி அறிவியல், கணினி கட்டமைப்பு, தகவல் பாதுகாப்பு, உயர்திறன் கணினி தொழில்நுட்பம் மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்ப மேம்பாட்டில் ஆற்றிய சிறப்பான பங்களிப்பிற்காக அவங்களுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. இன்னைக்கு ஃபேஸ்புக்ல க்வெஸ்சன் கேட்டதுக்கு போஸ்ட் பண்ண அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். சரி, இப்ப நிகழ்ச்சியில் வரக்கூடிய நிறைவான பாடல் என்ன திரைப்படம்?

0: இதுவரை வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்ட அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. தற்காலிகமாக நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று 10 மணி ஷோல மீண்டும் சந்திக்கலாம் நேயர்களே. அதுவரை இணைந்திருங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு. இன்னும் சில நொடிகளில் ஆரம்பமாகும் 8 மணிக்கான செய்திச் சுருக்கம். அதுவரை இணைந்திருங்கள் நேயர்களே.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்கோலத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக

பாதிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 ஆண்டுக்குள் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வந்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை தவிர்த்து மக்களை திசை திருப்பும் வேலைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். கல்லூரி பேராசிரியர்கள் பணி நியமன தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையை அடுத்த துறைப்பாக்கம் பகுதியில் சட்டவிரோதமாக மதுபாட்டில்களை பதுக்கி வைத்திருந்த நபரை சென்னை பெருநகர காவல்துறையினர் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே திருச்சி நெடுஞ்சாலை பகுதியில் லாரிகளிலிருந்து டீசல் திருடி பதுக்கி வைத்திருந்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து பழங்களை ருசிப்பதற்காக காட்டு யானைகள் கோத்தகிரி மலைப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெரி குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:03 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க உங்கள் விருப்பம். உங்கள் கூட இணையிறது நான் உங்கள் மகி விஜயகுமார். எவ்ரிடே நியூ டே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும்தான் வந்து லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். ஐயோ நேற்றுக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த டே இன்றைக்கானதாக உங்களுக்கானதாக இருக்கவே இருக்காது. அதனால் இந்த டே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே பக்காவாக இருக்கும், எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி மண்டே வேறு அதே மாதிரியே திங்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக தங் லைஃப் படத்துலேருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. கரூர் தான் தோன்றிமலை, ஜீவாநகர், செல்வராஜ், பெரிய நாயகி, ஜோஷிகா ஸ்ரீ, கிருஷ் தேவ், ஜெயதேவ், ரமேஷ், காயத்ரி, சென்னை திருவெற்றியூர், காமதேவன் நகர், செல்வி, சுப்பிரமணி, சூர்யா, சென்னை சூளைமேடு, பழனிவேல், தலைநாயிரு, ராஜமுகமது, அரக்கண்டநல்லூர், நாராயணன், நாமக்கல் மணி, அசினாம்பேட்டை, கணபதி, சரஸ்வதி, சௌமியா, ஸ்ரீகவி, படைப்பை, கரிசங்கால், வி தியாகராஜன் அவங்களுக்காக இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மில் உங்கள் விருப்பம்.

0: கேள்விகள் பலவிதம், அத்தனையும் அறிவுக்கு ஏற்ற உரம். இனிய பாடல்களுடன் உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மில் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 10:02. என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.
1: இங்க இசைக்கு இல்லை எண்டு, நாங்க தான் எப்போதுமே ட்ரெண்டு.
2: நேர்களை, உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் பங்கெடுக்க விருப்பமா? அழைக்கலாம். 044-295-2-08-53 மற்றும் ஒரு எண் 2-8-3-8-9-8-7-1. இணைப்பு எண்கள் 044. பேசலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம்.
3: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30.

உங்கள் விருப்பம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல நிகழ்ச்சியில். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக தி கேர்ள் ஃப்ரெண்ட் படத்துல இருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. ஆவடி திருவிழிஞ்சயம் பாக்கம் சுப்புலட்சுமி விஜயராஜ் தனராஜ் தனம் அழகு சுந்தரி ராகவன் ஆவடி காமராஜ் நகர் இசை இன்பன் இசையரசி லக்ஷ்மி மேற்கு மாம்பலம் அசோக் கார்த்திக் நாராயணன் ஜெயலட்சுமி பார்த்தசாரதி கலைமணி கணேசன் டி ராஜேந்தர் லக்ஷ்மி மயிலாப்பூர் காமாட்சி அஸ்வதி அசோக் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு சரஸ்வதி பாலமுருகன் அவங்களுக்காக இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைச்சிருக்கேன்.

0: இங்க எல்லாமே செம சீன்.
1: இப்ப அடுத்ததா உங்களுக்காக லவ் இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து பாட்டு வரப்போகுது. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் விருப்பம். இப்போ நான் சொன்ன பாட்டு வந்து யாரெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குப்பநத்தம் ராமு, காஞ்சிபுரம் கோகிலா, பிரசன்னா, பெங்களூர் ஹேமபிரியா, துர்வா, ரவிக்குமார், ஜோலார்பேட்டை நிரஞ்சல் குமார், திருநெல்வேலி சந்திப்பு எஸ்வி, ஜானகிராமன் அந்தோணி, சாத்தான்குளம் எம்எஸ் மயில், உக்கிரன்கோட்டை மணி, பாப்பாங்குடி கவிஞர் ஈரா, சிவமணி, தஞ்சை மணி, திருநெல்வேலி அம்மன் சன்னதி, கே கோபால் சிங், இவங்களுக்கு அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க.

0: வழங்குவதற்கு உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
1: 102.3 FM. இது 102.3 கொண்டாடலாம் ஜம்மனு.
2: இப்ப அடுத்ததா உங்களுக்காக ஆண்பாவம் படத்துல இருந்து, ஆண்பாவம் பொல்லாதது படத்துல இருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு. இந்த பாடலை அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், பூரு, சங்கர், சுஷீலா, மேல்பாக்கம், சந்திரேஷ், ரோஜா, சேலம், கலங்காணி, ராதாகிருஷ்ணன், சங்கீதா, திருமணசை, நாகராஜ், அஸ்வினி, தேசூர், குமரன், ஆங்கரை, பைரவி, மதுரவாயில், அன்பு, ஸ்ரீனிவாஸ், ஜெயலட்சுமி, ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல், பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி, குர்காத்தூர், பாரிவள்ளல், மாலதி, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க உங்கள் விருப்பம், 102.3 விவித் பாரதி, தமிழ் எஃப்எம்எல்.

உங்கள் விருப்பம்லாம் இப்போ அடுத்தது அவங்களுக்காக கேங்கஸ் படத்தில் வந்து பாட்டு வந்துட்டு இருக்கு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், ஒண்டிக்குடிசை சங்கர் சுகுணா, வளத்தூர் பக்ருதீன் அலாவுதீன், பரந்தூர் பரந்தாமன், வளர்மதி, ஏகனாபுரம் குமார் நாராயணசுவாமி, காந்தூர் சடகொப்பன் தேவராஜ், புந்தூர் ரவி, மனோகர், மோகன் இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்குது.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
2: வணக்கம், நான் இயக்குனர் நடிகர் ஓவியர் பொன்னொன்னன் பேசுறேன். விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.

உங்கள் விருப்பம் கேட்டுட்ருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ்ஃபம்ல. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக காந்தாரைய லெஜண்ட் சாப்டர் 1 படத்துலேருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. மயிலாப்பூர் பட்டா, அபி, ரவி, மாலதி, சேகர், உஷா, ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஜனனி, பாலகுமார், ஸ்ரீராம், சிவா, ஆகாஷ், ஹரி, ஆத்மநாதன், தூத்துக்குடி மாவட்டம் குலசி, நஜ்முதீன், சலாலுதீன், சிராஜுதீன், சிம்சுதீன், தாஜ்நிஷா, காசிக்குட்டை, தென்றல் பெருமாளையும் உங்களுக்காக அந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைஞ்சிருங்க.

உங்கள் விருப்பம் கேட்டுட்டே இருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் ஃபிலிம்ல. இப்போ அடுத்ததான் அவங்களுக்காக ரெட்ரோ படத்துல இருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டம் புள்ளரம்பாக்கம் மணி, சந்திரா, நிர்மல்குமார், சங்கீதா, ஸ்ரீ பிரணவ, ரேவதி, அனிஷா, தர்ஷன், ஐயம்பாக்கம், அப்பண்ணா நகர், மூர்த்தி, கமலா, பாலாஜி, பூபதி, கொடிமலர், கவிப்பிரியா, குண்டுமல்லி, செண்டுமல்லி, பெருமாள், வேடி அம்மாள், ஜிதின், தர்ஷன், மலையம்பாக்கம் வெங்கடேசன், குன்றத்தூர், பெரியார் நகர், முருகேசன், தேவி, ஆறுமுகம், சுதா, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டேடியம் நாருங்க, இது 102.3 விவத் பாரதி தமிழகம்.

0: தமிழ்FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு

0: 102.3 FM.
1: பாட்டுக்கு கலக்கல் 102.3.
2: உங்கள் விருப்பம் கேட்டுட்ருக்கீங்க. அடுத்ததாக உங்களுக்காக ரெட்ரோ படத்துலேருந்து பாட்டு ஃபைனலாக கேட்டு முடிச்சு, இப்போ அடுத்ததாக மதராசி படத்துலேருந்து உங்களுக்காக பாட்டு வந்துகிட்டே இருக்குது. இந்த பாடலை உடன்குடியின் நூர்த்தின்

மெட்ரோ படத்துலேருந்து பாட்டு ஃபைனலாக கேட்டு முடிச்சேன். இப்போ அடுத்தது மதராசி படத்துலேருந்து உங்களுக்காக பாட்டு வந்துகிட்டே இருக்குது. இந்த பாடலில் உடன்கூடிய நூர்தீன் இஸ்மத், இப்ரா இர்பான், இஜாஸ் ஐனுஷுபா, பேப்பம்பட்டு ரயிலடி, மதியழகன், குமாரி, சரவணன், சுரேஷ், மீனா, நிர்மலா, காவேரி, அறிவழகன், விஸ்வா, மகிழன், மதுரை மணிநகரம், சோ சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய், மீனாட்சி, கொட்டிவாக்கம், நம்பிராஜன் இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டெடியூனாருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மில் உங்கள் விருப்பம்.

0: 102.3 FM.
1: தமிழ் பாட்டுக்கு நம்பர் ஒன்னு.
2: நூத்தி ரெண்டு புள்ளி மூணு விவித் பாரதி தமிழ்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உங்கள் விருப்பம். உங்க கூட இணைஞ்சிருக்கிறது நான் உங்க மகி விஜயகுமார்.
3: கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்த் & கோ.
2: உங்கள் விருப்பம்ல இப்ப அடுத்துதான் உங்களுக்காக ப்ளூ ஸ்டார் படத்துக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. இந்த பாடல குறும்பேட்டையின் சத்யநாராயணன்

பத்மா, அனன்யா, ஆதித்யா, அனிதா, வாசு, தேவகிருஷ்ணா, வாசுதேவ கிருஷ்ணா, விஸ்வா, எஸ், ஆர்த்தி, வருண், மதுரை குமரன் காலனி, குமரன், ஸ்ரீதேவி, சூரிய நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சிந்தாமணி, சக்தி, ஜனார்த்தனன், ராமலிங்கம், சுமதி, ராஜேந்திரன், தனலக்ஷ்மி, சந்தியா, ரமேஷ், பாபு, மணிமாலா, மந்தாங்கினி, விழுப்புரம், சரவணனி, உங்களுக்காக அந்த பாடல் வந்துக்கிட்டே இருக்குது.

0: இனிய ராகங்களின் சங்கமம். இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றில் எங்கும் கீதம், காணாத ஒன்றை தேடுதே.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சந்தியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: 102.3 FM.
1: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியோட இறுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உத்தமவில்லன் படத்துலேருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. செய்யார் வட்டம், சிறுக்கட்டூர், எம் ராஜேந்திரன், தனலட்சுமி, கூடம்பாக்கம், கூடப்பாக்கம் ஸ்ரீ சந்தியா.

மணிகண்டன், மதுரவாயல் மதுரை, நாயகன் தெரு சரஸ்வதி, காதர் வீடு, கார்த்திகேயன் அம்பிகா, வடமனப்பாக்கம் காளி வீடு, ஏழுமலை புஷ்பா, மணியரசன், ஜமாலியா ஹவுசிங் போர்ட், ஃபாத்திமா பகதூர் சகோதரர்கள், ஷேக் முபூப், பர்வீன் பானு, ஹசீனா, ஹயாத் பாஷா, தாரா பேகம், ஃபர்சானா, தஸ்பியா கௌசர், நஃபீசா, இர்ஃபானா, ஹயாத் பாஷா பாய், பெரம்பூர் எம்எச்ரோட், ரக்ஷாக்காரன் பகதூர் பாய், ரஃபி பாய், இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. இதோட இந்த ஷோவும் வைண்டப் ஆகுது, தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. இது 102.3 விவித் பாரதி, தமிழ் எஃப்எம்.

0: வணக்கம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்கோலத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார்.

சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை தவிர்த்து மக்களை திசை திருப்பும் வேலைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். கல்லூரி பேராசிரியர்கள் பணி நியமன தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து பழங்களை ருசிப்பதற்காக காட்டு யானைகள் கோத்தகிரி மலைப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்சில் நிலவும் கடும் வெப்பநிலை காரணமாக இதுவரை 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
2: ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. வெரி குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:03 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க கலக்கல் அரங்கம். லைஃப்பில் கண்ணு அப்படின்னா பிரச்சனை இருக்கலாங்க, ஆனால் அதெல்லாம் தாண்டி அப்படியே கண் கலங்காமல் அப்படியே கலக்கலாக வாழறோம் பாருங்க, அதாங்க லைஃபு. நம்மளை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் ஆகணும். ஏய் சூப்பர்ப்பா, எவ்வளோ அடித்தாலும் தாங்கினா ஆனால் எழுந்து எழுந்து வந்துக்கிட்டே இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம இருக்கணும். ஓகே மக்களே, கலக்கலாருங்க நிகழ்ச்சியில் சூப்பரான வேர்ட்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ரெடியாக காத்துக்கிட்டே இருக்கேன். மக்களே நீங்களும் ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கால் பண்ணுங்கள், 28 38 98 21 29 52 0 8 3. இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் சொல்கிற எழுத்துக்களை சொல்லுவேன். வார்த்தை என்ன அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லணும். அது என்ன சொல் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஈஸியாக நான் வந்து சொல்ல போகிறேன். நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்ல போகிறீங்க. ஓகே மகளிர், நிகழ்ச்சியோட முதல் பாடலாக உங்களுக்காக ரிதம் படத்துலேருந்து பாட்டு வந்துட்டே இருக்குது. அதுக்கப்புறமா உங்ககிட்ட நான் இன்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டெடினாக இருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: 102.3 FM.
1: காற்றலையில் வரும் பாட்டலைகள், நீங்காத மெல்லிசையின் ரீங்காரங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
0: 102.3

102.3 இது ஃபன் ஜோன். என்ன நீங்க கால் பண்ணுங்க. இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பார்த்தேன் ரசித்தேன் படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு.

0: நல்லதா நாலு சாங் சும்மா தெரிக்க விடுதுல.
1: தமிழகம்ல கலக்கல அரங்கம் தான் கேட்டுட்டே இருக்கீங்க. இப்ப அடுத்ததா காத்துக்கிட்டே இருக்காங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்து. எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கேங்க மேம்.
1: சூப்பர். உங்களுக்கான எழுத்துக்களை நான் சொல்லிடலாமா?
2: சொல்லுங்க மேம்.
1: ஃபர்ஸ்ட் எழுத்து ஆ, குறில்.
2: அம்மா.
1: ஆமா. ஆ, கடைசி எழுத்து இம்.
2: இம்.
1: ஆமா.
2: ஆ, இம்.
1: ஆமா. இது இது இப்ப இப்பதிக்கு இந்த இது இல்லாம நம்ம வந்து வேற எங்கயுமே போக முடியாது.
2: இது இல்லாம
1: இது இது நம்மளோட என்ன சொல்றது பாருங்களேன், நம்ம எங்க போனாலுமே வந்து இதை கேட்பாங்க. நீ எதாவது அச்சீவ் பண்ணிட்டேன்னா நம்மளை கேட்பாங்க. நீங்க அச்சீவ் பண்ணலனாலும் என்னன்னு கேட்பாங்க. இது இந்த கார்டு வச்சுட்டு ஒன்று சுத்துவோம் பாருங்க, அதை என்ன சொல்லுவாங்க? ஒரு கார்டு வச்சிருப்போம் நம்ம.
2: அட்ரஸ்
1: இங்கிலீஷ் வார்த்தையா சொன்னேன்.
2: அடையாளம்.
1: கரெக்டா?
2: ஆதார் கார்டு. அடையாளம்.
1: அடையாள அட்டை. அது இல்லாம நம்ம போக முடியாது. அடையாளம்.
2: சூப்பர் சூப்பர்
1: சூப்பர். ரொம்ப நன்றி.
2: யோசிக்க வச்சிட்டீங்க.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
2: தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ.
1: எஸ், நம்ம ஜெயிச்சிட்டாலும் தோத்துட்டாலும் சரி, உன்னோட அடையாளம் என்ன?

0: உனக்கான அடையாளத்தை நீ உருவாக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான். சூப்பராக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ மக்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும், அசத்தலாக ஆன்சர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள். 28 38 71 29 53 08 53 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக தெனாலி படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.
1: என்ன சொல்லி என்னை

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்

0: 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
1: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
2: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: கலக்கல்லரகம் நிகழ்ச்சியில அடுத்ததா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: மகிழ்ச்சியான காலை வணக்கம் மேடம்.
3: வணக்கம் வணக்கம்.
4: Facebook வீரராகவன் மாதவரம்.
3: பாருங்களா, ஃபேஸ்புக் வீரராகவன் பேரை வேற வச்சிருக்கீங்க. ஓகே,
4: உங்களுக்கான உங்களை மாதிரி அன்பர்கள் பண்பலை நண்பர்கள் விரும்பிகள் தான் வச்சாங்க.
3: ஓகே ஓகே, உங்களுக்கான எழுத்துக்களை நான் சொல்லிடலாமா? முதல் எழுத்து தூ.
4: சொல்லுங்க. என்னம்மா?
3: முதல் எழுத்து வந்து தூ, குரில்.
4: குரில்.
3: ஓகேவா? கடைசி எழுத்து இல், சின்ன இல்.
4: என்னம்மா?
3: சின்ன இல். ஆமா,
4: அதாவது சின்ன இல்.
3: ஆமா, தூ இல். இது ரொம்ப இயற்கையான ஒரு விஷயம், மனுஷனுக்கு அடிக்கடி வர்றது. குரில்
4: தான் மனுஷனுக்கு
3: இயல்பா இருக்கக்கூடிய ஒன்று, சரிங்களா? இது அடக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, சத்தமா செய்வாங்க. இத சில பேர் ரொம்ப குவைட்டா சவுண்ட் கம்மியா பண்ணுவாங்க. என்னவா இருக்கும்
4: அது? வந்து அதாவது
3: கண்ணுக்கு கீழே இருக்க போர்ட்ல இருந்து வர்றது. இது
4: கண்ணுக்கு கீழே?
3: ஆமா, கண்ணுக்கு கீழே என்ன பார்ட் இருக்கு நம்ம பாடியில?
4: ஆமாமா, இமைகள் இருக்கு. அது கீழே வந்து இமைகளா? சாரி, பூ இல்லை.
5: மூக்கு
3: கீழே இருக்க பார்ட்ல இருந்து வர்றது நான் சொல்லிருக்கேன், துயில்ன்றீங்க.
5: நீங்க
3: ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை இவ்ளோ ஹார்டா பண்ணிக்கிறீங்களே எல்லாருமே. நானே ரிவீல் பண்ணிட்டுமா? தும்மல்.
5: ஐயோ,
3: மூக்குல இருந்து நான் எவ்வளவு சொன்னேங்க, கண்ணு கீழே இருக்கு, மூக்குல இருந்து வரக்கூடியது. சத்தமா சில பேர் இது பண்ணுவாங்க, சைலண்டா பண்ணுவாங்க. ஓகேங்க, ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. ஐயோ, நம்ம மக்கள்லாம் ரொம்ப ஹார்டா இருக்கிற விஷயம் ரொம்ப கஷ்டப்பட்டு, ஐயோ இதெல்லாம் ஈஸியா சொல்லவே முடியாதே அப்படின்னு நான் நினைச்சு சொல்றதுலாம் அப்படிங்கிறது கூட சொல்லிடுவாங்க. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கு, டக்குன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு நினச்சா இப்படி பண்ணிட்டீங்களே மக்களே. பட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க பார்த்தீங்களா, அதுவே வேற லெவல், சூப்பர். தும்மல் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ மக்களே, நீங்களும் இதே மாதிரி வந்து நாங்களாம் சும்மா தும்சம் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரியும், நீங்கள் எவ்வளோ கஷ்டமாக கொடுத்தாலும் அசால்ட்டாக நாங்கள் அசராமல் ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கால் பண்ணுங்கள். 28 38 98 71 29 52 08 53 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக வாலி படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் dude, ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா OTP அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: 102.3 FM கலக்கல அரங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க. 9:41 ஆகுது. ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம்.

0: 102.3 FM. கலக்கல் அரங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க. 9:41 ஆகுது. ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உங்களுக்கான எழுத்துக்களை நான் சொல்லிடலாமா?
1: சொல்லுங்க மேம், முயற்சிக்கிறேன்.
0: முதல் எழுத்து கோ, நெடில்.
1: கோயம்புத்தூருக்கு வர கோ.
0: ஆமா ஆமா. கடைசி எழுத்து கை. ஓகேவா? இத வந்து எல்லாருமே வந்து முன்மொழிவாங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து நான் இதை வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்படி அப்படி ஒரு வார்த்தையா சொல்லலாம்.
1: கோப்பை, அது வருமே. கோப்பை,
0: கை கை கை. நான் சொல்றது கடைசி எழுத்து கை. கை இல்ல, கை.
1: எல்லாரும் முன்மொழிவாங்களா?
0: நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்புறமா வந்து எப்படி நக்கலு கொடுக்கறதுனே
1: எனக்கு சொல்லுவாங்க. கரெக்ட் கரெக்ட். கோரிக்கை, கோரிக்கை வைப்பாங்க.
0: சூப்பர் சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
1: சூப்பர் சூப்பர், தேங்க் யூ, தேங்க் யூ.
0: ஓகே, சூப்பராக கண்டுபிடிச்சிட்டாங்க. சில எழுத்துக்களையும் சில வார்த்தைகளை வந்து கண்டுபிடிச்சி சொல்லிடலாம். ஆனால் என்ன சொல்கிறது, அதுக்கான க்ளூ கொடுக்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஈஸியாக நான் வந்து இதை கொடுத்துலான்னு நினச்சேன். ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் ஓகே, இந்த மாதிரிலாம் க்ளூ கொடுத்தா தான் ஈஸியாக இருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. பட் மக்களே, சூப்பர், நீங்கள் வெல் ட்ரை. நான் எப்படி கொடுத்தாலும் டப்பு டப்புன்னு ஆன்சரை பண்ணிடுங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குது. நீங்கள் கால் பண்ணுங்கள். 28-38-98-71-29-52-08-53 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு முதல்வன் படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. Shakalaka baby, shakalaka baby.

0: 9:51 ஆகுது. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கலக்கல் அரங்கம் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல நிகழ்ச்சியோட இறுதி நேயர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க இது பேசுறீங்க?
1: அண்ணா
0: நேரிலிருந்து எழுத்துக்களை சொல்லிடலாமா?

0: சொல்லுங்க.
1: முதல் எழுத்து ரா,
0: குறில். ராகம், குறிலா, ரகம், அது மாதிரி வர்றது.
1: இருங்க, வெறும் குறில் தான் சொல்லியிருக்கேன், ரகம். ஆமா, ரா. கடைசி எழுத்து நை.
0: நை, ரசனை.
1: என்னங்க இப்படிதான் டப்பு டப்பு நடிக்கிறத? ஆன்சர் சொல்றதுக்கு ஓரளவுக்காவது கொஞ்சம் க்ளூ இந்த மாதிரிலாம் கொடுக்க விடலாம்ல? முடிவு பண்ணிட்டேன், இனிமே வந்து நான் வந்து டஃபா தான் எடுக்க போறேன், பெருசு பெருசா தான் எடுக்க போறேன் வார்த்தைகளை.
0: தும்மலுக்கு சொல்லுங்க, நாங்க எங்க வீட்டுக்காரர் தும்மல் தும்மல் சொல்லிக்கிட்டே இருக்கோம், அங்க யாரும் சொல்லல, சொன்ன லைனும் போடல. சரி, யாரா சொல்லுவாங்களோ நீங்க
1: எப்படியே கண்டுபிடிச்சிருங்க. பட் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, நீங்க கால் பண்ணுங்க. நன்றி. பாருங்களேன், நம்ம எப்படிலாம் எப்படிலாம் யோசிச்சு யோசிச்சு எடுத்தாலும் கரெக்டாக ஆன்சரை பண்ணிடுறாங்கப்பா. இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் நான் கொடுத்து ஒரு தடவையாவது க்ளூ கொடுத்துருப்பேன், இந்த டைம் மட்டும்தான் நான் க்ளூ கொடுக்காம டப்புன்னு அடிச்சிட்டாங்க. சூப்பர் மக்களே, நீங்கள் வந்து இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இவ்வளோ சூப்பராக ப்ளே பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆசையாகவும் இருக்குது. அடுத்தடுத்து நிறைய வார்த்தைகள்லாம் கண்டுபிடிச்சி உங்ககிட்ட கேட்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆர்வமாகவும் இருக்குது. எனிவே, இன்னைக்கு கால் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதோட இந்த ஷோ முடிச்சுக்கிட்டு உங்ககிட்ட இருந்து பபாய் சொல்லிக்கிறது நான் உங்க மகி விஜயகுமார். எஸ், நீங்க இந்த ஷோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையோட இந்த ஷோவை மைண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்காக ஹேராம் படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். சிறப்பாக செயல்பட்ட பாதுகாப்பு படையினரின் சேவையை அங்கீகரிக்கும் வகையில் வீரதீர விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்கோலத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 ஆண்டுக்குள் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாட்டின் முழுமையான வளர்ச்சிக்கு உணவு பதப்படுத்துதல் துறையின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக பாதுகாப்பு துறை வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் 2 நாள் மாநாட்டை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளில் இருந்து மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும்

கட்சிக்கு அக்கறையில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேயர்களுக்கு வணக்கம் சொல்லி மீண்டும் இணைகிறோம். என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 10:03. ஒவ்வொரு நாளும் புது புது கேள்விகள், வித்தியாசமான பதில்களை சொல்லும் நேயர்களுக்கு பிடித்த நிகழ்ச்சி இது. இன்னைக்கு எந்த மாதிரியான கேள்விகள் வரப்போகுது அப்படின்னா, ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இயற்கை நமக்கு தந்த அற்புதங்கள்ல ஒன்றுதான் நீர்வீழ்ச்சி. மலை உச்சியிலிருந்து ஆர்ப்பரித்து விழும் நீரின் ஓசை மனதிற்கு அமைதியையும் கண்களுக்கு விருந்தையும் தருது. இன்னைக்கு என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில நீர்வீழ்ச்சிகளை பற்றிய சுவாரஸ்யமான கேள்விகளோட தான் உங்களை சந்திக்க போறோம். நேர்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853, மற்றொரு இலக்கு எண் 2838-9871. மறக்காம 044 என்ற சென்னையுடைய முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இப்போ என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் கேள்விய கேட்டலாமா? இன்னைக்கு நீர்வீழ்ச்சி சம்பந்தமான கேள்வி பதில் நினைக்கணும். கண்ணுக்கு குளிர்ச்சி தரும் நீர்வீழ்ச்சிகளுடைய பாடல்களையும் சேர்த்து இந்த நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்கலாம். இப்போ முதலாவது கேள்வி உங்களுக்காக, உலகிலேயே உயரமான நீர்வீழ்ச்சி எது அப்படின்றது தான் கேள்வி. பதில் சொல்ல நிறைய பேர் ஆர்வமா காத்துட்டு இருக்கீங்க. நேயர்களுக்கு வணக்கம். இணைப்புல இருந்து விடப்பட்டாங்க. இணைப்புல இணைக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம் வணக்கம். அடடா, நீர்வீழ்ச்சின்னு சொன்ன உடனே நீர்வீழ்ச்சி இடத்துக்கு போக போறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து யாரு கிளம்பிட்டாங்க போல உறுதியாவே. சரி, இன்னொரு முறை சொல்லிடலாம் கேள்விய. உலகிலேயே உயரமான நீர்வீழ்ச்சி எது அப்படின்றது தான் கேள்வி. வணக்கம், யாருங்கிறது?
1: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்கிறது?
1: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யாரவி.
0: சொல்லுங்கம்மா, கேள்வி கேண்ட பதில் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறீங்க. இன்னைக்கு நீர்வீழ்ச்சி சம்பந்தமா கேள்வி பதில் கேட்டுட்டு இருக்கோம்.
1: ஏஞ்சல் ஃபால்ஸ்.
0: ஏஞ்சல் ஃபால்ஸ்ன்றது உங்களுடைய கணிப்பா இல்ல தீர்க்கமான முடிவா?
1: இல்ல இல்ல, ஏஞ்சல் ஃபால்ஸ் தான் வெனிஸ்ல இருக்கு.
0: நன்றிமா, நன்றிமா. இனிப்புல வந்து இருக்காது, அழக முயற்சி பண்ணீங்க. வரக்கூடிய நேர்கள் என்ன பதில் சொல்றாங்கன்றது கேட்டா, வணக்கம், யாருங்க இருந்து?
2: ராஜேஸ்வரி மேடம். ராஜேஸ்வரி, நீலமங்கலம்.
0: சொல்லுங்கம்மா உங்களது பதில. உங்களது பதிலை சொல்லுங்க.
2: ஜோக் ஃபால்ஸ்.
0: என்ன ஃபால்ஸ்?
2: ஜோக், ஜோக் நீர்வீழ்ச்சி.
0: ஓகேம்மா, இனிப்புல வந்ததுக்கு நன்றி, நன்றி. இனிப்புல வந்ததுக்கு நன்றி. இனிப்புல இணைக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி?
3: வணக்கம், அஞ்சலின் எம்பரோட சார்.
0: சொல்லுங்க சார்.
3: வெனிசுவேலா நாட்டில் உள்ள ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி தான் உலகத்தில் நீளமான நீர்வீழ்ச்சி.
0: ரொம்ப நன்றிங்க சார். நன்றிங்க சார், நன்றிங்க சார். இனிப்புல வந்ததுக்கு நன்றி. உலகத்திலேயே உயரமான நீர்வீழ்ச்சி ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி, இது வெனிசுலா நாட்டில் இருக்கு. நேயர்கள் கரெக்டாக பதில் சொன்னாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 979 மீட்டர், சுமார் 3212 அடி உயரம். நயாகரா நீர்வீழ்ச்சியை விட 15 மடங்கு வந்து உயரமானது தான்

ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. சரி, நீர்வீழ்ச்சி கேட்ட சம்மந்தமாக கேள்வி கேட்டோம் இல்லையா, அப்போ அது சம்மந்தமான பாடல் கொடுக்கணுன்ற போது என்ன யோசித்தோம் அப்படின்னா, குரு திரைப்படத்தில் வந்து ஸ்ரேயா கோஷல், உதய ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் ஸ்ரேயா கோஷல் பாடின பாடல் குரு திரைப்படத்திலேருந்து உங்களுக்காக.

0: तो घर का सारा काम मुझे ही करना पड़ता है, सफाई भी, शॉपिंग भी। शुद्ध नमक देना, शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है।
1: तो ऐसा बोलो ना,
0: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान। ये हुई ना बात।
2: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके सारे गुण।
3: நேரம் காலை 10:13 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி விளையாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு நீர்வீழ்ச்சி சம்பந்தமான கேள்வி பதில்களுக்கு தான் விளக்கம் காணப்போகிறோம். நேர்கள் வந்து முதல் கேள்விக்கு அழகாக பதில் சொன்னாங்க, அது மட்டும் இல்லாமல் அது சம்பந்தமான பாடல்களையும் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ அடுத்த கேள்வி உங்களுக்காக, என்ன கேள்வி அப்படின்னா, தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமான மருத்துவ குணம் கொண்ட நீர்வீழ்ச்சி எது அப்படின்றது தான் கேள்வி. தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமான மருத்துவ குணம் கொண்ட நீர்வீழ்ச்சி எது அப்படின்றது தான் கேள்வி. நிகழ்ச்சியில் நேயர்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கேட்ட கேள்விக்கு வந்து அழகாக பதில் வந்து ஃபேஸ்புக்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதையும் பார்த்துடலாம். அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரன், அப்புறம் நட்ராஜன், சூளை ரீஜா மனோகரன், விக்னேஷ் விக்கி, அப்புறம் மேலப்பேடு தயாளன், இவங்க எல்லாமே வந்து வெனிசுலா ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. அதே போல் அடுத்தடுத்த கேள்விகளுக்கு ஒருவேளை உங்களுக்கு தொலைபேசியில் இணைப்பு கிடைக்கல அப்படின்னா, உங்களுக்கு பதில் தெரிஞ்சதுன்னா, விவித் பாரதி தமிழ் பண்பலை முகநூல் பக்கத்தில் கேள்விக்கான பதிலை வந்து போஸ்ட் பண்ணலாம். சரி, இப்போ கேள்விக்கு மறுபடியும் ஒருமுறை உங்களுக்காக, தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமான மருத்துவ குணம் கொண்ட நீர்வீழ்ச்சி எது அப்படின்றது தான் கேள்விக்கான பதிலை சொல்ல வராங்க. யார் எங்கிருந்து? வணக்கம்.
4: இனிய காலை வணக்கம் ஷாலினி மேம்.
3: வணக்கம். வணக்கம் சொல்வது யாரோ?
4: நான் சிங்கச்சுவன், சென்னை ஆர்கே நகர்ல இருந்து. இது குத்தால நீர்வீழ்ச்சி மேம்.
3: கன்ஃபார்மா?
4: ஆ, தெரியும் மேம்.
3: இனிப்பில் வந்து நன்றி, அழகாக முயற்சி பண்ணீங்க. வரக்கூடிய அடுத்த நேயர் யார் என்ன சொல்றாங்கன்றதையும் பார்த்துடலாம். வணக்கம், யார் எங்க இருந்து?
5: வணக்கம்.
3: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: எங்கல்பட்டி விவேக் சன்னன்.
3: எங்க இருந்து பேசுறீங்க?
5: எங்கல்பட்டி.
3: பதில் சொல்லுங்க ஐயா. தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலம்
5: குற்றாலம்.
3: குற்றாலம் தானா? வரக்கூடிய நேயர்கள் எல்லாம் அதே பதில் சொல்லுங்க. இன்னும் அடுத்த ஒரு நேயரை சந்திச்சிடலாம். வணக்கம், யார் எங்க இருந்து?
6: வணக்கம்.
3: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: மதுரை மாவட்டம் மணிநாகரம், ஷோ சண்முக சுந்தரம்.
3: சொல்லுங்க சார், உங்களது பதில்.
6: தமிழ்நாட்டில்
3: மிகவும் பிரபலமான மருத்துவ குணம் கொண்ட நீர்வீழ்ச்சி.
6: மருத்துவ குணம் கொண்ட நீர்வீழ்ச்சி கொல்லிமலையில இருக்க மேடம்.
3: நான் கேள்வி கேட்டா நீங்க பதில் என்கிட்ட கேக்குறீங்களே, பதில் நீங்க தானே சொல்லணும்.
6: கொல்லிமலை நீர்வீழ்ச்சி
3: பண்ணீங்க சார், இனிப்புல வந்ததற்கு நன்றி சார். அதாவது தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமான மருத்துவ குணம் கொண்ட நீர்வீழ்ச்சி, வரக்கூடிய நேர்கள் கரெக்டாக தான் சொன்னாங்க, குற்றால நீர்வீழ்ச்சி அப்படின்றது தான் சரியான பதில். குற்றாலம் பதில சொல்லிட்டு அது சம்பந்தமான பாடல் கொடுக்கலன்னா எப்படி? அதுக்காக கருத்தம்மா திரைப்படத்திலிருந்து உன்னி கிருஷ்ணன் சித்ரா பாடின பாடல் வைரமுத்துவின் வரிகளுக்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைப்பில் பாடல் இதோ உங்களுக்காக.

0: வணக்கம், நான் உங்க திரைப்பட பின்னணி பாடகர் நாட்டு பிரசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா.

நேரம் காலை 10:21 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி தான் விளையாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு நீர்வீழ்ச்சி சம்பந்தமான கேள்வி பதில்கள்.

0: நேயர்களாக அழகாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன கேள்வி அப்படின்னு ஆர்வமாக இருப்பீங்க இல்லையா? அடுத்து என்ன கேள்வி கேட்கலாம் யோசிச்சப்பேன், நயாகரா நீர்வீழ்ச்சியை பற்றி கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். உலக புகழ்பெற்ற நயாகரா நீர்வீழ்ச்சி எந்த இரண்டு நாடுகளின் எல்லையில் அமைஞ்சிருக்கிறது அப்படின்றது தான் கேள்வி. கேள்வி ஒரு முறை மீண்டும் உங்களுக்காக, உலக புகழ்பெற்ற நயாகரா நீர்வீழ்ச்சி எந்த இரண்டு நாடுகளின் எல்லையில் அமைஞ்சிருக்கு அப்படின்றது தான் கேள்வி. வரக்கூடிய நேரை சந்திச்சிடலாம். வணக்கம், யார் அங்கிருந்து?
1: ஹலோ.
0: வணக்கம், யார் அங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லலாம்?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: உங்களுக்கு பின்னாடி ஒரு வாய்ஸ் கேக்குதே சார்.
1: சொல்லுங்க மேடம்.
0: உலக புகழ்பெற்ற நயாகரா நீர்வீழ்ச்சி எந்த இரண்டு நாடுகளின் எல்லையில அமைஞ்சிருக்கு?
1: அமெரிக்கா, கனடாவுக்கு இடையிலிருக்கு.
0: ஆஹா, அழக பதில் சொன்னீங்க, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. வரக்கூடிய நேர்கள் எல்லாம் என்ன பதில் சொல்றாங்கன்றதையும் கேட்கலாம். வணக்கம், யார் அங்கிருந்து?
2: வணக்கம்.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: வெங்கட்.
0: கேள்வி கேட்டீங்களா இல்ல நான் மறுபடியும் கேக்குறேன்?
2: கேள்வி அவர் சொன்னது கரெக்ட் தான், அமெரிக்கா கனடா இடையில இருக்கிறது தான் அந்த நயாகரா நீர்வீழ்ச்சி மேடம்.
0: இனிப்புல வந்ததுக்கு நன்றி சார். அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து?
3: கலா பேசுறேன் மேடம்.
0: கலா, எங்கிருந்து பேசுறீங்க? எங்க?
3: அரக்கோணம்.
0: ஓகே. உலக புகழ்பெற்ற நயாகரா நீர்வீழ்ச்சி இரண்டு நாடுகளுக்கு எல்லையில அமைஞ்சிருக்கிறது, எந்த நாடு?
3: அமெரிக்கா.
0: அப்புறம் அமெரிக்கா மட்டும் ஞாபகம் தான். சரி, அழகா முயற்சி பண்ணீங்க, இணைப்புல வந்ததுக்கு நன்றிமா. தொலைபேசியில வந்து இணைப்பு கிடைக்கலன்றவங்க விவித் பாரதி தமிழ் பண்பலையுடைய முகநூல் பக்கத்துல கேள்விக்கான பதில வந்து போஸ்ட் பண்ணலாம். வரக்கூடிய வந்த நேயர்கள்லாம் அழகாக பதில் சொன்னாங்க, அமெரிக்கா மற்றும் கனடா, அதுதான் சரியான பதிலும் கூட. உலக புகழ்பெற்ற நயாகரா நீர்வீழ்ச்சி அமெரிக்கா மற்றும் கனடா எல்லையில் தான் அமைஞ்சிருக்குது. இப்போ ஒரு அருமையான பாடல் கேட்கலாம். ஹரிஹரன் திப்புவுடைய வாய்ஸில் வைரமுத்து வரிகளுக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்த சாமுராய் திரைப்படத்திற்கான பாடல் இது.

நேரம் காலை 10:30 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி தொடர்ந்து விளையாடிட்டு இருக்கும் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேர்கள்லாம் வந்து தொலைபேசியில் இணைப்பில் கிடைக்கலன்னு சொல்லிட்டு உங்களது பதில் அழகாக ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. யார் யார் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, முதல்ல இந்த தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமான மருத்துவ குணம் கொண்ட நீர்வீழ்ச்சி எது அப்படின்ற கேள்விக்கு வந்து அழகாக குற்றாலம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, ஹேமலதா, வீரராகவன், கலில் அகமது, சூளை ரீஜா மனோகரன், வித்யா ரவிசங்கர், நடராஜன், ரங்கராஜன், முத்துகிருஷ்ணன், சுப்பையா நடராஜன், விக்னேஷ் விக்கி, ஆனந்த முருகன், ஞானாம்பிகா ரஞ்சன், காந்திமதி, இவங்கெல்லாம் வந்து குற்றாலம் அப்படின்ற உங்களது பதிலை போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. அடுத்ததாக வந்து உலக புகழ்பெற்ற நயாகரா நீர்வீழ்ச்சி எந்த 2 நாடுகளின் எல்லையில் அமைஞ்சிருக்கு அப்படின்றதுக்கு பதில் சரியாக தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்கா மற்றும் கனடான. யார் யாரெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா, வித்யா ரவிசங்கர், நடராஜன் சுப்பையா நடராஜன், அப்புறம் பிரேம், வீரராகவன், சூளை ரீஜா மனோகரன், விக்னேஷ் விக்கி, காந்திமதி, இவங்கெல்லாம் உங்களது பதிலை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். இப்போ நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, முதல்ல உலக புகழ்பெற்ற நயாகரா நீர்வீழ்ச்சி 2 நாடுகளுக்கு இடையில் அமைஞ்சிருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இப்போது இந்தியாவுடைய நயாகரா என்று அழைக்கப்படும் நீர்வீழ்ச்சி எது அப்படின்றது தான் கேள்வி.

0: ஒருமுறை மீண்டும் உங்களுக்காக, இந்தியாவுடைய நயாகரா என்று அழைக்கப்படும் நீர்வீழ்ச்சி எது அப்படின்றது தான் கேள்வி. இணைப்பில் இணையக்கூடிய நேர சந்திச்செல்லாம் வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க சார், உங்களது பதில். இந்தியாவின் நயாகரா என்று அழைக்கப்படும் நீர்வீழ்ச்சி எது அப்படின்ற கேள்விதான் கேட்டுட்டு இருக்கோம். நேயர்கள் என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இணையலாம். நேரம் காலை 10:32. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: சென்னையிலிருந்து விஜயகுமார் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார் பதில். இந்தியாவின் நயாகரா என்று அழைக்கப்படும் நீர்வீழ்ச்சி எது? உங்களுக்கு தெரிந்த நீர்வீழ்ச்சி ஏதாவது இருந்தா சொல்லுங்க.
2: குற்றாலம் மேடம்,
0: அது மருத்துவ குணம் கொண்டது. அழகு முயற்சி பண்ணீங்க சார், நன்றி இன்னைக்குல வந்ததற்கு. வணக்கம், யாருங்கிறது?
3: வணக்கம், பழையவனாரப்பட்டன் ஹரி.
0: சொல்லுங்க சார், இந்தியாவின் நயாகரா என்று அழைக்கப்படும் நீர்வீழ்ச்சி? ஜோக் ஃபால்ஸ், கர்நாடகா. இந்தியாவின் நயாகரா என்று அழைக்கப்படும் நீர்வீழ்ச்சி எதுனா அது ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி தான், சரியான விடையதான் அவங்களும் சொன்னாங்க. சரி, பாடல் வந்து என்ன பாடல் அப்படின்னா, ரோஜா திரைப்படத்துல இருந்து வந்து பாடல் கொடுத்துடலாம். வைரமுத்து கற்பனை வரிகளுக்கு ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பில் மின்மினி பாடிய பாடல் ரோஜா திரைப்படத்திற்காக உங்களுக்காக.

நேரம் காலை 10:39 கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்வி கண்ண பதில் நிகழ்ச்சி. இன்னைக்கு நீர்வீழ்ச்சி சம்பந்தமான கேள்வி பதில்களும் பாடல்களும் தான் ஒழித்து கொண்டிருக்கிறது. ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் வந்து கேள்விக்கு வந்து பதில் சொல்லியிருக்கிறீங்க. யார் யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னா, கண்ணன், மதுரை சோ, சண்முகா சுந்தரம், திருமலிசை, அஸ்வினி நாகராஜ், மேலப்பேடு தயாளன், அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, புரசைவாக்கம் சவுந்தரராஜன், விக்னேஷ் விக்கி, ஆனந்த முருகன், சூளை ரீஜா மனோகரன், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், சுப்பிரமணியன், செல்வகுமார் எம்ஜி அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. மதுரை சோ, சண்முக சுந்தரம் இவங்களெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கீங்க கேள்விக்கான பதிலை. இப்போ என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் நேர்வீழ்ச்சி சம்பந்தமான கேள்விகளில் அடுத்த கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா, புகை முழங்கும் இடி முழக்கம் என்று அழைக்கக்கூடிய நீர்வீழ்ச்சி எது அப்படின்றது தான் கேள்வி. அதாவது இந்த நீர்வீழ்ச்சியில் புகையும் இடியும் முழக்கம் செய்யுமா, அப்பேற்பட்ட நீர்வீழ்ச்சி எது அப்படின்றது தான் கேள்வி. கேள்விக்கான பதில் சொல்ல அழைக்கலாம் நேயர்கள் 2952508533, மற்றொரு இலக்க எண் 2838 9871 என்ற எண்ணுக்கு. மறக்காம 0444 என்ற சென்னையுடைய முன்னிணைப்பு எண்ணை பயன்படுத்தலாம். இணைப்பில் இணையக்கூடிய நேர சந்திச்சிடலாம். வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, உங்க பேர் சொல்லலாம். எங்கிருந்து சார் பேசுறீங்க? புகை முழங்கும் இடி முழக்கம் என்று அழைக்கப்படும் நீர்வீழ்ச்சி எது அப்படின்றது தான் கேள்வி. கேள்விக்கான பதில், புகை முழங்கும் இடி முழக்கம். புகை முழங்கும் இடி முழக்கம் என்று அழைக்கக்கூடிய நீர்வீழ்ச்சி எது அப்படின்றது தான் சார் கேள்வி. ஒரு நீர்வீழ்ச்சி, அது புகையாவும் இருக்கும் இடி முழக்கம் சத்தமும் கேட்குமா, அந்த மாதிரியான ஒரு நீர்வீழ்ச்சி அது எது? இணைப்பில் வந்ததற்கு நன்றி சார், அழகாக முயற்சி பண்ணீங்க. நீர்வீழ்ச்சி சம்பந்தமான கேள்வி பதில்களுக்கு நேயர்கள் வந்து

0: லைனிலாம். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்கிருந்துமா?
1: அன்புக்கரசி தயாலயம் பேசுறேங்க.
0: சொல்லுங்கம்மா, புகை முழங்கும் இடி முழக்கம் என்று அழைக்கக்கூடிய நீர்வீழ்ச்சி எது?
1: நயாகரா நீர்வீழ்ச்சி.
0: இணைப்புல வந்ததுக்கு நன்றி. அழகா முயற்சி பண்ணீங்க. வரக்கூடிய நேர்கள் என்ன பதில் சொல்றாங்கன்றதையும் கேட்கலாம். வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், இணைப்புல இருந்து விடுபட்டாங்க. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம், யார் இங்கிருந்து?
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்துமா? உங்க பேர் சொல்லுங்க.
2: வனரத்தி டெய்லர், அன்புராணி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, புகை முழங்கும் இடி முழக்கம் என்று அழைக்கக்கூடிய நீர்வீழ்ச்சி எது?
2: விக்டோரியா ஃபால்ஸ் மேம்.
0: இணைப்புல வந்ததுக்கு நன்றி. அழகா முயற்சி பண்ணீங்க, சரியான பதிலையும் சொன்னீங்க. இணைப்புல வந்ததுக்கு நன்றிமா. நேரம் காலை 10:42 ஆயிடுச்சு. புகை முழங்கும் இடி முழக்கம் என்று அழைக்கக்கூடிய நீர்வீழ்ச்சி விக்டோரியா நீர்வீழ்ச்சி அப்படின்றது தான் சரியான பதில். இப்போ ஒரு பாடல் கொடுத்துலாம். என்ன திரைப்படத்துல இருந்து

இணைப்பில் வந்ததற்கு நன்றிம்மா. நேரம் காலை 10:42 ஆயிடுச்சு. புகை முழங்கும் இடி முழக்கம் என்று அழைக்கக்கூடிய நீர்வீழ்ச்சி விக்டோரியா நீர்வீழ்ச்சி அப்படின்றது தான் சரியான பதில். இப்போது ஒரு பாடல் கொடுத்துடலாம். என்ன திரைப்படத்துலேருந்து பாடல் கொடுத்துடலாம்னா, குஷி திரைப்படத்திலேருந்து ஹரிணி குழுவினர் பாடின பாடல் வைரமுத்துவின் கற்பனை வரிகளுக்கு இசை தீவா இசையமைப்பில் பாடல். இதோ உங்களுக்காக.

0: காற்றலையில் வரும் பாட்டலைகள், நீங்காத மெல்லிசையின் ரீங்காரங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் காலை 10:49 கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி. இன்னைக்கு நீர்வீழ்ச்சி சம்பந்தமான கேள்வி பதில்களும் பாடல்களும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டின் நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள அழகிய நீர்வீழ்ச்சி இது, அது பெயர் என்ன அப்படின்றது தான் கேள்வி. கேள்வி ஒருமுறை மீண்டும் உங்களுக்காக, தமிழ்நாட்டின் நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள அழகிய நீர்வீழ்ச்சி இது, அது எந்த நீர்வீழ்ச்சி அப்படின்றது தான் கேள்வி. இணைப்பில் இணைக்கூடிய நேயர் வெளுக்கு, வணக்கம், யார் இருந்து? நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள அழகிய நீர்வீழ்ச்சி எது அப்படின்றது தான் சார் கேள்வி.
2: நீலகிரி மாவட்டம்.
1: ஆமா,
2: திருப்பூர், தேனி, தருமபுரி, தமிழகத்தின் முக்கிய நீர்வீழ்ச்சிகள்
1: வரலையா? சரி, இனிப்புல வந்து நன்றி சார்.
2: கிளியூர் நீர்வீழ்ச்சி
1: என்ன நீர்வீழ்ச்சி சார்?
2: கிளியூர் நீர்வீழ்ச்சி
1: அழக முயற்சி பண்ணீங்க, அடுத்தடுத்து வரக்கூடிய நேர்கள் என்ன பதில் சொல்றாங்கன்றதையும் கேட்டலாம். வணக்கம், யாருங்க இருந்து?
3: ஹலோ.
1: வணக்கம், யாருங்க இருந்து?
3: இது விருகம்பாக்கம், சென்னையில காமராஜ் மேடம்.
1: சொல்லுங்க சார், தமிழ்நாட்டின் நீலகிரி மாவட்டத்தில் அமைந்திருக்கிற அழகிய நீர்வீழ்ச்சி இது, அது பேர் என்ன அப்படின்றது தான் கேள்வி.
3: அப்படிங்களா, தெரியுங்க மேடம், அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் மேடம்.
1: இனிப்புல வந்து இருக்கு, நன்றி. வருக, வணக்கம், அடுத்த நேயர் என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி.
4: வணக்கம், வணக்கம,
1: வணக்கம். யார்?
4: கேட்பாட்டு ஓட்டை சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜன் பேசுறம்மா. வணக்கம், வணக்கம, வணக்கம்,
1: வணக்கம், வணக்கம் சார். சொல்லுங்க சார், தமிழ்நாட்டின் நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள அழகிய நீர்வீழ்ச்சி எது அப்படின்றதுதான் கேள்வி.
4: அவர் சொல்லாம போட்டார் அவரு.
1: பதில் இப்ப நீங்க சொல்லலாம்.
4: நினைப்புல
1: இருக்கா? தெரியலையா? சரி, இனிப்புல வந்து நன்றி சார். இனிப்புல நீக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், யாருங்கிறது?
5: என்ன
1: ஃபால்ஸ்மா?
5: பயக்கரா.
1: நயகராவா?
5: பயக்கரா, பயக்கரா,
1: பயக்கரா. ஆ, உங்க பேர் சொல்லுங்க அதுக்கு முன்னாடி.
5: மயிலாப்பூர்.
1: மயிலாப்பூர்ல இருந்து
5: பானு.
1: ஓகே, இணைப்பில் வந்ததுக்கு நன்றி, அழக முயற்சி பண்ணீங்க. கேள்விக்கான பதிலை நானே சொல்லிடுறேன். தமிழ்நாட்டின் நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள அழகிய நீர்வீழ்ச்சியின் பெயர் கேத்தரின் நீர்வீழ்ச்சி அப்படின்றது தான் அதன் பெயர். நீலகிரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற அழகிய நீர்வீழ்ச்சி இது, கேத்தரின் நீர்வீழ்ச்சி. சரி, இப்போ பையா திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரன், தன்வி அவங்களுடைய வாய்ஸில் நா முத்துக்குமார் கற்பனை வரிகளுக்கு யுவன் சங்கர் ராஜா இசையில் பாடல் கேட்டலாம்.

0: நேரம் காலை 10:55 ஆயிடுச்சு. வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்வி கண்ட பதில் நிகழ்ச்சியில் வரக்கூடிய நிறைவான கேள்வி. இந்தியாவின் நீர் மின் உற்பத்திக்காக முதன் முதலில் பயன்படுத்தப்பட்ட நீர்வீழ்ச்சி எது அப்படின்றது தான் கேள்வி. கேள்வி ஒருவர் மீண்டும் உங்களுக்காக, இந்தியாவின் நீர் மின் உற்பத்திக்காக முதன் முதலில் பயன்படுத்தப்பட்ட நீர்வீழ்ச்சி எது அப்படின்றது தான் கேள்வி. நேர்கள் இணைப்பில் வந்துட்டாங்க. வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், யார் இங்க இருந்து சார்?
1: சைதாப்பேட்ல இருந்து ஆனந்த் மேடம்.
0: சொல்லுங்க சார், இந்தியாவின் நீர் மின்
1: நயகரா நீர்வீழ்ச்சி மேடம்.
0: அழகா முயற்சி பண்ணுங்க. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணைப்புல வரக்கூடிய அடுத்த நேர், வணக்கம், யார் இங்க இருந்து?
2: வணக்கம் மேம், பெருமாள் பட்டலம் ஜெயலட்சுமி.
0: சொல்லுங்க மேம்.
2: மேட்டூர் டேம் இது.
0: மேட்டூர் டேம்ன்றது பதிலா? சரி, இணைப்புல வந்ததுக்கு நன்றி மேம். இந்தியாவில் நீர் மின் உற்பத்திக்காக முதன் முதலில் பயன்படுத்தப்பட்ட நீர்வீழ்ச்சி எது அப்படின்னா அது சிவசமுத்திரம் நீர்வீழ்ச்சி அப்படின்றது தான் சரியான பதில். நிகழ்ச்சியில் வரக்கூடிய நிறைவான பாடல் இதோ உங்களுக்காக, ரிதம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: இதுவரை நீங்க கேட்ட இந்த நிகழ்ச்சி.
1: என் கேள்விக்கு என்ன பதில்?
0: அருமையான பதில்களை அளித்த அனைத்து நேயர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். இயற்கையை அறிந்து கொள்வதும் பாதுகாப்பதும் நம் அனைவரின் பொறுப்பு என்பதற்காக எடுக்கப்பட்ட கேள்விகளை இன்றைய நிகழ்ச்சியின் கேள்விகள். இன்னும் சில நொடிகளில் ஆரம்பமாகும் 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். சிறப்பாக செயல்பட்ட பாதுகாப்பு படையினரின் சேவையை அங்கீகரிக்கும் வகையில் வீரதீர விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்குலாமுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 ஆண்டிற்குள் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டின் முழுமையான வளர்ச்சிக்கு உணவு பதப்படுத்துதல் துறையின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் 2 நாள் மாநாட்டை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளிலிருந்து மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறையில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் விடுக்கப்படுவது 3000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அணைக்கு வினாடிக்கு 158 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையின் நீர்மட்டம் 78.81 அடியாக குறைந்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே. காலத்தை வென்ற காவிய கானங்கள், மனதை வருடும் வரிகள், வாழ்க்கையை வழிநடத்தும் கருத்துகள், இவை அனைத்தையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் 1960-70களின் பொற்கால பாடல்களின் அணிவகுப்போடு இதயம் சேமித்து வைத்திருக்கும் இசை நினைவுகளை உங்களை சந்திக்க வருகிறது.
2: என்றும் இனியவை

காலம் மாறலாம், தலைமுறைகள் மாறலாம், ஆனால் சில பாடல்கள் மட்டும் காலத்தை கடந்தும் நம் இதயத்தில் நிலைத்து நிற்கும். அப்படிப்பட்ட பொக்கிஷமான பழைய திரைப்பட பாடல்களின் அணிவரிசையோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த மறக்க முடியாத திரைப்படங்களில் இடம்பெற்ற மனதை வருடும் பொற்கால பாடல்களை இன்றைய நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு உணர்வுகளை கொடுக்கும். ஒவ்வொரு வரியும் வாழ்க்கை பாடமாகும். வாருங்கள், காலத்தை சற்று பின்னோக்கி நகர்ந்து இசையால் மனதை நனைப்பு. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல், உடன்பிறப்பை அன்பை வார்த்தைகளால் சொல்ல முடியாது என்பதை உணர்த்திய பாடல் இது. அண்ணன் தங்கை பாசத்தை என்றும் அழியாத நினைவாக மாற்றிய காலத்தால் அழியாத காவிய கானம் இது. பாசமலர் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடின பாடல். கண்ணதாசன் கற்பனை வரிகளுக்கு இசை விஸ்வநாதன், ராமமூர்த்தி.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: மருமகளே,
3: என்னம்மா?
2: இந்த வீட்டுக்கு என்ன சில சட்டம் இருக்கு.
3: அதாவது?
2: அதாவது இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
3: அப்ப கொடுக்கல் வாங்க?
2: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
3: ஓ,
2: அதாவது யூபிஐல இருந்து.
3: அப்படியா?
2: ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.
3: அது என்னம்மா?
2: முகத்தை காட்டுறது கூட யூபிஐ கிட்ட காட்டு.
3: நீங்க வேற அம்மா.
4: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
5: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
6: காலத்தால் அழியாத காவிய கானங்களான என்றும் இணைவே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நேரும் முற்பகல் 11:11. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் காதலின் இனிமையையும் அழகையும் எளிமையையும் வெளிப்படுத்திய இனிய மெலோடி பாடல், மனதை வருடும் இசையும் கூட. சுமதி என் சுந்தரி திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், B வசந்தா பாடிய பாடல் இது.

நேரம் பிற்பகல் 11:15 கேட்டுட்டு இருக்கீங்க விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என்றும் இனியவை. சில பாடல்கள் வெறும் காதலை மட்டும் சொல்லாது, மனித மனதின் உண்மையையும் வெளிப்படுத்தும். அப்படிப்பட்ட அர்த்தமுள்ள பாடல்தான் ஆலயமணி திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல். இந்த பாடல் வாழ்க்கையில் உண்மையான மதிப்பு வெளிப்புற அழகில் இல்லை, உள்ளத்தின் நற்குணங்களில் தான் இருக்குதுன்றத நினைவூட்டுகிறது இந்த பாடல். இன்று கேட்டாலும் மனதில் நீண்ட நேரம் ஒளிச்சிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட அமைப்பில் கவியரசர் கண்ணதாசர் எழுதிய ஒவ்வொரு வரியும் சிந்திக்க வைக்குது. இசையமைப்பாளர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அமைத்த இனிமையான மெட்டு பாடலுக்கு உணர்வை மேலும் ஆழமாக்குது. டிஎம் சவுந்தரராஜனுடைய கம்பீரமான குரல், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய உணர்வுபூர்வமான நடிப்பு, இதையெல்லாம் பாடலை அழகாக்குகிறது.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

மறுபடியும் வராத காலத்தின் மறக்க முடியாத இசைகளோடு இணைந்திருக்கிறோம். என்றும் இணையவே நிகழ்ச்சி விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் முற்பகல் 11:23. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல், ஒரு மனிதனுடைய பெருமை அவனுடைய பதவியில் இல்லைங்க, அவன் மனதில் இருக்கும் கருணையில் தான் இருக்குது. அந்த உயர்ந்த எண்ணத்தை உணர்த்தும் பாடல்தான் கர்ணன் திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடல். கர்ணனுடைய தியாகமும் கொடை மனமும் இந்த பாடலில் உயிர் பெற்று நிற்குது. வாழ்க்கையில் நல்ல மனம் கொண்டவராக இருக்கிறதே நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய செல்வம் என்பதை உணர்த்தும் அற்புதமான பாடல் இது. பாடலை பாடியிருக்கிறாரு சீர்காழி கோவிந்தராஜன். கண்ணதாசனுடைய கற்பனை வரிகளுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம் பாடு.
0: தினந்தோறும் இரவு 10 மணிக்கு பாடும் விவிட் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா.
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்.
4: காற்றலையில் வரும் பாட்டலைகள், நீங்காத மெல்லிசையின் ரீங்காரங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
5: செவியோரம் சுகராகம். இது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
6: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
7: காதுகளில் ஒலிப்பது பாடல்கள் அல்ல, காலத்தின் நினைவுகள், மறக்க முடியாத மெட்டுகள், மறையாத உணர்வுகள். இந்த மெட்டுகள் பழையவை அல்ல, மனதுக்கு நெருக்கமானவை. கேட்டுட்டு இருக்கீங்க என்றும் இனியவை நிகழ்ச்சி விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் முற்பகல் 11:31. மனதிற்கு அமைதி வேண்டுமென்றால் ஆசைகளுக்கு அளவு வேண்டும் என்பதை இந்த பாடல் மிக எளிமையாக எடுத்துரைக்கிறது. வாழ்க்கையின் நிலையாமையையும் மன நிறைவின் அருமையையும் நினைவூட்டும் காலத்தால் அழியாத தத்துவ பாடல் இது. ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திற்காக டி.எம். சௌந்தரராஜன் பாடிய பாடல். கண்ணதாசனுடைய கற்பனை வரிகளுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

பழமிசுவை மாறாதத்தை விட்டாத கானங்களாக என்றும் இனியவே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் முற்பகல் 11:36. அன்பு இருக்கும் இடத்தில் வாழ்க்கை அழகாகும். உறவுகளின் அருமையையும் மனம் நிறைந்த பாசத்தின் வலிமையையும் பேசும் பாடல் இது. மென்மையான இசையும் உணர்வு பூர்வமான வரிகளும் கேட்பவரின் இதயத்தை மெதுவாக வருடி செல்லும். அப்பேற்பட்ட பாடல்தான் தெய்வப்பிறவி திரைப்படத்திலிருந்து ஜெயராமன் ஜானகி குரலில் கேட்க போகிறோம். உடுமலை நாராயணகவி அவங்களுடைய கற்பனை வரிகளுக்கு இசை சுதர்சனம்.

நேரம் முற்பகல் 11:40 கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என்றும் இணையவே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் திருவிளையாடல் திரைப்படத்திற்காக. இசைன்றது வெறும் பொழுதுபோக்கு இல்லை, அது ஒரு தெய்வீக அனுபவம். அந்த உணர்வை உச்சத்துக்கு கொண்டு செல்லும் பாடல்தான் இந்த பாடல். சிவாஜி கணேசனாக சிவபெருமானாக வெளிப்படுத்திய கம்பீரம், கே வி மகாதேவனின் இசையும் இணைந்து இந்த பாடலை இசை வரலாற்றின் உச்சியில் நிறுத்தியிருக்கிறது. அப்பேற்பட்ட பாடலை பாடியிருக்கிறாங்க டி எம் சவுந்தரராஜன்.

பரணி.

பழைய பாடல்களின் அணிவரிசையாக என்றும் இணையவே நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் முற்பகல் 11:47. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் புதிய பறவை திரைப்படத்திற்காக பி சுசிலா பாடின பாடல். கண்ணதாசனின் கற்பனை வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையமைப்பில் பாடல் இதோ புதிய பறவை திரைப்படத்திற்காக.

நேரம் முற்பகல் 11:51. என்றும் இணைவே நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் ராஜபாட் ரங்கத்துறை பாடலுக்காக டி எம் சவுந்தரராஜன் குரலில் கேட்கலாம். கண்ணதாசனுடைய கற்பனை வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில்.

நேரம் முற்பகல் 11:55. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என்றும் இணையவே நிகழ்ச்சி தரக்கூடிய நிறைவான பாடல் பச்சை விளக்கு திரைப்படத்திற்காக. நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கையில் இருள் நீங்கும் என்ற அழகான செய்தியை இந்த பாடல் தருகிறது. எத்தனை தடைகள் வந்தாலும் நாளை நமக்காக காத்திருக்கிறது என்ற நம்பிக்கையை விதைக்கிறது. மனம் தளர்ந்த நேரங்களில் மீண்டும் எழுந்து நிற்கும் தைரியத்தை இந்த பாடல் நமக்கு கொடுக்குது.

இதுவரை நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களின் மறக்க முடியாத திரைப்படங்களில் இடம்பெற்ற இனிய பாடல்களை கேட்டு ரசித்தோம். இசை மாறலாம், காலம் மாறலாம், ஆனால் மனதில் வாழும் நல்ல பாடல்கள் என்றும் இனியவையாகவே இருக்கும். இந்த இனிய இசை பயணத்தில் இணைந்திருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் மற்றும் ஒரு இனிய பாடல் அணிவரிசையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷாலினி. நன்றி நேர்களே.

ஹலோ வணக்கம் மக்களே, வெரி குட் ஆஃப்டர்நூன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:01 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழகம்ல நீங்கள் கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். மீண்டும் உங்கள் கூட இணையிறது நான் உங்க மகி விஜயகுமார். யாருக்குமே டேலண்ட் இல்லைன்னா சொல்ல முடியாதுங்க. அந்த டேலண்ட் இருக்குது, ஆனால் அது வந்து அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அவங்களுக்கு தெரியாத டேலண்ட் அவங்களுக்குள்ளேயே இருக்குங்கிறதே அவங்க மறந்துடுறாங்களா, இல்லை தேட கண்டுபிடி, தட் மீன்ஸ் தேடி கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கலையான்னு தெரியல. ஆனால் எல்லார்கிட்டையும் திறமை இருக்குது. அவன் திறமையாக இருக்கானே அப்படின்னு கண்டு நீங்கள் வியந்து போயிடாதீங்க. உங்ககிட்ட அதை விட பல மடங்கு திறமை இருக்குது. அதை தேடி எடுக்கிறதா முத வேலை உங்களோட வேலையே. ஓகே மக்களே, ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் உங்களுக்காக முதல் பாடலாக சூப்பரான சாங் வந்துகிட்டே இருக்குது. எந்த படத்துலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூரல் நின்று போச்சு படத்துலேருந்து உங்களுக்காக பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு அணிஞ்சிருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: சமல்லி.
1: இது 102.3 கொண்டாடலாம் ஜம்மனு. 102.3.

கோபுர வாசலிலே படத்துக்காக மலேசிய வாசுதேவன், மனு மற்றும் சுரேந்தர் பாடின பாடலை கேட்டு முடிச்சிங்க. 12:11 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழகம்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில. இப்ப அடுத்துதான் உங்களுக்காக ஆட்டோ ராஜா படத்துல இருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு. இந்த பாடல இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி பாடியிருக்காங்க, கேட்டு நினைச்சிருங்க.

என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை.

0: 102.3 FM.
1: பாட்டு கேட்கறதுனாவே எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் நமக்கு பிடிச்ச பாட்டு நாமளே கேட்டு ரசிச்சா தனி சுகந்தானே. இந்த மாதிரி நீங்களும் கேட்டு ரசிக்கணுமா? தினமும் 1 மணியிலிருந்து 2 மணி வரை பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழுங்கள். இது உங்களுக்கான நிகழ்ச்சி. வழங்குவது ஆகாஷவாணியின் விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் மகிழ்ச்சியான டம் டம் டம் கொண்டாட்டம்.

கேப்டன் படத்துல வந்து பாட்டு கேடுச்சிங்க எஸ்பி. பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குரல்ல பாடலை கேட்டு முடிச்சிங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:20 ஆகுது. ரெட்ரோ நேரம் கேட்டுகிட்டே இருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்எல். எல்லாருக்கும் டைம் இருக்க தாங்க இருக்கு, ஆனால் டைம் இல்லை டைம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம்ல. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இப்போ அடுத்ததாக உங்களுக்காக டார்லிங் டார்லிங் டார்லிங் படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சரண், பல்லவி மற்றும் வசந்தா குரலில் உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது.

சேரன் பாண்டியன் படத்தில் வந்து பாட்டு கேட்டு முடிச்சிங்க. மலேசியா வாசுதேவன் மற்றும் சுனந்தா அண்ட் குழுவினர் பாடின பாடலை கேட்டு முடிச்சிங்க. 12:31 ஆகுது, ரெட்ரோ நேரம் தான் கேட்டுட்ருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. இப்போ அடுத்ததா உங்களுக்காக எந்த படத்துலேருந்து பாட்டு போடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கிடைச்ச பாட்டு தான் சூரசம்ஹாரம் படத்துலேருந்து உங்களுக்காக பாட்டு வந்துகிட்டே இருக்குது. இந்த பாட்டை அருண்மொழி மற்றும் சித்ரா அவர்கள் பாடியிருக்காங்க.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் வீர தீர விருதுகளை வழங்குகிறார். செஷல்ஸ் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விக்டோரியாவில் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேசினார். உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இவ்வாண்டிற்கான அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சிறப்பாக செயல்பட்ட பாதுகாப்பு படையினரின் சேவையை அங்கீகரிக்கும் வகையில் வீர தீர விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். முப்படை வீரர்கள், மத்திய ஆயுதப்படை வீரர்கள் மற்றும் பல்வேறு பாதுகாப்பு படை வீரர்களுக்கு வீர தீர செயல்களுக்கான விருதுகளை அவர் வழங்குகிறார். தீவிரவாதத்திற்கு எதிராக பாதுகாப்பு படையினரின் நடவடிக்கைகளை கௌரவிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்படுகிறது. எல்லைப் பகுதிகள், கடல்சார் பாதுகாப்பு, வான்வழி பாதுகாப்பு, மனிதநேய நடவடிக்கைகளுக்காக இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. புதுதில்லியில் கடந்த 8ஆம் தேதி நடைபெற்ற முதல்கட்ட விழாவில் குடியரசுத் தலைவர் 51 பேருக்கு வீர தீர விருதுகளை வழங்கினார். ஆப்பிரிக்க நாடான சிசல்செல் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விக்டோரியாவில் உள்ள நவசக்தி விநாயகர் கோவிலில் வழிபட்டார். இந்திய வம்சாவளியினரையும் பிரதமர் சந்தித்து உரையாடினார். பீஸ் பார்க்கில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு அவர் மலர் அஞ்சலி செலுத்த உள்ளார். அரசுமுறை பயணமாக சிசல் சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டின் 50வது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் நேற்று பங்கேற்றார். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவும் வகையில் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். விவசாய தொழிலின் நீடித்த வளர்ச்சிக்கும் கிராம பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கும் இளைஞர்களுக்கான புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் உணவு பதப்படுத்துதல் தொழிலை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இளைஞர்கள் உணவு பதப்படுத்தும் துறையில் சிறு குறு தொழில்களை தொடங்கி வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு மாணவர்கள், விவசாயிகள் மற்றும் இளையோர்களின் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பு அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நிலையை எட்டியுள்ளதாக கூறிய திரு சிராக் பாஸ்வான், உணவு பதப்படுத்துதல் மூலம் உணவுப் பொருட்களின் தரத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், இதனால் விவசாயிகளின் வருவாய் கணிசமாக அதிகரிக்கும் என்றும் தெரிவித்தார். இதற்காக பிரதமரின் குறு உணவு பதப்படுத்தும் தொழில் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், இளம் தொழில் முனைவோர் மற்றும் பெண்கள் குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்கலாம் என்றும் அவர் கூறினார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தில் இணைந்து உலகத்தரத்திலான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் திரு

பாஸ்வான் வலியுறுத்தினார். நுகர்வோர் உற்பத்தி பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் விதிமுறைகளை கடைபிடிக்காத பட்சத்தில் அவற்றை சரிசெய்ய ஏதுவாக ஜன் விஸ்வாஸ் சட்டத்தில் மத்திய அரசு திருத்தம் கொண்டு வந்துள்ளது. இதன்படி நிறுவனத்தின் பதிவு, ஆவணங்கள், பதிவேடுகள் பராமரிப்பு, எடையளவு, பாக்கெட்டுகள் மீது அச்சிடப்பட வேண்டிய அத்தியாவசிய நுகர்வோர் தகவல்கள் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கான வாய்ப்பை அளிக்கும் வகையில் இந்த சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளது. விதிமுறைகளை முறையாக பின்பற்றாத நிறுவனங்கள் மீது சட்ட நடவடிக்கையை தவிர்த்து ஜன் விஸ்வாஸ் திட்டத்தின் கீழ் சுமூக தீர்வு காணும் வகையில் இந்த சட்டத்திருத்தத்தை மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை கொண்டு வந்துள்ளது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே மாநிலங்களவை உறுப்பினராக இன்று பதவியேற்றுக் கொண்டார். மாநிலங்களவை உறுப்பினராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருக்கு குடியரசுத் துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சித் தலைவர் திருமதி சோனியா காந்தி, மூத்த தலைவர் திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.

0: தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருக்கு குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சித் தலைவர் திருமதி சோனியா காந்தி, மூத்த தலைவர் திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய ஆம்புலன்ஸ் சேவைக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று வெளியிடுகிறார். புதுதில்லியில் இன்று நடைபெறும் 16வது சுகாதார மாநாட்டில் இதனை அவர் வெளியிடுகிறார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தடையற்ற ஆம்புலன்ஸ் சேவையை உறுதி செய்யும் வகையில் இந்த நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை வெளியிடுகிறது. ஆம்புலன்ஸ் சேவை வாகனங்களில் அடிப்படையான மற்றும் தரமான வசதிகளை உறுதி செய்வது மற்றும் பாதுகாப்பாக நோயாளிகளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது உள்ளிட்டவற்றில் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. அவசரகால மருத்துவ சேவையை உறுதி செய்யும் வகையில் GPS சேவை மற்றும் ஒருங்கிணைந்த கட்டளை கட்டமைப்பை உருவாக்குதல் போன்றவை இதில் இடம்பெற்றுள்ளன. மகப்பேறு மற்றும் சிசுக்களின் உடல்நலனை பாதுகாப்பதற்கான இலக்குகளை 2030ஆம் ஆண்டுக்குள் எட்டுவதற்கான வரைவு திட்டம் சுமன் ரோட்மேப் 2030ஐயும் அமைச்சர் திரு ஜே பி நட்டா இம்மாநாட்டில் வெளியிடுகிறார். தலைநகர் தில்லியில் 3வது கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான வாக்காளர் விவரங்களை சேகரிப்பதற்கான படிவங்கள் விநியோகிக்கும் பணி நாளை தொடங்குகிறது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி திரு அசோக் குமார், வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அடுத்த மாதம் 29ஆம் தேதி வரை அனைத்து வீடுகளிலும் வாக்காளர் விவர சேகரிப்பு படிவங்களை அளிப்பார்கள் என்றும் கூறினார். தமிழகத்தில் கரூர் சட்டப்பேரவைத் தொகுதியின் அஇஅதிமுக உறுப்பினர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் இன்று தமது பதவியை ராஜினாமா செய்தார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை சந்தித்து தமது ராஜினாமா கடிதத்தை அவர் வழங்கினார். இதுவரை அஇஅதிமுகவில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 5 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் பிரதமரின் அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் கிராமப்புற மக்கள் அதிக அளவில் பயன்பெற்று வருகின்றனர். இதற்கான பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விழுப்புரம் மாவட்டத்தில் பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் ஊரகப் பகுதிகளில் 2024-25ஆம் ஆண்டு மாவட்டத்தில் உள்ள 13 ஒன்றியங்களில் கிராம சபைகள் மூலம் 727 வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதற்காக ஒவ்வொரு வீட்டிற்கும் தலா 2,80,000 மதிப்பீட்டில் 20 கோடி 50 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டு அந்த வீடுகள் அனைத்தும் படிப்படியாக கட்டி முடிக்கப்பட்டு தற்பொழுது அனைத்து வீடுகளும் பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளன என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
0: ஜம்மு காஷ்மீரில் இவ்வாண்டிற்கான அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. இதனையொட்டி யாத்ரீகர்கள் பாதுகாப்பாக செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஜம்மு காஷ்மீர் அரசு மேற்கொண்டுள்ளது. பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இன்று பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு நடைபெற்றதாக எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஒடிஷா மாநிலம் புரி ஜெகந்நாதர் ஆலயத்தில் இன்று புனித நீராட்டு விழா நடைபெற்றது. இன்று காலை நடைபெற்ற சிறப்பு பூஜையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். இக்கோவிலின் புனித பொற்கிணற்றில் இருந்து 108 கலசங்களில் வேத மந்திரங்கள் ஒழங்க ஊர்வலமாக புனித நீர் கொண்டுவரப்பட்டது. ரத யாத்திரையின் தொடக்கமாக நடைபெறும் இந்த பௌர்ணமி புனித நீராடல் நிகழ்ச்சி உலக பிரசித்தி பெற்ற ரத யாத்திரையின் முக்கிய பகுதியாகும். புனித நீராடலுக்கு பின் அர்ச்சகர்கள் 15 நாட்கள் சிறப்பு பூஜை மேற்கொள்கின்றனர். இதன் பிறகு பூரி ஜெகந்நாதரின் நவ்யௌவன் தரிசனம் அடுத்த மாதம் 16ஆம் தேதி ரத யாத்திரையொட்டி நடைபெறும். மேற்கு வங்கம், சிக்கிம் மற்றும் இமயமலை பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குஜராத், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பீகார், உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்டில் அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்குள் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்றும் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, கேரளம் மற்றும் மாஹேயில் அடுத்த 2 நாட்களில் பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர கர்நாடகா, தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் கடந்த புதன்கிழமை நேரிட்ட

0: நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1450 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதில் 3000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் 1000 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-1, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மிச்சல் குரூகரை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு கனடா முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் வீர தீர விருதுகளை வழங்குகிறார். செஷல்ஸ் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விக்டோரியாவில் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேசினார். உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இவ்வாண்டிற்கான அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3 தொடங்குகிறது. அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: 102.3 விவத் பாரதி தமிழகம் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். டைம் பார்த்தீங்கன்னா 12:50 ஆகுது. நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக கேப்டன் மகள் படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் உங்களுக்காக.

இருக்கிறது. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியோட இறுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ ஃபைனலாக உங்களுக்காக சூப்பரான சாங்கை ப்ளே பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா அடுத்த நிகழ்ச்சியில் நான் தான் மீண்டும் உங்களை மீட் பண்ண போகிறேன். ரெட்ரோ நேரமுக்கு மட்டும்தான் பிரேக். எஸ் மக்களே, இப்போ உங்களுக்காக மௌனராகம் படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு அணைஞ்சிருங்க.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.

வணக்கம் வணக்கம் நேயர்களே, நேரம் 1:01 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்எல் பாடல் உங்கள் சாய்ஸ் தான் கேட்க போறீங்க. இந்த நிகழ்ச்சியில மீண்டும் உங்க கூட இணையிறது நான் உங்க மகி விஜயகுமார். இன்னைக்கு முயற்சி செஞ்சுட்டு கிடைக்கலன்னா நாளைக்கும் நம்ம முயற்சி செய்யலாம் அப்படிங்கிறது விடாமுயற்சி. இதே இன்னைக்கு ஒரு வேலை இருக்குது, இன்னைக்கு முடியலப்பா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னீங்கன்னா இன்னைக்கே நம்மளால் செய்ய முடியல, நாளைக்கு செய்ய முடியுமா? வாய்ப்பே இல்லை ராஜா. எப்போவுமே வேலைகளை தள்ளி போடாதீங்க. குறிக்கோள் இன்னைக்கு முயற்சியை மட்டும், நாளைக்கு இன்னைக்கு முயற்சி செஞ்சுட்டு நாளைக்கும் முயற்சி செய்யலாம் அப்படிங்கிறது என்றைக்குமே அதை விடாதீங்க. ஆனால் வேலையை மட்டும் தள்ளி போடாதீங்க. பாடல் உங்கள் சாய்ஸில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்ல போகிறீங்க, நான் அந்த சாங்லாம் ப்ளே பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான நேரம் தான் இது. நீங்கள் கால் பண்ண வேண்டிய ஃபோன் நம்பர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 29 52 08 53 28 38 98 78 71. இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாடலை சொல்லுங்கள், நான் உங்களுக்காக ப்ளே பண்ணிடுறேன். ஸோ நிகழ்ச்சியில் புது நேயர்கள் வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா பழக்கமாக வர நேயர்கள் அவங்களுக்கு பிடிச்ச பாடலே சொல்லிகிட்ருக்காங்க. கேட்டுட்ருக்க மற்றவங்களாம் வந்து எங்கள் பாட்டு எப்பப்பா வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் வழி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் நண்பர்கள் தான், உங்கள் நண்பர்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கணும்னு ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் மக்களே, நீங்கள் கொஞ்சம் வழி விட்டு புது நேயர்களுக்கெல்லாம் வழி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று வரும்ல, அதுதான் ஆனந்தம் படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு நினைஞ்சிருங்க.

0: 102.3 FM. ஒன்று எட்டு ஆகுது பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுருக்கீங்க. 102.3 விபத் பாரதி தமிழகம்ல நிகழ்ச்சியில் வர முதல் நேயர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க அது பேசுறீங்க?
1: கமலா பேசுறேன்.
0: நல்லா இருக்கேன் கமலா. உங்க ரேடியோ சவுண்ட குறைச்சு வச்சீங்கன்னா

0: ஊரே கேட்கலாம் நம்ம குரலை.
1: சரிங்க மேடம்.
0: ம், சொல்லுங்க. எப்பவுமே நீங்க கால் பண்றீங்க, உங்களுக்கே நான் சொல்ல வேண்டியதா இருக்கு பாத்தீங்களா. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: படம் வந்து என்ன மேடம்?
0: ஓகே,
1: பாடுறது வந்து நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு, ஓடு ராஜா.
0: சூப்பர் சூப்பர், ஓகேங்க. உங்களுக்காக அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றிங்க நீங்க கால் பண்ணதுக்கு.
1: நன்றி மேடம், நன்றி மேடம்.

0: ராஜா, பழைய நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா.
1: இங்க இசைக்கில்லை என்று நாங்க தான் எப்போதுமே ட்ரெண்ட்.
2: 113 ஆகுது பாடல் உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுட்டே இருக்கீங்க. இப்ப அடுத்ததா ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் மேடம்.
2: வணக்கம். சொல்லுங்க, யாருங்க வந்து பேசுறீங்க?
3: மேடம் நான் காரைக்கால் இருந்து ராமலிங்கம் மேடம்.
2: ராமலிங்கம் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்?
2: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சொல்லுங்க, என்ன பாட்டு?
3: எங்க ஊர்ல இன்னைக்கு மாங்கனி திருவிழா மேடம்.
2: ஓ சூப்பர் சூப்பர்.
3: மாங்கனி இருப்பாங்க சாமி ஊர்வலம் மேடம். அதனால வந்து காரைக்கால் அம்மையார் படத்துல இருந்து ஓடுகால் ஓட தக்க தக்க தக்க வேணா ஆடுவோம். கே பி சுந்தரமல் பண்ண படம்
2: உங்களுக்காக அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு.

0: ஏன் ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு.
1: நன்றி
0: நன்றி. ஸோ நேயர்களே, நீங்களும் இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், உங்களுக்கு பிடிச்ச சாங்லாம் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 29 52 08 53 28 38 91 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இப்போ அவர் கேட்ட பாடல்
2: ஓடுங்கால் ஓடி உள்ள முருகிய இசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருள்.

எடுத்து நடமிடுவாய் இறைவா. உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி, உன் தமிழமுதை படித்த நான்.

0: 102.3 தமிழ் பாட்டுக்கு நம்பர் 1.
1: ஆகுதுங்க பாடல், உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுட்ருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. இப்போ அடுத்ததாக தனக்கு பிடிச்ச பாட்டை சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்கள், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
2: நான் சூலைமேட்லேருந்து நூர் முகமது பேசுகிறேன் மேடம்.
1: நூர் முகமது, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பராக இருக்கேங்க. சொல்லுங்கள், என்ன பாட்டு வேணும்?
2: வானம்பாடி. அதில் வந்து ஏட்டில் எழுதி வைத்தேன், எழுதி வரை சொல்லி வைத்தேன்.
1: சூப்பர் சூப்பர், ஓகேங்க. உங்களுக்காக அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றி நீங்கள் கால் பண்ணதுக்கு.
2: ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.
1: இந்த ஆறில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணுமா? அப்போ கால் பண்ணுங்கள். 29 52 08 53 28 38 98 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்கள்.
0: 102.3 தமிழ் பாட்டுக்கு நம்பர் 1.

0: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு. அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க. 102.3 FM.
2: நீங்க கேட்டு இருக்கீங்க.
3: பாடல் உங்கள் சாய்ஸ்.
2: எஸ் மக்களே, பாடல் உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுட்ருக்கீங்க. 102.3 விபத் பாரதி தமிழ் ஃபேமில. இப்போ அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், சொல்லுங்கள், யார் இங்கே வந்து பேசுகிறீங்க?
4: கேரி சத்தி, எஸ் குமார்.
2: எஸ் குமார், எப்படி இருக்கீங்க?
4: நலமாக இருக்கு மேடம், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
4: படம் அக்கறை பச்சை.
2: ஓகே,
4: பாடல் வந்து இக்கரைக்கு அக்கறை பச்சை, இல்லாத பொருள் மீது எல்லோருக்கும் ஆசை வரும் இக்கரைக்கு அக்கறை பச்சை.
2: சூப்பர் சூப்பர், உங்களுக்காக அந்த பாட்டு வந்துட்டே இருக்குங்க. நீங்க கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
4: ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.
2: தேங்க்யூ.

0: AM PM உங்களோட 102.3 தமிழ் FM 102.3 FM. பாடல் உங்கள் சேர்த்து தான் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறணும்னு நினச்சிங்கன்னா 28 78 71 29 52 08 53 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக நிகழ்ச்சியில் வரப்போகிற நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் மேடம், பூந்தண்டலம் புண்ணியக்கோட்டி.
0: வணக்கம்
1: பூந்தண்டலம் புண்ணியக்கோட்டி பேசுகிறேன் மேடம்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம், சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்?
0: நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சொல்லுங்கள்.
1: உங்களுடைய ப்ரோக்ராம் எல்லாம் அவ்வளவு ஒரு அருமையா இருக்கு மேடம், ரொம்ப வாழ்த்துக்கள் மேடம்.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க.
1: எனக்கு நினைத்ததை முடிப்பவன் இந்த திரைப்படத்திலிருந்து, ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து, இந்த இனிய பாடலை தாருங்களம்மா. நன்றி.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக, மிக்க நன்றி நீங்க தொடர்பு கொண்டதுக்கு.

பாடல் உங்கள் சாய்ஸோட இறுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு கால் பண்ணி பாடல்லாம் கேட்ட எல்லா நேயர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு, மீண்டும் இந்த டைமில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி உங்களால் கிடைக்கல, உங்கள் லைன் கிடைக்கல, எங்களை அப்ரோச் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டோன்ட் வரி, நாளைக்கு இந்த ஷோ வரும், நாளைக்கு நீங்கள் கால் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச பாட்டெலாம் கேட்கலாம். ஓகே, ஸோ ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. இன்னைக்கு கால் பண்ண எல்லாருக்கும் நன்றி சொல்லிவிட்டு இத்தோடு இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறது நான் உங்கள் மகி விஜயகுமார். உங்கள் எல்லோரும் அடுத்து ஒரு நல்ல நிகழ்ச்சியில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டேடியூனாக இருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் ஏன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 2:15:40. காற்றலையின் நேரலையில் கவிதை கானங்கள். வானலையின் பாட்டலையோடு உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. அனைவருக்கும் பிற்பகல் வணக்கம் நேர்களே. இனி தொடர்வது
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்,
1: இது எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி. நேர்களை, இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுக்கு தெரியும். எல்லா பாடல்களுமே அழகுதான், எல்லா பாடல்களுமே கேட்பதற்கு இனிமைதான். சிலருக்கு சில தனித்துவமான பாடல்கள் பிடிக்கும். அந்த தனித்துவமான பாடல்களில் இருக்கக்கூடிய செய்திகள் தனித்துவமாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்டைலான விஷயங்களும் இருக்கும். சில பாடல்கள் மட்டும்தான் அந்த மாதிரி நிறைய பேருடைய மனதை ஈஸியாக வந்து அணுகும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான பாடல்கள் தான் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் எங்கள் ஸ்டைல் அப்படிங்கிற பகுதியாக உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. இன்றைய எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியிலையும் அந்த மாதிரி ரொம்ப ஸ்டைலான சாங்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சியின் தொடக்கமாகவே ஒரு ஸ்டைலான சாங் தான் கேட்போம். குஷி திரைப்படத்திலிருந்து வரக்கூடிய அந்த பாடல், தேவாவுடைய இசையில் வைரமுத்து எழுதியது, தேவன், சௌமியா, எஸ்ஜே சூர்யா மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் அது. கேட்போமா?

கொண்டிருக்கிறது. இணைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு. நம்முடைய நேயர்கள்லாம் முகநூலில் அவங்களுடைய பதிவுகளை போட்டிருக்காங்க, யார் யாரெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். சேகா அவரும் வந்து வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. காட்டுப்பாக்கத்துலேருந்து அந்தோனிராஜ் வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. ஹேம்லதா அழகான ஒரு பூ கொடுத்துருக்காங்க, நன்றி. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், மதிய வணக்கம் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. மேலப்பேடு தயாளனும் பார்த்திங்கன்னா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லியிருக்காரு. ஃபேஸ்புக் வீரராகவன் ஒரு அழகான கவிதையை எழுதி போட்டிருக்காரு. கோடை காற்று தென்றல் வீசும், சோடை போகாத கீதங்கள் பேசும், வாடையின்றி மனமதில் வாசம், பண்பலை எங்கள் ஸ்டைலில் பரவசம் தரும் நேர்கள் ஸ்மைல், பாட்டலையில் கலந்து வீசும் அப்படின்னு ஒரு கவிதையை போட்டிருக்காரு, நன்றி. ராஜேஷ் கிருஷ்ணன் கோயம்பேட்டிலேருந்து அவரும் வந்து நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. ராஜமாணிக்கம் கோபியிலிருந்து அவரும் வந்து மதிய நேர தாலாட்டு பாடல்கள் இனிமே அப்படின்னு போட்டிருக்காரு. முகமது மியான் அவரும் மதிய வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை போட்டிருக்காரு. மதுரை சோ சண்முகசுந்தரம் நிகழ்ச்சிக்கு பிற்பகல் வணக்கத்தை சொல்லியிருக்காரு. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சிக்கு வணக்கத்தை வாழ்த்து போட்டிருக்காரு. இந்த மாதிரி நம்முடைய நேயர்கள் முகநூலில் பதிவிட்டிருக்கக்கூடிய பதிவுகளையும் நம்ம தொடர்ந்து வந்து இந்த நிகழ்ச்சியில் பேசுவோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடலும் அந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷான சாங் அப்படின்னே சொல்லலாம். அள்ளித்தந்த வானம் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல், ஹரிஹரன் மற்றும் எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல், கவிஞர் அறிவுமதி எழுதியது, வித்யாசாகர் இசையில் ஒலிக்க இருக்கிறது. இணைந்திருங்கள், நெஞ்சம் நிறைந்திருங்கள்.

0: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

அதிசய பிறவி திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலித்தது. மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல் அது. கங்கை அமரன் எழுதியது, இளையராஜாவின் இசையில் கேட்டோம். நிகழ்ச்சியில் தொடரக்கூடிய அடுத்த ஸ்டைலான சாங் எதுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து வருது. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடியிருக்காங்க. கவிஞர் வால் எழுதிய பாடல், இளையராஜாவின் இசையில் ஒலிக்கிறது. இந்த பாடலுமே கேட்கறதுக்கு ரொம்ப ஒரு ஸ்டைலிஷான ஒரு இனிமையை கொடுக்கும். கேட்கலாம் என்ன பாடல் அப்படின்னு. எல்லோருக்கும் பிடித்த பாடல் தான். இணைந்திருங்கள், இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து ஒலித்த அந்த பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் தொடரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொன்மனச்செல்வன் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல், கவிஞர் வாலி எழுதிய பாடல், இசை இளையராஜா. இந்த பாடலை கேட்கலாம். நம்முடைய நேயர்கள்லாம் வந்து முகநூலில் பதிவிட்டிருக்காங்க, அதையும் யார் யார் பதிவிட்டிருக்காங்க எங்கேருந்து அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். குறிஞ்சா கேணி அசூர்தீன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், மதிய வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காரு. மயிலாப்பூர்லேருந்து கோபி அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை போட்டிருக்காரு. மேட்டுப்பட்டியிலேருந்து கண்ணன் நிகழ்ச்சி சிறப்பாக தொடர வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் போட்டிருக்காங்க. காஞ்சிபுரத்துலேருந்து இளங்கோ எங்கள் ஸ்டைல் வர நிகழ்ச்சியில் வர பாடல்கள் எல்லாமே அருமை இனிமை அப்படின்னு போட்டிருக்காங்க, நன்றி. பண்ணைப்புறத்திலிருந்து மணிகண்டன் அவரும் நிகழ்ச்சிக்கு மதிய வணக்கத்தை போட்டிருக்காரு. தொடர்ந்து நம்ம நேயர்கள் முகநூல் வழி கொடுத்துருக்கக்கூடிய பதிவுகளையும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு. நேரம் 2:43. பொன்மனச்செல்வன் திரைப்படத்திலிருந்து வருகிறது அந்த பாடல்.

0: வெற்றி விழா திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலித்தது. எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல், வாலி எழுதிய பாடல், இளையராஜாவின் இசையில் ஒலிக்க கேட்டோம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
0: வெற்றி விழா படத்திலிருந்து கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி.
2: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
3: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
2: இசையோடு ஓர் இனிய பயணம்.
3: இது 102.3
2: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

0: நேரம் 2:55. நேர்களினி கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் மிஷ்டி, கடற்கரை வாழ்விடங்கள் மற்றும் உறுதியான

வருமானங்களுக்கான சதுப்பு நில காடு முன்முயற்சி திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். கடலோரங்களை பாதுகாக்கவும் அதன் அடிப்படையில் வருமானத்தை பெருக்கவும் 2023 ஆண்டு உலக சுற்றுச்சூழல் தினமான June 5 கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் இந்த மிஷ்டி மேங்க்ரூவ் இனிஷியேட்டிவ் ஃபார் ஷோர்லைன் ஹேபிட்டட்ஸ் அண்ட் டேஞ்சபிள் இன்கம்ஸ். அதாவது கடற்கரை வாழ்விடங்கள் மற்றும் உறுதியான வருமானங்களுக்கான சதுப்பு நிலக்காடு முன்முயற்சி திட்டம். மத்திய அரசின் இந்த திட்டத்தின் கீழ் நாட்டின் கடலோர மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், மேற்கு வங்கத்தின் சுந்தரவன காடுகள் உள்ளிட்ட இடங்களில் சதுப்பு நில காடுகள் எனப்படும் அலையாத்தி காடுகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதே முக்கிய நோக்கம். இந்த அலையாத்தி காடுகள் கடலோரங்களை இயற்கை சீற்றங்களிலிருந்து பாதுகாக்கின்றன. சூறாவளி, சுனாமி, கடல் நீர்மட்டம் உயர்வு போன்றவை தாக்கும்போது பேராபத்துகள் நிகழாத வண்ணம் ஓர் இயற்கை அரணாக இந்த காடுகள் காத்து நிற்கின்றன. இவற்றின் அடர்ந்த வேர்கள் மண் அரிப்பினையும் தடுப்பதாக பல ஆராய்ச்சியாளர்களும் விஞ்ஞானிகளும் தெரிவித்துள்ளனர். மேலும் இவை இருக்கும் பகுதியில் கடல்சார் பல்லுயிர்கள் பெருகவும் அவற்றால் மக்கள் லாபம் ஈட்டவும் வழி கிடைக்கிறது. புதிய வகை மீனினங்கள் இந்த அலையாத்தி காடுகள் இருக்கும் பகுதியில் நன்கு தழைப்பதாக தெரிகிறது. ஒரு வகையில் சமமான சூழல் உண்டாவதாகவும் அறியப்படுகிறது. இவற்றால் அதிகளவில் காற்றில் கலந்துள்ள கரியமலத்தை உறிஞ்சிக்கொள்ள முடியும். இதனை கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன், அதாவது தாவர கரிம தேக்கம் என்கிறார்கள். மீனவர்களின் வாழ்வாதாரம் உயர்வதோடு சுற்றுலாவும் அந்த பகுதிகளில் பெருகுவதால் நல்ல வருமானம் நிலையாக கிடைப்பதாக நம்பப்படுகிறது. இந்த மிஷ்டி திட்டத்தின் வாயிலாக மத்திய அரசு சதுப்பு நில காடுகளின் எண்ணிக்கையை அதிகரித்து நாட்டின் கடலோரங்களை காக்கும் அதே வேளையில் மக்களின் வருமானத்தையும் பெருக்கிட எண்ணுகிறது. இந்த மிஷ்டி திட்டத்தில் உள்ளூர் சமூகங்கள் தங்கள் கடலோர பகுதிகளில் சதுப்பு நில காடுகளை உருவாக்கிக் கொள்ள ஊக்கப்படுத்தப்படுகிறார்கள். இதன் நீடித்த பயன்களை கொண்டு வருமானம் ஈட்டவும் அவர்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது. இதில் தனியார் பங்களிப்புக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. புதிய இந்தியா 2030 என்கிற தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் இதுபோன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சுற்றுச்சூழல், காடுகள் மற்றும் பருவநிலை மாற்றத்திற்கான அமைச்சகத்தின் வாயிலாக ஆண்டுதோறும் இந்த திட்டத்திற்கென நிதி ஒதுக்கீட்டினை நிதிநிலை அறிக்கையில் மத்திய அரசு தாக்கல் செய்கிறது. இதனால் பருவநிலை மாற்றத்தினை திறம்பட கையாளவும் அதனால் பசுமை சூழலை ஊக்குவிக்கவும் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யவும் வழி கிடைக்கிறது. ஆக்கிரமிப்பு அயலினங்கள் உள்ள பகுதிகளில் அவற்றை களையெடுத்து அலையாத்தி காடுகளை அமைக்க விரிவான ஆய்வுகள் நடந்து வருகின்றன. 5 சுமார் 540 சதுர கிலோமீட்டர் சதுப்பு நில காடுகளை மீட்டெடுக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. இது தேசிய, மாநில மற்றும் மாவட்ட அளவில் என கட்டங்களாக அமல் செய்யப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் சவால்கள் என்றால் தொடர்ந்து உயர்ந்து வரும் கடல் நீர்மட்டம். கடந்த 3 10 ஆண்டுகளில் கேரளாவில் சுமார் 95% சதுப்பு நில காடுகள் அழிந்துவிட்டன. அதேபோல் அதிகரித்து வரும் நிலத்தின் உப்புத்தன்மை, இதனால் அலையாத்தி காடுகளின் வளர்ப்பில் மாற்றங்கள் வருகின்றன. இந்த திட்டத்தை சிறப்பாக அமல்படுத்தி கடந்த 2 மட்டும் கண்கூடான பலன்களை பார்த்து வரும் மாநிலம் குஜராத். 19,020 ஹெக்டேர் நிலப்பரப்பில் சதுப்பு நில காடுகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. சதுப்பு நில காடுகளின் பயன்பாடுகளை மக்கள் முன்வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் இதனால் கிடைக்கும் வருமானம் ஈட்டும் வழிகள் அவர்களுக்கு அதிக பலன்களை தரக்கூடியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கடலோரங்களை காப்பதால் எதிர்வரும் பருவநிலை சவால்களை நம்மால் சரியாக எதிர்கொள்ள முடியும் என அறிவியலாளர்கள் எடுத்துக் கூறி வருகின்றனர். பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இதுவரை மிஷ்டி, கடற்கரை வாழ்விடங்கள் மற்றும் உறுதியான வருமானங்களுக்கான சதுப்பு நில காடு முன்முயற்சி திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

வர்ணஜாலம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக ரொம்பவே ஒரு அழகான பாடல் கேட்டோம். வாகை சூடவா திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல், சின்மை குரலில் ஒலித்தது, கவிஞர் வைரமுத்து எழுதிய பாடல், எம் ஜிப்ரான் இசையில் ஒலிக்க கேட்டோம். ரொம்பவே அழகான பாடல். எண்ணங்கள் வந்து வண்ணங்களாக மாறுவதற்கு இந்த இசையும் ஒரு மாயாஜாலம் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவிற்கு நம்முடைய எண்ணங்களுக்கு வண்ணம் சேர்ப்பது இசை. அந்த இசையோடு இனிய பயணத்தை தந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கடல் திரைப்படத்திலிருந்து. சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடிய பாடல், கவிஞர் வைரமுத்து எழுதியது, ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ஒலிக்க வருகிறது. இணைந்திருங்கள், நெஞ்சம் நிறைந்திருங்கள்.

நேரம் 3:11 25 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வர்ணஜாலம். வண்ணமயமான பாடல்கள் உங்களுக்காக, உங்களுடைய எண்ணம் போலவே இந்த பாடல்களும் அழகு. இந்த பாடல்களை கேட்கும்போது ரொம்பவே இனிமையான தருணத்தை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும் அந்த மாதிரியான பாடல்கள் தான் உங்களுக்காக வர்ணஜாலம் பகுதியில் வந்துட்டுருக்கு. நீர்ப்பறவை திரைப்படத்திலிருந்து வருகிறது அடுத்த பாடல். ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல், கவிஞர் வைரமுத்து எழுதியது, ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் வருகிறது. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை.

ரொம்ப அழகான இனிமையான பாடல், சூப்பராக இருந்தது. நீர்ப்பறவை திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாதி கதவு நீ அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தாண்டவம் திரைப்படத்திலிருந்து வருது. ஹரிச்சரன் மற்றும் வந்தனா ஸ்ரீனிவாசன் இணைந்து பாடிய பாடல். கவிஞர் நா முத்துக்குமார் எழுதிய பாடல். ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் வருகிறது. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். நேரம் 3:17:40.

தலைவா திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டோம். ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைத்து சைந்தவி அவர்களோடு இணைந்து பாடிய பாடல் நாம் முத்துக்குமார் எழுதியது, ஒலித்தது, அழகான பாடல். நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப அழகான பாடல் தான். வீரம் திரைப்படத்திலேருந்து வருது ஒரு பாடல், சாகர் மற்றும் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடிய பாடல், விவேகா எழுதியது, தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் ஒலிக்கிறது. இது வர்ணஜாலம் நிகழ்ச்சி. உங்களுக்காக பாடல்களை வழங்கி கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

0: தெகிடி திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம்.
1: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
2: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
3: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
4: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
5: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.
0: நேரம் 3:39:25. இது வர்ணஜாலம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் முண்டாசுப்பட்டி திரைப்படத்திற்காக பிரதீப் குமார் மற்றும் கல்யாணி நாயர் இணைந்து பாடிய பாடல். முத்தமிழ் எழுதியது, சீன் ரோல்டன் இசையில் ஒலிக்கிறது.

நேரம் 3:43:50. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வர்ணஜாலம். வண்ணமயமான பாடல்களின் தொகுப்பு உங்களுக்காக திரைசையாய் வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் குக்கு திரைப்படத்திலிருந்து. சந்தோஷ் நாராயணன் இசையில் யுகபாரதி எழுதிய பாடல், RR மற்றும் திவ்யா ரமணி இணைந்து பாடிய பாடல் அது. கேட்போம், இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

வண்ணமயமான பாடல்கள் உங்களுக்காக வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. நேரம் 3:48. நிகழ்ச்சியில் வரும் பாடலை தொடர்ந்து கேட்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நேயர்கள்லாம் முகநூலில் இட்டிருக்க பதிவுகளை பார்க்கலாம். டி நகர்லேருந்து ரங்கராஜன் அவர் வந்து வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் வரும் பாடல்கள் அனைத்தும் அருமை, நன்றி அப்படின்னு போட்டிருக்காரு. சூளையிலேருந்து ரீஜா மனோகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், வர்ணஜாலம் நிகழ்ச்சி அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. ஃபேஸ்புக் வீரராகவன் அவரும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை போட்டிருக்காரு. பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து சோமசுந்தர பிரபு அவரும் நிகழ்ச்சியில் ரசிச்சிட்ருக்கேன் அப்படின்னு போட்டிருக்காரு. தூத்துக்குடியிலேருந்து சி பாலசுப்ரமணியன் நிகழ்ச்சிக்கு மாலை வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காரு. காஞ்சிபுரம் இளங்கோ வர்ணஜாலம் பாடல்கள் ரொம்ப சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காரு. அடையாளம் பட்ட ஆசிர்வாதம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா சரவணன் ராமலிங்கம் கண்டாச்சிமங்கலத்துலேருந்து சரவணன் ராமலிங்கம் அவங்க ரெண்டு பேரும் வந்து வாழ்த்துக்களை போட்டிருக்காங்க. மேலப்பேடு தயாளன், நடராஜன் சுப்பையா இவங்களும் வந்து வாழ்த்துக்களை போட்டிருக்காங்க. மயிலையிலேருந்து பட்டாபி அவரும் வாழ்த்துக்களை போட்டிருக்காரு. அலையாளம்பட்ட ஆசீர்வாதம். மாடம்பாக்கம் அயன் முரளி அவரும் வாழ்த்துக்களை போட்டிருக்காரு. இந்த மாதிரி நம்ம நேயர்கள் நிறைய பேர் வந்து முகநூல்லையும் பதிவுகளை போட்டிருக்காங்க. வாழ்த்துக்களை தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ரோமியோ ஜூலியட் திரைப்படத்திலிருந்து விஷால் தால்தடி சுனிதா சாரதி இணைந்து பாடிய பாடல். கவிஞர் தாமரை எழுதியது. டி இமான் இசையில் ஒலிக்கிறது. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை

வர்ணஜாலம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியின் நிறைவாக வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓ காதல் கண்மணி என்கிற திரைப்படத்திலேருந்து ஒரு அழகான பாடல் வருது. ஏ ரஹ்மான் இசையமைத்து ஜோனிடா காந்தி இவர்களோடு இணைந்து பாடிய பாடல். மணிரத்னம் ஏ ரஹ்மான் இவங்க இணைந்து எழுதிய பாடல் அது. கேட்போம், இணைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: கேட்ட பாடலோடு நிறைவு பெறுகிறது வர்ணஜாலம் நிகழ்ச்சி.
1: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
2: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
1: இசையோடு ஓர் இனிய பயணம்.
2: இது 102.3
1: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாமலா. பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸில் 3 நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுதில்லி புறப்பட்டார். அரசு திட்டங்களின் செயலாக்கத்தில் புள்ளியியல் தரவுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிரதமரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின்கீழ் இதுவரை இல்லாத அளவிற்கு பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமையல் எரிவாயு உற்பத்தி தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்றுள்ள 2 நாள் மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. கூட்டுறவு வார விழாவை மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். பொது இடத்தில் போதைப் பொருள் பயன்படுத்திய தாவேக்கா அமைச்சர் திரு சரத் மீது முதலமைச்சர் இதுவரை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. அரசு கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் தேர்வில் நடைபெற்ற முறைகேடு புகார்கள் மீது தாவேக்கா அரசு உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஆவின் பால் தங்கு தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை தாவேக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கோரியுள்ளது. கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று

பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜார்ஜியாவின் பட்டுமியில் நடைபெற்ற உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:02:45. நேர்களினை கேட்கலாம்.
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: ஆம் நேர்களே, இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி. எப்போதும் போல் நாள்தோறும் இந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி நம்ம வந்து பண்ணுவோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சி தான் நம்ம கேட்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற 2 நம்பருக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். 0449-295-2 மற்றும் ஒரு எண் 0449-283-8987 இந்த 2 எண்களுக்கும் நீங்கள் வந்து தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கலாம். எப்பொழுதும் போல் இந்த நிகழ்ச்சியில் சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சியில் நம்முடைய தமிழில் இருக்கக்கூடிய சில சொற்களை பற்றி கேட்டு தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்துவோம். அந்த வகையில் இன்றைக்கும் வந்து சில தமிழ் சொற்கள், அது என்ன மாதிரியான சொற்கள் அப்படிங்கிறத நான் கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லணும். அதுதான் இன்றைய நிகழ்ச்சியின் விளையாட்டு. சரியா நேர்களே, நான் சொன்ன 2 எண்களுக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கலாம். 0449-295-2 மற்றும் ஒரு எண் 0449-283-8987 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கலாம். சரியா, நம்முடைய நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒரு அழகான பாடல் வருது, கேட்போம். இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. காற்றலையின் நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி.

0: உதயகீதம் திரைப்படத்திலிருந்து ரொம்பவே நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒரு அருமையான பாடலை கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினரோடு இணைந்து பாடிய பாடல் இது. எம்ஜி வல்லபன் எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலித்தது.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நம்முடைய நிகழ்ச்சிக்கு வரும் முதல் நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்போம். வணக்கம்,

0: வணக்கம், கேக்குதா? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மாதவத்துல இருந்து நித்யா பேசுறேன்.
0: நித்யாம்மா, சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டு இருக்கீங்களா? சரி சரி, கேள்வி கேட்கலாங்களா? சரி, சம்பளம், சம்பளம்னா என்ன?
1: ஊதியம். சம்பளம்னா இது வேலை பாக்குறதுக்கு குடுக்குற இது.
0: ஏன் அந்த சம்பளம்ங்கிற சொல்லு எதை வச்சு சொல்றாங்க, என்ன அர்த்தத்துல சொல்றாங்க அப்படிங்கறது ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? முயற்சி பண்றீங்களா?
1: அது சம்பளம்
0: கணபதி ஐயா, சொல்லுங்க, சம்பளம் வார்த்தை தெரியும். ஆமா, அந்த சம்பளம் அப்படிங்கறது தமிழ் சொல்லா? கேட்டு தெரிஞ்சுப்போ. சரிங்களா, மகிழ்ச்சி ஐயா, நன்றி நன்றி. வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் திருப்பத்தூர் பத்மாவதிமா, கரிமொழிக்கு வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா.
2: நல்லா இருக்கிறேம்மா.
0: நல்லா இருக்கிறேம்மா. சொல்லுங்க, சம்பளம் அப்படிங்கிற சொல் அது வந்து என்ன அர்த்தத்துல அந்த சம்பளம்ங்கிற வார்த்தை உருவாகியிருக்கும்?
2: சம்பளமா?
0: சம்பளம், சம்பளம்,
2: சம்பளம் வந்து என்ன வார்த்தையில உருவாகிருக்குங்களா?
0: ஆமா.
2: பணமாம்மா?
0: பணம் தான் அது, பணம் தான், சம்பளம் பணம் தான். அந்த காலத்துல எதனால அந்த வார்த்தை உருவாகி இருக்கும், ஏதாவது யோசனை இருக்கா?
2: அப்படியா?
0: அப்ப
2: வந்து சம்பளம் அந்த நாள் வந்து கூலி வேலைக்கு போவாங்கம்மா. அப்ப வந்து அப்பெல்லாம் கூலின்னு சொல்லுவாங்க.
0: அப்பெல்லாம் கூலி சொல்லுவாங்க. ரெண்டுத்துக்குமே தொடர்பு இருக்கு. சரி, நம்ம வேற நேயர்கிட்ட முயற்சி பண்ணலாம். சரிங்களா, மகிழ்ச்சிமா, நீங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி. நன்றி நன்றி
2: நன்றி.
0: வணக்கம். வணக்கம்
3: வணக்கம் மேம். நான் வேலூர் மாவட்டம் கற்பாடியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க மேம்?
0: நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க, சம்பளம் அப்படிங்கறத அந்த சொல்ல இருக்கு இல்லையா, அது எப்படி வந்திருக்கும்?
3: அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா தப்பு அது தொடர்பான வணிகம் அப்படிங்கறதுதான் கூடுதலா செஞ்சிட்டு இருந்தாங்க மேம். அப்போ அந்த உப்பளம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சம்பளம் அப்படிங்கிற மாதிரி மாறிச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். எங்கயோ கேள்விப்பட்டேன்.
0: எங்கயோ கேள்விப்பட்டிருக்கீங்க. பாதி பாதி சரியா சொல்லிட்டீங்க, பாதி சரியா சொல்லிட்டீங்க,
3: பாதி சரியா சொல்லிட்டீங்க.
0: ஆமா, பாதி சரியா சொல்லிட்டீங்க, மீதி பாதிய வேற நேயர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா,
3: கண்டிப்பா.
0: மகிழ்ச்சி நீங்க முயற்சி பண்ணதுக்கு நன்றி சார், நன்றி.
3: தேங்க்யூ மேம், தேங்க்யூ.
0: ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. அலம் அப்படிங்கிறது, அலம் அப்படின்னா உப்பு, உப்புன்னு பேரு, உப்பளம்னு சேர்த்து கூட சொல்லுவாங்க. ரொம்ப அழகா முயற்சி பண்ணாங்க. வணக்கம், வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுறேன் மேடம்.
0: புஷ்பலதாம்மா, சொல்லுங்க. பாதி அப்படியே நெத்தேடியா அடிங்க பதில.
4: அந்த சம்பளம் கேட்டீங்களா தானே மேடம்?
0: ஆமா, அதேதான்.
4: அதாவது அந்த நம்ம வேலை பாக்குறதுக்கு கூலியா அந்த சம்பா இந்த நெல்ல குடுத்துருக்காங்கல்ல மேடம், அந்த காலத்துல நெல்லு. அளம்னா உப்பு. சம்பளத்துக்கு பதிலா நம்ம பணத்துக்கு பதிலா அதையும் குடுத்துருக்காங்க அந்த காலத்துல, அதனால சம்பளம் அப்படின்னு வந்தது மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன்.
0: சரி, ரொம்ப சரியா சொல்லிட்டீங்கம்மா, சரியா சொல்லிட்டீங்க. மகிழ்ச்சி, மகிழ்ச்சிமா, நன்றி
4: நன்றி நன்றி.
0: ரொம்ப அழகாக முயற்சி பண்ணி சரியான விடையை ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க. அலம்ங்கிறது உப்பு, சம்பு அப்படிங்கிறது தானியத்துக்கு பேர். அந்த காலத்தில் தானியத்தை வந்து கூளம், சம்பு, அந்த தானியத்தை கூளம்னு சொன்னாங்க. அந்த கூளங்களில் ரொம்ப உயர்ந்த வகை அப்படிங்கிறது நெல்லுக்கு வந்து சம்பு அப்படின்னு பேர். அதனால தான் உயர்ந்த நெல் வகையில் சம்பா நெல் இருக்குது அப்படிங்கிறது. அப்போ சம்புங்கிறது தானியம். அந்த காலத்தில் காசுலாம் கிடையாது, பணம்லாம்

கிடையாது, பண்ட மாற்று முறை தான். செய்கிற வேலைக்கு அங்கே என்ன வந்து தொழில் செய்கிறாங்களோ அதை வந்து கைமாறாக கொடுப்பாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா நெய்தலில் உப்பு, அதே போல் இந்த மருத நிலம் சார்ந்த பகுதிகளில் வந்து நெல், அதுதான் வந்து ரொம்பவே அந்த காலத்தில் புகழ்பெற்ற தொழில் அப்படின்னே சொல்லலாம். அப்போ அந்த நெல்லும் உப்பும் பார்த்திங்கன்னா சம்பளமாக கொடுப்பாங்க அப்படிங்கிறதால தான் சம்பளம் வருமானமாக கொடுப்பாங்க, சம்பளம் அப்படிங்கிற சொல்லை வந்து அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. கூலி அப்படிங்கிற அந்த வார்த்தை கூட கூலம் தானியம்ன்ற அந்த வார்த்தையிலேருந்து தான் வருது. தானியங்களை தான் வந்து செய்கிற ஒரு நாள் ஃபுல்லாக வயல்வெளியில் வேலை பார்க்குறவங்களுக்கு வருமானமாக வந்து அந்த கூலத்தை தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் அது நாளடைவில் கூலி அப்படிங்கிற சொல்லாக மாறிச்சு. இந்த இது நம்ம நாள்தோறும் வழங்கக்கூடிய ஒரு சொல், தினக்கூலி சம்பளம் அப்படிங்கிற சொற்கள்லாம் நம்ம வந்து டெய்லி வந்து கேட்டுகிட்டே இருக்கிறோம். இதை நம்மளும் பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் அது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அது தெரிஞ்சிக்கிற மாதிரியான இந்த நிகழ்ச்சியில் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. விடை சொன்ன நேயர்களுக்கும் நன்றி. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மடங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு.

பத்தி சொன்னதோ போது வந்ததோ சேதி சொன்னதோ

0: தென்றலே என்னை தொடு திரைப்படத்திலிருந்து ஒழித்தது அந்த பாடல் எஸ் வி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் அது. வாலி எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
0: நேரம் 4:22:45. இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சி வந்து விளையாடிட்டுருக்கோம். நம்ம நேர்கள்லாம் அழகாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ் சொற்களுக்கு என்னென்ன அர்த்தம் அப்படிங்கிறத பற்றி. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். யார் பேசுகிறீங்க?
2: பேசுகிறம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். கேக்கலாங்களா, கேள்வி கேக்கலாங்களா?
2: ஈஸியா கேளுங்கம்மா.
0: ஈஸியா தானே சொல்றீங்க, நீங்க எவ்வளவு டஃப்பா கேட்டாலும் எல்லாரும் வந்து அடிச்சு நவுத்துறீங்க. சரிங்களா, சரி, ரொம்ப ஈஸியா கேக்குறேன் உங்களுக்கு, டக்குன்னு சொல்லுங்க. மேற்குல இருந்து வரக்கூடிய காற்றுக்கு என்ன பேர்?
2: மேற்குல இருந்து வர காற்றுக்கு நல்லா
0: மேற்குல இருந்து வரக்கூடிய காற்றுக்கு என்ன பேர்? தவறான விடை. வேற நேர்கிட்ட முயற்சிக்கலாம். சரிங்களா, நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம்
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், கேக்குது சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: கோருகுப்பேட்டையில இருந்து உமா கார்த்திக் டெய்லர்.
0: உமா கார்த்திக் டெய்லர், சொல்லுங்க பதில் சொல்லுங்க. மேற்குல இருந்து வர காற்றுக்கு என்ன பேர்?
3: தென்மேற்கு பருவ காற்றா மேடம்.
0: மேற்குல இருந்து வர காற்றுக்கு தென்மேற்கு பருவ காற்று. தவறான விடை. சரிங்களா, வேற நேயர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா,
3: நன்றி
0: நன்றி. வணக்கம் வணக்கம். விபத் பாரதி தமிழகம். வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க? மகிழ்ச்சி. வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
4: பழனி
0: சார், சொல்லுங்க, மேற்குல இருந்து வரக்கூடிய காற்றுக்கு என்ன பேர்?
4: தென்றல் காற்று.
0: தென்றல் காற்றா? தப்பா சொல்லிட்டீங்களே. ஆமா, தப்பு. சரிங்களா, நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க சொல்லுங்க?
5: திருக்கொன்றம் கோதண்டபாணி.
0: கோதண்டபாணி ஐயா, சொல்லுங்க, மேற்குல இருந்து வர காற்றுக்கு என்ன பேர்? தவறான விடை. நீங்களும் யோசிச்சுட்டே இருங்க, வேற நேர் யாராவது சொல்றாங்களான்னு பாப்போம். சரிங்களா,

மகிழ்ச்சி, நன்றி. நேயர்கள்லாம் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தென்றல் அப்படின்னு சொல்லியிருந்தாரு, ஆனால் அது வந்து தெற்கு சைட்லேருந்து வந்தால் தான் தென்றல், சரிங்களா? நான் கேட்டது மேற்குலேருந்து வரக்கூடியது. இதிலே நீங்கள் க்ளூவை கண்டுபிடிச்சிருப்பீங்க. தொடர்ந்து நீங்களும் யோசிச்சுக்கிட்டே இருங்க. இணைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை.

0: 8853 மற்றும் ஒரு எண் 044-2838-3871. இந்த இரண்டு எண்களுக்கும் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கலாம். நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்போம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: டிண்டில இருந்து உஷா பேசுறேன்.
0: உஷாமா சொல்லுங்க, மேற்குல இருந்து வர காற்றுக்கு என்ன பேர்?
1: கோடை காற்று.
0: கோடை காற்று அப்படிங்கிறது ரொம்ப சரி. சரிங்களா, சரியான விடை சொல்லிட்டீங்க. நன்றிம்மா, நன்றி, மகிழ்ச்சி. நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க, ரொம்ப அழகாக உஷாம்மா சொல்லிட்டாங்க. மேற்குலேருந்து வரக்கூடிய காற்றுக்கு பேர் கோடை காற்று அப்படிங்கிறது தான் சரியான விடை. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர், வணக்கம். இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி, தமிழ் சொல்லோடு விளையாடு அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம வந்து இந்த விளையாட்டு நிகழ்ச்சியை நடத்திட்டுருக்கோம். அடுத்து வரும் நேயர், வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம், உங்கள் வால்யூம் குறைச்சிக்கோங்க, ரேடியோ வால்யூம் குறைச்சிக்கோங்க. யார் பேசுறீங்க? மறுபடியும் சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க.
3: என்ன கேள்வி சொல்லுங்க?
0: கேள்வி சொல்றேன், நீங்க யாருன்னு சொல்லுங்க.
3: என் பேர் காந்தி, நான் ராயப்பேட்டையில இருந்து பேசுறேன்.
0: காந்தி சார், உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? மேற்குல இருந்து வரக்கூடிய காற்று வந்து கோடை காற்றுன்னு சரியா சொன்னாங்க, அந்த மாதிரி கிழக்குல இருந்து வரக்கூடிய காற்றுக்கு பேர் என்ன பேர்? நீங்க பதில் தான் சொல்லணும், என்னையே கேள்வி கேக்குறீங்க. சரிங்களா, புரியல, சொல்லுங்க. தென்றல் காற்று அப்படிங்கிறது தெற்குல இருந்து வரக்கூடியது. சரிங்களா, நம்ம வேற நேயர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மகிழ்ச்சி, நன்றி. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? கமலாவர்தனம்மா, சொல்லுங்க, சொல்லுங்க, விடை சொல்லுங்க. புரியல, சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க.
4: கொண்டலூர் காற்றுன்னு வருங்களோ.
0: கொண்டலூர் காற்றா, சரியா சொல்லுங்க.
4: கொண்டலூர்னு என்னமோ படிச்ச ஞாபகம் இருக்கு.
0: ஏதோ படிச்ச ஞாபகம் இருக்குங்களா? சரி, சரியா சொல்லிட்டீங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை சேர்த்துட்டீங்க. ஊர் அப்படிங்கிறது கொண்டல் அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா,
4: சரிங்க மேடம்.
0: மகிழ்ச்சி, நல்லா முயற்சி பண்ணி சொன்னீங்க. நன்றி, நன்றி.
4: மகிழ்ச்சி மேடம், நன்றி.
0: ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. கிழக்குலேருந்து வரக்கூடிய காற்று வந்து கொண்டல் காற்று அப்படின்னு பேர். தெற்குலேருந்து வரக்கூடிய காற்று தென்றல் காற்று. அதே மாதிரி மேற்குலேருந்து வரக்கூடிய காற்று கோடை காற்று. அப்போ வடக்குலேருந்து வரக்கூடிய காற்றுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். நேர்களை இணைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நேரம் 4:35.

கீதாஞ்சலி திரைப்படத்திலிருந்து ஒலித்திருந்த பாடல், இளையராஜா இசையமைத்து எஸ் சித்ரா அவர்களோடு இணைந்து பாடிய பாடல், கவிஞர் வாலி எழுதிய பாடல் அது. நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தமிழ் சொல்லோடு விளையாடு. நீங்கள் விளையாட்டு தான் வந்து இந்த நிகழ்ச்சியில் விளையாடிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்று சிறப்பிக்க புதிய நேர்களுக்காக மீண்டும் ஒரு முறை அந்த தொலைபேசி எண்களை சொல்கிறேன். 0444295202.

0: நேரம் 4:39 நாற்பது நொடி. கேட்ட பாடல் இடம்பெற்றிருந்த திரைப்படம் இதய கோயில். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் அது. கவிஞர் வாலி எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலித்தது. இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து தொடரக்கூடிய நேர் யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பெரும்பாக்கம் வனஜா.
0: வனஜா அம்மா, கேக்கலாங்களா?
1: சொல்லுங்க மேடம்.
0: வடக்குல இருந்து வரக்கூடிய காற்றுக்கு பேர் என்ன? வாடகை காற்றுன்றது சரியா சொல்லிடுவீங்க, ஏன்னா நிறைய நேரமும் கிடைச்சது. பாட்டு கேட்குற நேரத்தில் நீங்க வந்து யோசிச்சு சரியா சொல்லிடுவீங்க அப்படின்னு நினைச்சேன். சரியா சொல்லிட்டீங்க, மகிழ்ச்சிமா. நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் திருப்பாச்சில இருந்து எட்டே பிரசாத் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன்யா. கேக்கலாங்களா, உங்களுக்கான கேள்வி கேக்கலாங்களா?
2: கேளுங்க. இதுக்கு வாடகை கட்டி சொல்றாங்களா?
0: சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க. உங்களுக்கு வேற கேள்வி உங்களுக்கு.
2: நான் கரெக்ட்டா கேட்டிருந்தேன்.
0: சரிங்களா? சரி. குடம்பை, குடம் சொல்றோம்ல, குடம்.
2: ஆமா ஆமா,
0: குடம்பைன்னு ஒரு வார்த்தை இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? குடம்பை, குடம்பை. சரி சரி. முடை, முடை அப்படிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? முடை,
2: குடை.
0: குடை, குடை இல்ல, முடை, முடை.

0: கூடு கூடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கூடு கூடு, குருவி கூடு சொல்றோம்ல, கூடு
1: கூடு.
0: ஆமா, இந்த குடம்பை, கூடு, முடை, இது மூணும் ஒரே ஒரு மீனிங் சொல்லுது. அது அது என்ன சொல்லு?
1: சாப்பாட்ட சொல்றீங்களா? கூடுனா சாப்பாடு சொல்லலாம்.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, யாருக்காவது தெரியுதான்னு பாப்போம். சரிங்களா?
1: நன்றி,
0: மகிழ்ச்சி. நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? வேல்முருகன் ஐயா, விடைய பட்டுன்னு சொல்லுங்க பாப்போம்.
2: என்ன
0: கேட்டனா? குடம்பை, கூடு, முடை, இது மூணுக்கும் ஒரு ஒரே ஒரு மீனிங் தான் இருக்கு, ஒரே ஒரு சொல். முயற்சி பண்றீங்களா? சரி, வேற நேயர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மகிழ்ச்சி. நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: கார்த்திக் பேசுமாம்பலம்.
0: எங்கேருந்து பேசுறீங்க?
3: பேசுமாம்பலம்.
0: பேசுமாம்பலம்லேருந்து கார்த்திக், சொல்லுங்க. குடம்பை, கூடு, முடை, இந்த மூணும் வந்து ஒரே ஒரு வார்த்தைக்குள்ளே நம்ம சொல்லலாம். அது டெய்லி பயன்படுத்துகிற வார்த்தை தான், அதிகமாக பயன்படுத்த நம்ம கூடயே இருக்காது. சரிங்களா? குடம்பை, கூடு, முடை. இல்ல இல்ல இல்ல இல்ல. சரி, வேற நேயர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? யார் சொல்லுங்க? கும்பகோணத்துல இருந்து சேஷாத்ரி. சொல்லுங்க, விடை சொல்லுங்க. குடம்பை,
4: முடை அப்படின்னா பாய் முடையிறது, அந்த அர்த்தமா மேடம்?
0: முடைங்கிறது அப்படியே ஒரு பாய் முடைதல் அப்படிங்கிற தொழிலையும் சொல்லும்.
4: அது ஒண்ணு. இன்னொன்னு முடைனா தேவையான தேவை அப்படிங்கிற ஒரு மீனிங் கூட உண்டு.
0: இதையும் கனெக்ட் பண்ணுங்க, கூடு, குடம்பை அப்படிங்கறதையும் கனெக்ட் பண்ணுங்க. சரிங்களா
4: மேடம்? நீங்க சொல்லுங்க, அந்த அளவுக்கு யோசனை எனக்கு
0: இது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். சரி, தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான். சரிங்களா? மகிழ்ச்சி ஐயா, நன்றி நன்றி நன்றி.
4: மகிழ்ச்சி.
0: நன்றி. கொஞ்சம் கடினமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா விடை சொன்ன பிறகு அடடா, இது நம்ம கூடவே இருக்கேப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனை வரும். யார் சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். நேர்களை நீங்களும் யோசிச்சுக்கிட்டே இருங்க. குடம்பை, கூடு, முடை. அடுத்ததா வந்து நம்ம ஒரு பாட்டை கேட்போம். கேட்டுட்டு வந்த பிறகு கூடுதலாக ஒரு ரெண்டு மூணு க்ளூ உங்களுக்கு தர, நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க. சரியா? இணைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: சின்ன வீடு திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியன் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடலை கேட்டோம். கவிஞர் வைரமுத்து எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா. இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் இன்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடரும் நேயர் வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வேற
0: ஏதாவது க்ளூ குடுக்கலாங்களா? உயிரோடு தொடர்புடையது. ஆமா,
1: உடம்பு
0: உடம்பு உடம்பு அப்படிங்கிறது சரியா?
1: அதுதான் உயிரோட தொடர்புடையதா இருக்கு.
0: ரொம்ப ஈஸியா சொல்லிட்டேன், நான் சொல்லிட்டேன். சரிங்களா? சரியான விடை. சரிங்க. ஆமா ஆமா ஆமா. மகிழ்ச்சிமா. நன்றி நன்றி
1: நன்றி மேம்.
0: நன்றி. ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. உடம்பு அப்படிங்கிறது உயிரோட தொடர்புடையது, வேற என்ன இருக்க முடியும்? உடம்பு தான் அப்படிங்கிறது. ஆனா இந்த குடம்பை, கூடு, முடை, இந்த வார்த்தையெல்லாம் கூட இருக்குது. இன்னும் சில வார்த்தைகள் கூட இருக்குது. உடல், உடம்பு, குடம்பை, கூடு, மெய், யாக்கை, முடை, கட்டை அப்படின்ட்டு. இதில் என்ன ஒரு வித்தியாசம், ரொம்ப ஒரு ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடல், உடம்பு, குடம்பை, இந்த மாதிரியான வார்த்தைகள் ஒன்று ஒன்றுத்துக்கும் வேறு வேறு அர்த்தங்கள்லாம் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. உயிரோடு சேர்ந்து இயங்குவது, அதாவது உயிரோடு இருக்கக்கூடிய ஒன்று தான் வந்து உடல் அல்லது உடம்புன்னு சொல்லுவாங்க. அந்த உயிரை வந்து அந்த உடம்பை விட்டு நீங்கிடுச்சு அப்படின்னா குடம்பை, அது அந்த உடம்பு, அந்த உயிர் இல்லாத உடம்புக்கு பேர் குடம்பை அப்படின்னு. ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு விஷயம். வெறுமனே வந்து அந்த தோல், நரம்பு, எலும்பு, தசை, ரத்தம், இது இந்த தாதுக்கள்லாம் இருக்கிறது வந்து யாக்கை அல்லது முடை. இந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு மாதிரியான அர்த்தங்களை வந்து சொல்லி உடம்புக்கே அத்தனை வார்த்தைகளை வந்து அந்த காலத்தில் வச்சுருந்துருக்காங்க. ரொம்ப அழகான விஷயங்கள் அந்த காலத்தில் வார்த்தைகள் வித்தியாச வித்தியாசமாக பயன்படுத்தியிருக்காங்க. நிறைய இப்போ மறைஞ்சு போயிடுச்சு, ஒரே வார்த்தைகளை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை தமிழ் சொல்லோடு விளையாடு அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் நம்ம கேட்டுட்ருக்கோம். இணைந்திருங்கள். விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சார், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன்.
0: சரி சரி, கேள்வி கேட்கலாங்களா? பதில் சொல்வீங்களா? கேட்கவா? செய் அப்படின்னு சொல்றோம்ல, செய் இதை செய் அதை செய் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த செய் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் இருக்கு சொல்லுங்க. புரியல
2: சொல்லுங்க.
0: செய் செய் இதை செய் அதை செய்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த செய் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன என்னென்ன பொருள்லாம் இருக்கு சொல்லுங்க.
2: தெரியல.
0: சரி, நீங்கள் யோசிங்க யோசிங்க, நம்ம வேற நேயர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம். சரிங்களா?

0: மகிழ்ச்சி. நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கோபுரத்தனம்.
0: எங்கிருந்து பேசுறீங்க?
1: கோபுரத்து திருத்தன்குடி சிட்டை.
0: சரிங்கய்யா, சொல்லுங்க. செய்ன்னு சொல்றோம் இல்லையா, இதை செய் அதை செய் அப்படின்னு. அந்த செய்
1: என்ன மேடம்?
0: செய் செய்
1: தோலா
0: செய் அப்படிங்கிற வார்த்தை சரியா கேட்கலீங்களா?
1: புரியல, சரியா புரியல.
0: புரியலையா? செய் அப்படின்னு சொல்றது, இதை செய் இதை செய்ங்க அதை செய்ங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுல வர செய்
1: செய்
0: செய் அப்படிங்கிறது கட்டளையா நம்ம சொல்றோம் இல்லையா, ஆர்டர் போடுறோம் இல்லையா, இதை செய்ப்பா அதை செய்ப்பா அப்படின்ட்டு. அது இல்லாம அந்த மீனிங் இல்லாம வேற என்ன மீனிங்லாம் அதுக்கு இருக்கு தெரியுங்களா? சரிங்களா, சரி நம்ம வேற நேர்க்கு கேட்டு தெரிஞ்சு. நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
2: மாலை வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார், யார் பேசுறீங்க?
2: ரங்கராஜன்
0: சார், சொல்லுங்க. செய் அப்படிங்கிறதுக்கு நம்ம செய்யுங்கிறதே நம்ம டெய்லி இதை செய்ப்பா அதை செய்ப்பா இதை செஞ்சா செய்யல அப்படின்ட்டு டெய்லி செய் செய்ங்கிற வார்த்தையை நம்ம நிறைய பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம் இல்லையா? செய்தல் அப்படிங்கிறத தவிர்த்து செய் அப்படின்னா வேற என்ன ஞாபகம் வருது, ஏதாவது இருக்கா?
2: உருவாக்கு
0: உருவாக்கு அவ்வளவுதான் தெரியுங்களா? ஆமா சரி சரி, மகிழ்ச்சி. நன்றி நன்றி, முயற்சிக்கு நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் சார், சொல்லுங்க. செய் அப்படிங்கிறதுக்கு செய்யறது இதை செய் அதை செய்ப்பா அப்படின்னு ஒரு இதா ஆர்டரா சொல்றோம் இல்லையா? தமிழ்லயும் அதான், எதையாவது செய்ப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தமிழ்லயும் அதான் இங்கிலீஷ்லயும் அதான். அது இல்லாம வேற வேர்ப் இல்லாம வேற
2: செய்க்கு இன்னொரு மீனிங்.
0: ஆமா, வேர்ப் இல்லாம நவுன்ல கூட நீங்க முயற்சி பண்ணலாம். எதுங்க வச்சு செய்யறாங்க அப்படிங்கிறதா? சரிங்க சரிங்க, நன்றி நன்றி, முயற்சி பண்ணுங்க. நன்றி. யோசிச்சுட்டே இருங்க நேயர்களே, ஒரு அழகான பாடல் கேட்போம். இந்த தொடரும் பாடல் பார்த்திங்கன்னா நிகழ்ச்சியின் நிறைவாக வரக்கூடிய பாடல். என்ன பாட்டு அப்படின்னா, உயிரை உனக்காக திரைப்படத்திலேருந்து ரொம்ப ஒரு அருமையான பாடல் உங்களுக்காக நிகழ்ச்சியின் நிறைவாக வருகிறது. எஸ் ஜானகி குழுவினரோடு பாடிய பாடல் அது, வாலி எழுதியது, லக்ஷ்மிகாந்த் பியாரிலால் இசையில் அந்த பாடலை கேட்க போகிறோம். நிகழ்ச்சி நிறைவடுற பொழுது வந்துட்டதால் நான் வந்து விடையை நானே சொல்லிடுறேன். செய் அப்படிங்கிறதுக்கு செய்தல் எதையாவது செய் டூ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆங்கிலத்தில், ஒரு ஆர்டரா சொல்லுவாங்க செய் அப்படிங்கிறத. அது இல்லாமல் நமக்கு வேறு என்ன பயன்பாட்டில் இருந்திருக்கு அதை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, செய்ங்கிறதுக்கு பேர் வந்து நிலம் அப்படின்னு பேர், நம்மை தாங்கக்கூடிய நிலம், அதுக்கு வந்து செய் அப்படின்னு பேர். அதை வந்து இன்னும் அழகாக சொல்லணும் அப்படின்னா கழனி அப்படின்னு சொல்லலாம், வயல்வெளிகளை தாங்கக்கூடிய கழனி. அதனால தான் நன்செய் நிலம் புன்செய் நிலம்லாம் அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. அது அப்புறம் நஞ்சை ஆயிடுச்சு புஞ்சை ஆயிடுச்சு. செய் அப்படிங்கிறது வயல்வெளி சார்ந்த நிலம் அப்படிங்கிற பொருளை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சொற்கள் நம்ம இப்போவும் பயன்படுத்துகிறோம், வேறு மாதிரி ஓசையோடு பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி நிறைய மறைந்த சொற்களை குறித்து சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சியில் நம்ம வந்து நாள்தோறும் தெரிஞ்சுக்கிட்டு வரோம். இணைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாலை 5 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸின் 3 நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று புதுதில்லி புறப்பட்டார். அரசு திட்டங்களின் செயலாக்கத்தில் புள்ளியியல் தரவுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிரதமரின் கிராமச்சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை இல்லாத அளவிற்கு பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமையல் எரிவாயு உற்பத்தி தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்றுள்ள 2 நாள் மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. கூட்டுறவு வார விழாவை மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். பொது இடத்தில் போதைப் பொருள் பயன்படுத்திய தாவேகா அமைச்சர் திரு சரத் மீது முதலமைச்சர் இதுவரை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. அரசு கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் தேர்வில் நடைபெற்ற முறைகேடு புகார்கள் மீது தாவேகா அரசு உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஆவின் பால் தங்கு தடையின்றி விநியோகம் செய்வதை தாவேகா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கோரியுள்ளது. கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜார்ஜியாவின் பட்டூமியில் நடைபெற்ற உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 1 நாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் டாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 1 நாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வான்வெளியில் வட்டமிடும்

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌனகீதம்
0: தினந்தோறும் இரவு 10 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மன

0: தமிழ்FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: tertiary healthcare services. Mr. Nadda launched a series of digital initiatives for the health sector in New Delhi. Addressing the 16th conference of the Central Council of Health and Family Welfare in New Delhi, Mr. Nadda said, 1.86 lakh Ayushman Arogya Mandirs have been established as the first point of contact between citizens and the healthcare system.
1: Applications launch is going to play a very important role. Under the visionary leadership of Prime Minister Shri Narendra Modi ji, many new initiatives have taken place in the past 12 years. The National Health Authority and PM Jai Pradhan Mantri Jan Arogya Yojana has expanded the health facility and made it accessible and affordable throughout the length and the breadth of the country, and incorporates 62 crore people. And now India is the world's largest digital public infrastructure healthcare.
0: A Delhi court extended the judicial custody of 10 accused in the NEET UG 2026 paper leak case till the 11th of next month. The case is being investigated by the Central Bureau of Investigation, CBI. The accused were produced before the Rouse Avenue court through video conferencing on the expiry of the earlier judicial custody. On the 15th of this month, the Rouse Avenue court had extended the judicial custody of the 10 accused till today. The CBI has so far arrested 13 accused in the case and is investigating an alleged network involved in procuring and circulating NEET UG question papers ahead of the examination. The Central Board of Secondary Education, CBSE, today issued guidelines on the three-language policy. In a statement, the board said that the current batch of class 10 will not have to follow the new language policy. It also said that for current batches studying in class 7th, 8th and 9th will also not be required to give the board exam in the third language when they reach class 10th. Commerce and Industry Minister Piyush Goyal is leading a high-level Indian business delegation to Athens in Greece after concluding his visit to the United Kingdom. Strengthening trade, investment and strategic economic cooperation are among the top focus areas of his visit. Benchmark domestic equity indices ended almost 0.5% down today. The Sensex fell 372 points to close at 76,728. Nifty also dropped 110 points to settle at 23,946. IMD has forecast heavy to very heavy rainfall over sub-Himalayan West Bengal and Sikkim till tomorrow. Met Department also predicted heavy rainfall over Arunachal Pradesh, Assam, Meghalaya, Kerala and Mahe till Wednesday. And in FIFA World Cup, Brazil will take on Japan in a round of 32 clash at Houston Stadium in the US tonight at 10:30 p.m. Indian Standard Time. And that is the end of this news bulletin.
2: அஞ்சு மணி பத்து நிமிஷம் ஆயிற்றுக்கு பூந்தென்றல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். எப்பவுமே சந்தோஷமா இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, உங்களால முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களையும் சிரிக்க வச்சுட்டே இருங்க. இந்த நல்ல விஷயத்தோட அப்படியே ஷோவை ஸ்டார்ட் பண்றது ஆர்ஜி உமா விஜயகுமார். ஸோ பூந்தென்றல் நிகழ்ச்சியில வந்து நம்ம கேம் ஷோவை விளையாட போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு எழுத்து சொல்வேன், அந்த எழுத்துல துவங்க கூடிய 10 வார்த்தைகள் வந்து நீங்க சொல்லணும். அதுக்கான உங்களுக்கான நேரம் வந்து 10 வினாடி மட்டும்தான். ஓகே, ஸோ 10 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்கள் வந்து 10 வார்த்தைகள் வந்து சொல்லணும். இதுதான் வந்து கேம். நீங்கள் வந்து கால் பண்ணி பேசலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணி 2952 08 53 2838 9871. ஸோ இந்த எண்களுக்கு திரும்பிக் கொண்டு நிகழ்ச்சியில் பேசலாம். ஸோ நிகழ்ச்சியோட முதல் பாடல் கோடி அருவி கொட்டுதே அப்படின்னு வரப்போகுது. எந்த படத்துலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஹந்தி சர்க்கஸ் படத்தில் வந்து பாடலை பாடியிருக்காங்க பிரதீப் குமார் அண்ட் நித்யஸ்ரீ. விவிதாஸ் 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். மடங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
2: பத்து வினாடி உங்களுக்கு நேரம் கொடுப்பேன். ஒரு எழுத்து சொல்லுவோம், அந்த எழுத்துல தவங்க கூட 10 வார்த்தைகள் சொல்லணும். ஸோ 10 வினாடியில் 10 வார்த்தை. நிகழ்ச்சியோட முதல் நேர் யாருன்னு பேசுறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு காலையிலேருந்து நிகழ்ச்சியில் நேர்கள் நீங்கள் வந்து பங்கெடுத்திருந்தீங்க அப்படின்னா மற்ற நேர்களுக்கு வாய்ப்பளியுங்கள். ஸோ எல்லாருக்குமே பேசணும் அப்படின்ற ஆசை இருக்கும். ஸோ இது வந்து ஒரு தாழ்மையான வேண்டுகோள், அதனால் மற்ற நேர்களுக்கு வாய்ப்பளியுங்க. புதுசாக பேசணும்னு நினைக்கிறவங்களும் வந்து பங்கெடுக்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணி 2952-08-53-2838-9871 இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். வணக்கம்.
3: ஹலோ.
2: ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
3: மாதவத்திலிருந்து நித்யா பேசுறேன்.
2: வித்யா?
3: நித்யா.
2: நித்யா.

0: ஓகே, என்ன பண்றீங்க நித்யா?
1: தூங்கக்கூடிய
0: 10 வார்த்தை சொல்லணும், 10 வினாடி மட்டும்தான் நேரும். சந்தல், நீங்க வந்து நீங்க சொன்னோடனே நான் ஊன் கொட்டணும் ஆ சொல்லணும்லாம் எதிர்பார்க்காதீங்க. டக்கு டக்கு டக்குன்னு சும்மா அப்படி ஃபாஸ்டா சொல்லணும். சரியா? போலாமா? சரி, உங்களுக்கான எழுத்து சா. சம்சாரம், சங்கீதம் சொல்றல, அந்த குரில் சால துவங்கக்கூடிய 10 வார்த்தை. நேரம் துவங்குகிறது.
1: சதுரம், சங்கீதம், சரி, சங்கம், சங்கமம், அப்புறம்
0: நேரம் முடிந்து விட்டது. நேரம் முடிந்து விட்டது. 5 வார்த்தைகள் கூறியுள்ளீர்கள்.
1: 5 வார்த்தை.
0: ஆமா, நல்ல முயற்சி, நல்ல முயற்சி. நன்றி. வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம். நான் சிங்கச்சோழன், சென்னை ஆர்கே நகர்.
0: சிங்கச்சோழன், போலாமா?
2: போலாம்.
0: சரி, உங்களுக்கான எழுத்து ரா. ரகுவரன்.
2: வேற எழுத்து கொடுக்கணும்.
0: குரில் ரா, ரகுவரன், ரம்யம். அந்த குரில் ரால துவங்கக்கூடிய 10 வார்த்தைகள். நேரம் துவங்குகிறது.
2: சொல்லுங்க
0: மேம். என்னங்க?
2: ரம்பம், ரசனை, ரதி, ரகு, ரத்தம், ரசம், ரம்யம்.
0: 6 வார்த்தை சொல்லிருக்கீங்க. நேரம் முடிந்து விட்டது. நன்றிகள்.
2: நன்றி, நன்றி.
0: அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, எந்த படத்துல இருந்து பாடலை கேட்க போறீங்க? கடாரம் கொண்டான் படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. சித் ஸ்ரீராம் பாடியிருக்காங்க. விவிதாஸ்.

0: நல்ல நல்ல தமிழ் பாடல்களை பிளே பண்ற தமிழ் சமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நான் உங்க சிபிராஜ் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: 5:23 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த நேர் யாருன்னு பாப்போம். வணக்கம். ஹலோ.
2: வணக்கம் வணக்கம். வாழ்க வாழ்மனம். மடிப்பாக்கம் கோபாலன். சேமா இருக்கதா?
1: நல்லா இருக்கேன் கோபாலன் அவர்களை. போகலாமா?
2: சொல்லுங்க சொல்லுங்க.
1: சரி, உங்களுக்கான எழுத்து மு. முனி முடிச்சு சொல்றல, அந்த குறில் மூல துவங்கக்கூடிய 10 வார்த்தை நேரம் துவங்குகிறது.
2: முனியன், முனீஸ்வரன், முட்டம், முல்லைப்பூ, மூலம், முந்தன், முந்தானை, முதல்வன்.
1: எட்டு வார்த்தை சொல்லிருக்கீங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லுங்க. ரெண்டு வார்த்தை சொல்லிருக்கலாம். சூப்பர் சார், நன்றி.
2: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.
1: நன்றி. வணக்கம்.
3: ஹலோ.
1: ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
3: கார்த்திக் பேசுமா?
1: ஓகே, கார்த்திக் போலாமா?
3: போலாம்.
1: சரி, உங்களுக்கான எழுத்து வந்து என்ன கொடுக்கலாம்? சரி, மா. குறில் மால துவங்கக்கூடிய 10 வார்த்தை நேரம் துவங்குகிறது.
3: மரம். மரம். அந்த மாவா?
1: ஆமா ஆமா ஆமா ஆமா. மரம்.
3: மரம். மரம். மரம். மரம்.
1: உங்களுக்கான எழுத்து வந்து தண்ணீர் தவளை சொல்றோம்ல, அந்த குறில் தாளத்து விங்கக்கூடிய 10 வார்த்தை.
4: தவளை, தடை, தடயம், தவிப்பு, தங்கை, தன்னார்வலர், கணக்கு, தன்மை.
1: ஏழு வார்த்தை சொல்லிருக்கீங்க. ஏழு வார்த்தை சொல்லிருக்கீங்க. நன்றிகள். நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து குரிலா படத்துல இருந்து பாடலை கேட்க போறீங்க. 102.3 பாரதி தமிழ் FM. போது சிஸ்ரீராம் குரல்ல.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
3: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு.
4: 5:30 ஆயிருக்கு. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. பூந்தென்றல் நிகழ்ச்சி அப்படியே அவசர அவசரமாக ஆஃபீஸ் விட்டு பரபரப்பரன்னு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டுருப்பீங்க. நிறைய பேர் இன்னும் டைம் ஆகலையே, ஆஃபீஸ் எப்படா முடியும்னு காத்துட்ருப்பீங்க. ஸ்கூல் விட்டாச்சு, அப்பா டியூஷனில் இருக்கோமே, எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்ற ஒரு எல்லாருமே வந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம்ல. ஏன்னா நமக்கு ஒரு ஹாப்பி பிளேஸ் அப்படின்னு சொன்னால் வீடு தான் இல்லையா? ஸோ அங்கே எப்போவுமே சந்தோஷமாக தான் இருக்கணும். வீடு அப்படின்னா 1000 பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அந்த பிரச்சனைகளாக நினச்சிக்கிட்டு வீட்டில் இருக்கவங்களும் எப்படா சண்டை போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த அமைதியான வீடு அப்படிங்கிறது உள்குழிஞ்சு போயிடும். அதனால் எப்பவுமே விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போவோர் என்றும் கேட்டு போவதில்லை. ஆல் ரைட், ஸோ பூந்தென்றல்ல வந்து கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். ஸோ கேம் ஷோ வந்து 10 வினாடியில் நீங்கள் 10 வார்த்தை சொல்லணும். அதாவது நான் ஒரு எழுத்து சொல்லணும், அந்த எழுத்துல துவங்க கூட 10 வார்த்தைகள் சொல்லணும். இப்போ வரைக்கும் மேக்ஸிமம் 8 வார்த்தையை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ யார் இன்னைக்கு 10க்கு 10 சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். கால் பண்ணலாம், 0444 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணுங்க. 2952-08-53-28-38-97-71 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் நீங்கள் பேசலாம். ஸோ காலையிலேருந்து நேர்கள் பங்கெடுத்திருந்தீங்க ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் அப்படின்னா, ஸோ இந்த நிகழ்ச்சியில் மற்ற நேர்களுக்கு நீங்கள் வந்து வழிவிடலாம். இது ஒரு தாழ்மையான வேண்டுகோள் மட்டுமே. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம்மா.
4: யார் இங்கே இருந்து ரேடியோ வால்யூம் குறைச்சிருங்கம்மா? ரதி பாலாஜி அவர்களே, தயவு கூர்ந்து உங்களது ரேடியோ வால்யூமை குறைக்கவும். சூப்பர். ஓகே போலாமா?

0: சரி, உங்களுக்கான எழுத்து வந்து நீ. நீ கோரினால், நீங்கள் நீண்ட நாள், அந்த நெடில் நீல துவங்கக்கூடிய 10 வார்த்தை நேரம் துவங்குகிறது.
1: நீதி, நீங்கள், அப்புறம் நீ கூறினால், நீ எங்கே, நீதானா.
0: ஓகே, 3 வார்த்தை, 4th வார்த்தை சொல்லுவோம், பாதில டைம் அடிச்சு. சரி ஓகே, 4 வார்த்தைகள் நீங்கள் கூறியுள்ளீர்கள். நன்றிகள்.
1: சரிம்மா,
0: வணக்கம். ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம். பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து.
0: பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து உங்களது பெயர்?
2: ஹரி.
0: ஹரி, ஓகே. ஹரி போலாமா? சரி, உங்களுக்கான எழுத்து பூ. குரில் பூ, புதுப்பேட்டை, புன்னகை. ஓகேவா? அந்த குரில் பூல துவங்கக்கூடிய 10 வார்த்தை நேரம் துவங்குகிறது.
2: நீங்க சொன்ன புது, புதுப்பேட்டை, புதுசு, புதியவர், புதினா. புது,
0: 4 வார்த்தை கூறியுள்ளீர்கள். நன்றிகள்.
2: ஓகே ஓகே.
0: ஐ சோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, சைக்கோ படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. பிவிதாஸ்.

0: வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்டேருந்து எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள்கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போகிறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்கிறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.
1: வெல்கம் பேக். பொந்தின்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஷோ ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஆர்ஜி உமா விஜயகுமார். கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். எழுத்து வந்து கிண்ணம், குறில் கீழே துவங்கக்கூடிய 10 வார்த்தை. கிண்ணம், கிணறு. நேரம் துவங்குகிறது.
2: கின்னஸ், கிட்டிப்புல், கிருஷ்ணன், கிருஷ்ணவேணி, கில்லி, கில்லி, கில்லை.
1: நேரம் முடிந்து விட்டது. கின்னஸ் இங்கிலீஷ் வார்த்தை இல்லையா?
2: கின்னஸ் சொல்லி இருக்கிறாங்க. அப்படி வந்த
1: நீங்க 4 வார்த்தையை சொல்லிருக்கீங்க. நன்றிகள். வணக்கம்.
3: வணக்கம்மா.
1: வணக்கம். யார் இங்க இருந்து? சொல்லுங்கம்மா. நேரம் துவங்குகிறது. இல்லங்க, நீ நில். ஒரே ஒரு நிமிஷம். நில், நிதானம், அதுல வரும்ல நீ. குறில் நீல துவங்கக்கூடிய 10 வார்த்தைமா. நேரம் துவங்குகிறது. ஊன்றீங்களே, நேரமே முடிஞ்சு போச்சு. நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம்.
4: வணக்கம், வணக்கம், வணக்கம்.
1: யார் எங்க இருந்து?
4: நுங்கம்பாக்கம் டேங்க்மேன்ட்டை சேர்ந்த
1: எழுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் குறைவா இருக்கும்னால லா லா. குறில் நெடில் எதுனாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? நேரம் தூங்குகிறது.
4: லட்சுமி, லட்டு, அப்புறம் வந்து லதா.
1: நேரம் முடிந்து விட்டது. 2-3 வார்த்தை கூறியுள்ளீர்கள்.

0: நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
1: நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார், எங்க இருந்து?
2: அண்ணாநகர்ல இருந்து வாணிதேவி பேசுறேன்.
1: ஓகே, போலாமா?
2: சொல்லுங்க.
1: உங்களுக்கான எழுத்து ஆ. நெடில் ஆல துவங்கக்கூடிய 10 வார்த்தை. ஆடு, ஆறாவாரம் சொல்றோம்ல, அந்த நெடில் ஆ. நேரம் துவங்குகிறது.
2: ஆனந்தம், ஆர்ப்பாட்டம், ஆரம், ஆர்வம், ஆந்தை, ஆமை, ஆவல், ஆடை, ஆதவன், ஆவல், ஆக்கம்.
1: சூப்பர் சூப்பர், 10 வார்த்தை சொல்லிட்டீங்க.
2: 10 வார்த்தை சொல்லிட்டேனா?
1: ஆமா, ஆவல் மட்டும் ரெண்டு தடவை சொன்னீங்க, பட் கடைசியில ஒரு வார்த்தையை சொல்லி கரெக்டா 10 வார்த்தை முடித்து விட்டீர்கள் வெற்றிகரமாக.
2: ஆக்கம், சரி, ஆக்கம் சொல்லணும்.
1: ஆமா, ஓகே, நன்றி நன்றி. 10 வார்த்தை சொல்லி கரெக்டா வந்து இவங்க தான் இன்னைக்கு வின் பண்ணிருக்காங்க. வணக்கம்.
3: அன்பான சொரிக்கு அன்பு வணக்கம். மதுரையில இருந்து ஆண்டனி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் ஆண்டனி அவர்களை, போகலாமா?
3: ஐயோ, 5:00 வந்து 5:20 வந்து ட்ரை பண்ணிக்கிறீங்க, இப்பதான் கிடைச்சது. பெருவள்ளி வலிச்சு பேரும் போல சார்.
1: ஓகே, சூப்பர் சூப்பர், ஃபைனலி பிடிச்சிட்டீங்க.
3: ஆமா சார், கண்டிப்பா
1: போலாமா?
3: ஆன்சர் பண்றோமா பண்ணலையா? உங்கள்கிட்ட உரையாடுறது ரொம்ப மகிழ்ச்சியும் கூட.
1: நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கான எழுத்து ஊ. ஊடல், ஊக்கம், நெடில், நெடில்,

0: ஓகே,
1: நெடில்
0: நெடில் ஊல துவங்கக்கூடிய 10 வார்த்தை நேரம் துவங்குகிறது.
1: ஊக்கம் ஊர்தி, ஊக்கம் ஊர்தி, ஊர்வலம், ஊர்வலம், ஊர், ஊர்மிலா.
0: 5 வார்த்தை சொல்லிருக்கீங்க. நன்றி நன்றி.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாருன்னு மட்டும் பார்த்துடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நன்றாக உள்ளேன். யார், இங்கிருந்து?
2: வெகு நாட்கள் ஆகிவிட்டது.
0: கூறுங்கள் தங்களது பெயரை.
2: செங்கல்பட்டு மாவட்டம் சிட்லப்பக்கத்துல இருந்து சிவபிரகாஷ்.
0: சிவபிரகாஷ்,
2: ஆமா, உங்ககிட்ட பேசி ரொம்ப நாளாச்சு.
0: ஆமா,
2: நாளைக்கு அப்புறம் தான் வரேன்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர், போலாமா?
2: போலாம் மேடம்.
0: சரி, உங்களுக்கான எழுத்து போ, பொன், அந்த குறில் போ, பொன், அது என்ன சொல்றது, பொழிவு, அத சொல்றோம்ல, அந்த குறில் போல துவங்கக்கூடிய 10 வார்த்தைகள் சொல்லுங்க.
2: பொன், பொய், பேராசை.
0: நான் ஆக்சுவலி நீங்க பொக்கிஷம் சொல்லுவீங்க நினைச்சேன். நீங்க பேராசைன்றீங்கள, சம்பந்தமே இல்லாம. நன்றி நன்றி. சரி சரி, நன்றிகள் நன்றிகள். முதலும் நீ முடிவும் நீ படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. அப்படியே இந்த ஷோக்கு ஒரு எண்டு கார்டு போட்டுக்கிட்டு நான் மறுபடியும் உங்களை 8:05 சந்திக்கிறேன். இணைந்திருங்கள் 102.3 வித் பாரதி. தமிழ் FM நிகழ்ச்சி இவ்வளோ நேரம் வணங்கிட்டு இருந்தது ஆர்ஜி உமா, விஜயகுமார்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். பக்தி

பக்திமாலை நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரக்கூடிய பாடல் திருநீலகண்டர் திரைப்படத்திலிருந்து. எம் கே தியாகராஜ பாகவதர் பாடியது, பாபநாசம் சிவன் எழுதியது.

0: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: பக்தி மாலை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் வடைமாலை திரைப்படத்திலிருந்து டாக்டர் எம் பாலமுரளிகிருஷ்ணா பாடியது, கவிஞர் வாலி எழுதிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஒலிக்கிறது.

0: இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: நேரம் 6:10. பக்தி மாலை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திலிருந்து. அம்பிலி பாடிய பாடல் கண்ணதாசன் எழுதியது, ஜி தேவநாதன் இசையில் ஒலிக்கிறது.

இனிமையான மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒழித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை.

0: வெள்ளித்திரையில் அரங்கேறிய பக்தி பாடல்கள் நம் இல்லங்களில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: பக்தி மாலை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் புனித அந்தோனியார் திரைப்படத்திற்காக வாணிஜெயராம் பாடிய பாடல். தஞ்சை வாணன் எழுதியது, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஒலிக்க கேட்கிறது.

0: தெய்வீக மனம் கமழ ஒழித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவாக வரக்கூடிய பாடல் வில்லியனூர் மாதா திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல். ஜி தேவராஜன் இசையில் ஒலிக்கிறது.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ள இரண்டு நாள் மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. தமிழகத்தில் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபியும் பாமகவும் வலியுறுத்தியுள்ளன. உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக முதன்மை பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த நாகேஸ்வரன் எழுதியுள்ள கட்டுரையை பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதிலும் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய சுகாதார குழுமத்தின் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை 186,000 நலவாழ்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 23 புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகளும் 157 மருத்துவக் கல்லூரிகளும் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பின்தங்கிய மாவட்டங்களிலும் இந்த மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக திரு ஜே பி நட்டா கூறினார். தமிழகத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ள இரண்டு நாள் மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. காலை காவல்துறை அதிகாரிகளுடனும் பிற்பகலில் மாவட்ட ஆட்சியர்களுடனும் முதலமைச்சர் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்தும் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார். உயர்கல்வித்துறையின் கீழ் செயல்படும் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களின் பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வுக்கு நாளை தொடங்கி அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதற்கான இணையதளத்தில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேக ஆட்சியை விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை மிரட்டும் வகையிலும் ஊடகங்களுக்கு பதிலளிக்காமலும் முதலமைச்சர்

0: அமைச்சர் திரு விஜய் செயல்பட்டு வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போதைப் பொருள் பயன்படுத்தியதைப் போல் காணொலியை வெளியிட்ட அமைச்சருக்கு எதிராக போராட்டம் நடத்திய திமுகவினர் கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சர் திரு சிவசங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதும், திரு ஏ வ வேலு வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதும் மிரட்டல் நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தாவேக அரசின் இத்தகைய செயல்பாடுகளுக்கு மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் புகார்கள் குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தாவேக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இளையோரின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் பேராசிரியர் பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் நியமிக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட்ட உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் பெரும் குளறுபடிகள் நடைபெற்றுள்ளதாக வந்துள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கோரியுள்ளார். முறைகேடுகளுக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் அடுத்த சில மாதங்களில் தேர்தல் வரும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இன்று பெரம்பலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக தற்போதுதான் புதிய அரசை அமைத்திருப்பதாக கூறினார். தாவேக அரசின் செயல்பாடுகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தினசரி பால் விநியோகம் 30% அளவிற்கு குறைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் நாள்தோறும் 16 லட்சம் லிட்டர் ஆவின் பால் விநியோகம் செய்யப்பட்டு வந்ததாகவும், தற்போது இது 13.5 லட்சம் லிட்டராக குறைந்துள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். ஆவின் பால் நிறுவனம் திறம்பட கையாளப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் ஆவின் பால் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் தேவையான பால் விநியோகத்தில் ஆவின் நிறுவனம் அலட்சியம் காட்டுவது கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலை உயர்த்தப்படாததே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரம் வரை வடக்கு கடலோர தமிழகத்தில் இருந்து குமரிக்கடல் பகுதிகள் வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயிற்சியாளர்கள் நேரடி சேர்க்கை நாளை வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். சேலம் மாநகராட்சி குடிநீர் விநியோகத்தை தனியார் மயமாக்கும் திட்டம் தொடர்பான தீர்மானத்தை ரத்து செய்வதாக மேயர் திரு ராமச்சந்திரன் அறிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 3000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை துணை ஆணையாளர் திரு கௌஷிக் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். உலக இளையோர் செஸ் சாம்பியன்

இப்போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப் பதக்கம் வென்றது. ஜார்ஜியாவின் பட்டுமியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 12 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் திவி பிஜேஷ் தங்கப்பதக்கத்தையும், 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் பிரதீதி பொர்துலாய் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷ்வீர் சிங் செகோன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இந்தியா 46 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 226 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. லெபனானில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. வாலிபால் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 42வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 2028ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளின் 2020 கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்க இந்திய மகளிர் அணி நேரடியாக தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ள 2 நாள் மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. தமிழகத்தின் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபியும் பாமகவும் வலியுறுத்தியுள்ளன. உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:40:50. இது என் விருப்பம் நிகழ்ச்சி. எனக்கு பிடித்த பாடல்கள், அது உங்களுக்கும் பிடித்த பாடல்களாய் காற்றலையில் விளம்பரும் நேரம் இது. என் விருப்பம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு சில தாய்மையை போற்றக்கூடிய, செய்மையை போற்றக்கூடிய ஒரு சில பாடல்கள் தான் என் விருப்பமாக இந்த நிகழ்ச்சியில் நாம் வந்து கேட்க போகிறோம். தாய் செய், அன்பு, அரவணைப்பு, பாசம், இதை பற்றி உணர்த்தக்கூடிய பாடல்கள் தான் சில பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக காற்றலையில் உலாவர காத்து கொண்டிருக்கிறது. இணைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு.

நிலவே மலரே என்கிற திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அந்த அழகான பாடல் பி சுசிலா பாடியது. புலமை பித்தன் எழுதிய பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஒலிக்க கேட்டோம். இது என் விருப்பம் நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. குழந்தைகளுடைய மழலை சொல் என்பது கவிதையை விட ரொம்ப ரொம்ப அழகானது. அதை கேட்கும் தாயினுடைய மனம் என்பது வசந்தத்தை விட அழகானது. அந்த பிஞ்சு குழந்தை தன்னுடைய விரல் பிடித்து நடந்த அந்த நொடியை தன் வாழ்வின் அர்த்தமே கிடைத்து விட்டது என்று நம்புபவள் ஒரு தாய். தாயும் அந்த குழந்தையுடைய அந்த பாச உணர்வும் இந்த உலகில் எந்த ஒரு நிலையை வந்து எடுத்துக்காட்டு சொல்லினாலும் அதற்கு வந்து நிகரே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அந்தளவிற்கு ஒரு தாய்க்கும் குழந்தைக்குமான உணர்வு பூர்வமான அன்பு என்பது சொல்லில் விளக்க முடியாதது. அத்தகைய தாய்மைக்கும் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய

தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்தா தந்

நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல். எஸ் ஜானகி பாடியது, வைரமுத்து எழுதிய பாடல், இளையராஜாவின் இசையில் ஒலிக்க கேட்டோம். இது என் விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் என் பொம்மக்குட்டி அம்மாவுக்கு திரைப்படத்திலிருந்து வரும் பாடல். கேஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல். பூங்குயிலன் எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலிக்க கேட்கலாம்.

தாய்மடிதான் குழந்தையின் சொர்க்கம். அந்த குழந்தையின் சிரிப்புதான் சொர்க்கத்தில் ஒலிக்கும் முதல் இசை. குழந்தை என்பது தாயின் முதல் கனவு. தாய்மை என்பது தெய்வத்திற்கு நிகரானது. தாய்மையும் சேய்மையும் சேர்ந்த இணைந்த ஒலித்த பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவாக வரக்கூடிய பாடல் கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7 மணி. தொடர்வது திரைகாணம் நிகழ்ச்சி.

0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
1: திரைகாணம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலித்த பாடல் வேதம் புதிது. திரைப்படத்திலிருந்து ஒலித்தது எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடிய பாடல். வைரமுத்து எழுதியது. தேவேந்திரன் இசையில் ஒலிக்க கேட்டோம். திரைகாணத்தில் தொடரும் பாடல் வேலைக்காரன். திரைப்படத்திலிருந்து ரொம்ப ஒரு அழகான பாடல் வருகிறது. மனோ மற்றும் எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல். கவிஞர் மு மேத்தா எழுதியது. இளையராஜாவின் இசையில் ஒலிக்கிறது. இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
1: ஒரு தாயின் சபதம் திரைப்படத்திலிருந்து வரும் அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது திரைகாணம் நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் நாட்டில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்புத் துறையில் மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு நிதி அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசுகள் தொழில்நுட்பங்களை கூடுதலாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டிகள் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். செஷல்ஸ் நாட்டில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அந்நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தவும் தமது பயணம் உதவியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். செஷல்ஸ் தேசிய தின கொண்டாட்டத்தில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமக்கு அளித்த வரவேற்பிற்காக அந்நாட்டு அரசுக்கும் மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறையில் மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு நிதி அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதற்கான ஒப்புதல் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். பாதுகாப்பு துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவதற்கு இந்த நடவடிக்கை உத்வேகம் அளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். தொழில்துறையினரோடு இந்த நிறுவனம் இணைந்து செயல்படுவதற்கும் இது உதவிடும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசுகள் தொழில்நுட்பங்களை கூடுதலாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் ஊரக வளர்ச்சி மாநாட்டின் இரண்டாம் நாளான இன்று அவர் உரையாற்றினார். கிராமங்களின் வளர்ச்சிக்கு மாநில அரசுகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார இயக்கம் நாளை மறுநாள் முதல் செயல்பாட்டிற்கு வருவதாக அவர் தெரிவித்தார். இதற்காக 95,682 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். யமுனை நதிநீர் பங்கீடு ஒப்பந்தத்தில் ஹரியானாவும் ராஜஸ்தானும் கையெழுத்திட்டுள்ளன. இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி, ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிரிக்ஸ் அமைப்பின் தொழில் வர்த்தக கூட்டமைப்பினருடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் புத்தொழில் துறைகளில் இந்தியா முன்னணியில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் தொழில்துறையினருக்கு ஏராளமான வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். இதனை அவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக்கொண்டார். கிரீஸுடனான பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடோரி காக்கோசுடன் விரிவாக பேச்சு நடத்தியுள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உற்பத்தி மற்றும் புத்தொழில் துறைகளில் புதிய வாய்ப்புகள் குறித்து இந்த பேச்சுக்களின் போது விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். தேசிய புள்ளியியல்

0: தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய புள்ளியியல் துறை இணையமைச்சர் திரு இந்திரஜித் சிங் 4 புத்தகங்களை வெளியிட்டு பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் புள்ளியியல் தரவுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பிரதமரின் முதன்மை செயலர் திரு பி கே மிஸ்ரா பேசுகையில் நாட்டின் புள்ளியியல் கட்டமைப்பிற்கு சர்வதேச அளவில் வரவேற்பு கிடைத்து வருவதாக தெரிவித்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் எதிர்க்கவில்லை என்று அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு பிரியங்க் கார்கே கூறியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பணிகள் தொடர்பாக காங்கிரஸ் தெரிவித்த எதிர்ப்புகளுக்கு தேர்தல் ஆணையம் உரிய பதிலை அளிக்க வேண்டும் என்று கூறினார். இப்பணிகள் தொடர்பாக கர்நாடக அரசு சார்பில் 8 கோரிக்கைகள் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் திரு பிரியங்க் கார்கே கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாகிஸ்தானுடன் இந்தியா பேச்சுக்கள் நடத்தியதாக வெளியான செய்திகளை மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. செசல்ஸில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி இதனை தெரிவித்தார். இலங்கையில் நடைபெற்ற பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டின் போது இந்த பேச்சுக்கள் நடத்தப்பட்டதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டி எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு, இந்த பேச்சுக்களில் இந்தியாவின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக யாரும் பங்கேற்கவில்லை என்று அவர் பதிலளித்தார். ஆந்திராவில் அரசின் திட்டங்கள் மக்களுக்கு எளிதாக சென்றடைவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அறிவுறுத்தியுள்ளார். இன்று அமராவதியில் பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். அரசின் சேவைகளை பெறுவதற்கான நெறிமுறைகள் எளிதாக்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். மின் வாகன கொள்கையை தில்லி அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி 30 லட்சம் வரை உள்ள மின் வாகனங்களுக்கு சாலை வரி மற்றும் பதிவு கட்டணங்களிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. வாகன பயன்பாட்டில் ஏற்படும் காற்று மாசை குறைக்கும் வகையில் தில்லி அரசு இந்த கொள்கையை வெளியிட்டுள்ளது. இணையதள மோசடி தொடர்பாக தில்லி காவல்துறையினர் 10 பேரை கைது செய்துள்ளனர். ஜார்க்கண்ட் மற்றும் தில்லி புறநகர் பகுதிகளிலிருந்து செயல்பட்டு வந்த இவர்கள் பல்வேறு இணையதள மோசடிகளில் ஈடுபட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்துள்ளனர். பக்டிகா, குனூர் ஆகிய மாகாணங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஆப்கானிஸ்தான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த தாக்குதல் கடும் கண்டனத்திற்கு உரியது என்றும் இதில் 163 மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது சர்வதேச விதிமுறைகளுக்கு எதிரானது என்றும் ஆப்கானிஸ்தான் அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் ஹாங்காங்கை வென்றது. இதன் மூலம் உலக இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கும் இந்தியா தகுதி பெற்றுள்ளது. உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜார்ஜியாவின் பட்டோமியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 12 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் திவி பிஜேஷ் தங்கப்பதக்கத்தையும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் பிரதீதி போடோலோயி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷ்வேஷ் சிங் சேகோன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக கிரேஸ் ஸ்ரீவன்ஸ் 88 ரன் எடுத்தார். மின்னு மானி 2 வீழ்த்தினார். 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இந்தியா 46 ஓவரில் 3 இழப்பிற்கு 226 ரன் எடுத்து வெற்றி பெற்றது.

மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்களை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் டாக்கர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதி சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. லெபனானில் நடைபெற உள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. வாலிபால் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 42 இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 2028 ஆண்டு லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெற உள்ள ஒலிம்பிக் போட்டிகளின் 2020 கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்க இந்திய மகளிர் அணி நேரடியாக தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் நாட்டில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறையில் மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு நிதி அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசுகள் தொழில்நுட்பங்களை கூடுதலாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 36 உயிரிழந்துள்ளனர். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
1: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
0: இசையோடு ஓர் இனிய பயணம்.
1: இது 102.3
0: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

0: நேரம் 7:30. நேர்களை இனி கேட்கலாம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள வரதராஜன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். உடல் ஆரோக்கியமும் உள்ள ஆரோக்கியமுமே நமது வாழ்வை வளமாக்கும். ஆரோக்கியத்துக்கு 6 பழக்க வழக்கங்களை பட்டியலிடுகின்றனர் இயற்கை ஆர்வலர்கள். முதல் பழக்கம், மனசை லேசாக்கணும். மனதை பொறுத்து தான் நோய்களின் வீரியம் அதிகரிப்பதும் குறைவதும். உடல் உறுப்புகளை வலிமைப்படுத்தினால் உணர்வுகள் சரியாயிடும், புத்துணர்வு கிடைக்கும். மனம் ஆரோக்கியம் பெற அமைதியான சூழல், அளவான ஆழ்ந்த தூக்கம் அவசியம். ரெஸ்ட், ஓய்வு என்பது மிக மிக முக்கியம். 2வது பழக்கம், தியானம் பழகணும். பிரபஞ்சத்திலிருந்து நேரடியான ஆற்றலை ஈர்க்கும் சக்தி தியானத்துக்கு உண்டு. இது நம் உடல் மற்றும் மனதை மேம்படுத்தும். தியானம் செய்ய தெரியலனாலும் பரவாயில்ல, பிறப்பு முதல் இறப்பு வரை நம்முடனே இருக்கும் சுவாசத்தை கவனிக்கலாம். காலை வேளையில அடி வயிற்றிலிருந்து வெளிவரும் மூச்சு செல்லும் பாதையை கவனிக்கலாம். நாள் ஆக ஆக எண்ண ஓட்டங்கள் குறைந்து மூச்சை கவனிக்கும் ஆர்வம் அதிகரிக்கும். இதுவே தியானம் செய்த பலனை கொடுத்துரும். நல் ஆரோக்கியத்துக்கு தேவையான 6 பழக்க வழக்கங்கள்ல 3வது, உணவு. உணவுக்கு மதிப்பு கொடுக்கணும். வரதராஜன் சார், சாப்பிட்ற சாப்பாட்டை மதிக்கணும், முக்கியத்துவம் தரணும். தன் தரையில உட்கார்ந்து உணவை ரசித்து ருசித்து நல்லா மென்னு சாப்பிடணும். அப்போதான் அதில் உள்ள சத்துக்கள் அனைத்தும் நமக்கு முழுமையான பலனை தரும். சாப்பிடும்போது கருவேப்பிலை, மிளகு, கொத்தமல்லி, புதினா, தக்காளி இவைகளை தூக்கி தூரமாக வச்சுட்டு சாப்பிடுவோம். தவறு, எல்லாத்தையும் சாப்பிடணும், ஒதுக்கக்கூடாது. 4வது பழக்கம், தன்னை நேசிக்க தொடங்குங்கள். நம்மை நாமே விரும்புவதும் அக்கறையோடு நேசிக்கவும் செய்யணும். இதன் மூலம் உடலும் மனதும் மகிழ்ச்சி அடையும். மன அழுத்தம், மன சோர்வுக்கான தீர்வு வெளியே இல்லை, நம்மகிட்டயே இருக்கு. உடலுக்கு தரும் முக்கியத்துவத்தை மனதுக்கும் தந்து அதற்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு பூர்த்தி செய்யணும். 5வது நற்பழக்க வழக்கம், உடல் உழைப்பு. இன்றைய காலத்தில் யார் உடம்புலேருந்து வியர்வை வர்ற அளவுக்கு உழைக்கிறாங்க? இதற்காகத்தான் பலரும் காலையில் மாலையில் நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி செய்கிறாங்க. வேற வழி இல்லாதவங்க போகலாம், செய்யலாம். வாய்ப்பிருப்பவர்கள் உடல் உழைப்பை நாமே உருவாக்கணும். தரையில் உட்காந்து சாப்பிடுவது, அக்கம் பக்கம் போகும்போது நடையில் போவது, லிஃப்ட் பயன்படுத்தாமல் மாடிப்படிகளில் ஏறி இறங்குறது, வீட்டில் துணிமணிகளை சுத்தப்படுத்துறதுக்கு மெஷின்கள், இயந்திரங்களை பயன்படுத்தாமல் நாமளே அந்த வேலைகளை செய்யறதுன்னு உடல் உழைப்பை நாமளே உருவாக்கணும். அடுத்தது வரதராஜன் சார், 6வது நல்ல பழக்க வழக்கம், உணவு பழக்கத்தை சீராக்குதல். காலை உணவை தவிர்க்கக்கூடாது. ஒருவேளை தானன்னு துரித உணவுகளை உண்ணுவது, சுவைக்கு அடிமையாகுதல், சுகாதாரமற்ற உணவை உட்கொள்ளுவது போன்றவற்றை தவிர்க்கணும். பசித்த பிறகு புசிக்கணும். அனைத்து உணவுகளையும் அளவாக எடுத்துக்கணும். இவற்றையெல்லாம் முறையாக கடைபிடிச்சா உடலும் உள்ளமும் ஆரோக்கியம் பெறும். நல் ஆரோக்கியத்துக்கான இந்த 6 பழக்க வழக்கங்கள், அதாவது மனசை லேசாக்கணும், தியானம் பழகணும், உணவுக்கு மதிப்பளிக்கணும்,

0: தன்னை நேசிக்கணும், உடல் உழைப்பை உருவாக்கணும், உணவு பழக்கத்தை சீராக்கணும். இந்த ஆறு பழக்கங்களை மனசுல வச்சு செயல்பட வேண்டுகோள் விடுப்பது உங்கள் மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்

நேரம் 7:35.

நேரம் 7:40. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டும் பயணம். கேட்ட பாடல் சின்ன தம்பி பெரிய தம்பி படத்திலிருந்து ஒலித்தது. யார் பாடியிருந்தாங்கன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடியிருந்தாங்க. வைரமுத்து எழுதிய பாடல் இளையராஜாவின் இசையில் ஒலித்தது. இதே மாதிரி நிறைய அழகான பாடல்கள் உங்களுக்காக பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் வளம் வர காத்துட்ருக்கு நேர்களே. நேர்கள்லாம் முகநூல்லையும் பதிவுகளை போட்டிருக்காங்க. யார் யாரெல்லாம் என்னென்ன பதிவுகள் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த பாடலை கேட்குறதுக்கு முன்னாடி பார்த்துருவோம். பிரபாகரன் பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம் அப்படின்னு ஒரு மெசேஜை போட்டிருக்காரு. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காரு. பாலு கிருஷ்ணன் அவரும் வந்து நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. முல்லக்காடிலிருந்து பாபு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் போட்டிருக்காரு. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் பெருசாக பூங்கொத்து போட்டிருக்காங்க. மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நன்றி. அதே போல் பார்த்திங்கன்னா ஹேமலதா, இன்னும் நிறைய பேர், சோமசுந்தர பிரபு, ஹரிஹரன், காட்டுப்பாக்கம் அந்தோனிராஜ், ஏழு கிணறு அபுதாஹிர், கீதா ராஜகோபாலன், இன்னும் நிறைய பேர் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் போட்டுட்ருக்காங்க. தொடர்ந்து அடுத்ததாக வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் ரொம்பவே அழகான பாடல், இனிமையான பாடல். அண்ணா நகர் முதல் தெரு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல். கவிஞர் வாலி எழுதியது. சந்திரபோஸ் இசையில் ஒலிக்கிறது. கேளுங்கள், நெஞ்சம் நினைந்திருங்கள்.

பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் தனிக்காட்டு ராஜா. திரைப்படத்திலிருந்து ரொம்பவே ஒரு சூப்பரான பாடல் வருது. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். வாலி எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலிக்க கேட்கலாம்.

இசையோடு ஓர் இனிய பயணமாய் பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் திரைசை பாடல்களின் தொகுப்பு அழகழகாக உங்களுக்காக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரக்கூடிய பாடல் டிசம்பர் பூக்கள் திரைப்படத்திலிருந்து. ரொம்பவே ஒரு அழகான பாடல், சித்ரா பாடிய பாடல், முத்துலிங்கம் எழுதிய பாடல், இளையராஜாவின் இசையில் ஒலிக்கிறது. தொடரும் அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது பாட்டும் பயணமும் நிகழ்ச்சி.

0: நேரம் 7:55. நேயர்களினி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒரே ஒரு ஊர், அந்த ஊருக்கு பேர் கொடையாளிப்பட்டி. அந்த பேருக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஊர் மக்களும், யார் வந்து என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுப்பாங்க. கொடையாளிகள் நிறைந்த ஊர். இனாமா மட்டும் இல்லை, கடனாகவும் பணம் கொடுப்பாங்க. யாருக்காவது அவசரமாக பணம் தேவைப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஊருக்கு போய் வாங்கிக்கலாம். பத்திரம் தேவையில்லை, சாட்சி தேவையில்லை, ஜாமீன் தேவையில்லை, எந்த உத்தரவாதமும் கேட்காமல் பணம் கொடுத்துருவாங்க. நம்மால் ஒருத்தனுக்கு பணம் தேவைப்பட்டது, சொந்த பந்தமெல்லாம் கேட்டு பார்த்தா யாரும் கொடுக்குற வழியாக தெரியல. எல்லாரும் அவங்கவுங்க சௌகரியத்தை பார்க்குறவங்க, அடுத்தவங்க சௌகரியத்தை பற்றி கவலைப்படாதவங்க. இவன் எல்லாரையும் கேட்டு பார்த்துட்டு சோர்ந்து போய் உக்காந்துட்டான். அந்த நேரம் தான் கொடையாளிப்பட்டியை பற்றி கேள்விப்பட்டான். அப்படி ஒரு ஊர் இருக்கிறது தெரிஞ்சதும் அந்த ஊருக்கு வழி கேட்டுக்கிட்டு ஒரு நாள் புறப்பட்டு போனான். வயல்காட்டு வழியாக போக வேண்டியிருந்தது. மெதுவாக நடந்து ஊர் எல்லைக்கு வந்துட்டான். ரெண்டு பக்கமும் விவசாய வேலைகள் மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஏர் உழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு ஆளை பாம்பு கடிச்சுட்டுது. பக்கத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க ஓடி வந்தாங்க. அவசரமாக செய்ய வேண்டிய முதல் உதவியெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க, பலன் இல்லை. அந்த ஆள் செத்து போட்டான். அவன் செத்து விட்டான்னு தெரிஞ்சதும் அவனை தூக்கி வரப்பு மேலே போட்டுட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஒரு ஆள் இவனை பார்த்து சொன்னான், ஐயா, நீங்கள் போகிற வழியில் இவன் சொந்தக்காரன், இவனுக்கு சோறு கொண்டுக்கிட்டு வருவான், இவன் இங்கே செத்துட்டான்னு அவங்ககிட்ட சொல்லிவிடுங்கோ அப்படின்னா. இவனுக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா இது, பாம்பு கடிச்சுட்டுதுன்னதும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தாங்க, செத்துட்டான்னதும் பேசாமல் தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே நடந்து போகிறான். எதிரில் சோறு கொண்டுக்கிட்டு ஒரு ஆள் வந்தான். இவன் விவரத்தை சொன்னான். அங்கே உங்கள் சொந்தக்காரன் பாம்பு கடித்து செத்து போட்டான் அப்படின்னா. அவன் கொஞ்ச நேரம் அமைதியாக நின்னான். அதுக்கப்புறமா அங்கேயே வரப்பில் உட்காந்து கொண்டுக்கிட்டு வந்த சோத்தை தானே சாப்பிட்டு முடித்தான். பேசாமல் எழுந்திரிச்சு திரும்பி போயிட்டான். கொஞ்சம் கூட பதறல, அழலை. இப்படியும் ஒரு ஊரா அப்படின்னு நினச்சி ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இவன் ஊருக்குள்ளே போனான். ஒரு பெரிய மனுஷனை பார்த்து பணம் கேட்டான். அவரும் இவனோட பேரையும் ஊரையும் மட்டும் விசாரிச்சுக்கிட்டு தேவையான பணத்தை கொடுத்துட்டார். பணத்தை வாங்கிட்ட பிறகு தன்னுடைய மனசை அரிச்சிக்கிட்டு இருந்த அந்த விஷயத்தை பற்றி கேட்டான். ஐயா, வழியில் ஒருத்தன் செத்துட்டான், அவனை அப்படியே தூக்கி வரப்பில் போட்டுட்டு எல்லாரும் வயல்வெளி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னா. இதுக்கு அந்த பெரியவர் சொன்னார், ஆமாம், அப்படி தான் செய்வோம், வேலை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்புகிறப்போ அவனை தூக்கிட்டு வந்து அடக்கம் பண்ணிடுவோம் அப்படின்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னா. ஏன், உங்கள் ஊரில் யாராவது செத்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார். என்ன இப்படி கேட்குறீங்க, எங்கள் ஊரில் எல்லாம் பணத்தை தூக்க விட மாட்டாங்க, ஒப்பாரி வைப்பாங்க, கட்டி புரண்டு அழுது புலம்பி தீத்துருவாங்க அப்படின்னா. இவன் பெரியவர் பார்த்தார், அவங்ககிட்ட கொடுத்த பணத்தை லபக்குன்னு பறிச்சுக்கிட்டார், திருப்பி வாங்கிக்கிட்டார். இவன் பதறி போய் நிற்கிறான். அவர் சொன்னார், பணத்தையே விட மாட்டேன்னு கட்டுப்பிடிச்சி அழுதா, நான் கொடுத்த பணத்தை மட்டும் எப்படி திருப்பி கொடுக்க போகிறேன், போயிட்டு வா அப்படின்னு விரட்டி விட்டாரான். இந்த கதையை நண்பர் ஒருத்தர் சொன்னார். கதை வேடிக்கையாக தெரிஞ்சால் கூட இதில் கருத்து உண்டு. பணம் பிணம் இது ரெண்டையுமே விடுறதுக்கு அவ்வளவு சுலபமாக மனம் வர்றதில்லை. இந்த ரெண்டு விஷயங்கள்லேயும் அறிவார்ந்த செயல்பாடு தேவை. ஒரு பேருந்து மரத்தில் மோதி விட்டுது. எல்லாரும் அடிபட்டு முனையிட்டு கிடக்கிறாங்க. டிரைவர், கண்டக்டர் இவங்களுக்கும் அடி, அவங்களும் ஒரு பக்கம் கிடக்கிறாங்க. ஒரு மூலையில் கிடக்கிற ஒருத்தன் மெதுவாக முக்கி முனகி கண்டக்டர் கண்டக்டர்னு சத்தம் போடுறான். கண்டக்டர் மெதுவாக நகர்ந்து அவங்ககிட்ட போய் என்னன்னு விசாரிக்கிறார். அவன் ரொம்ப சிரமப்பட்டு வாயை திறந்து, ஒரு 15 காசு சில்லற பாக்கி அப்படின்னானா.
0: இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ஷாமலா. சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக முதன்மை பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த நாகேஸ்வரன் எழுதியுள்ள கட்டுரையை பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதிலும் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய சுகாதார குழுமத்தின் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை 186,000 நலவாழ்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 23 புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகளும் 157 மருத்துவக் கல்லூரிகளும் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பின்தங்கிய மாவட்டங்களிலும் இந்த மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக திரு ஜே பி நட்டா கூறினார். பெண்கள் பாதுகாப்பில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இன்று சென்னையில் தமது தலைமையில் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்ற மாநாட்டில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மாணவர்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றங்களில் ஈடுபடுவோர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். நியாய விலைக் கடைகளில் எடை குறைபாடின்றி தரமான பொருட்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அரசு விதிகளுக்கு உட்பட்டு சுதந்திரமாக செயல்படலாம் என்றும் தனிநபர் தலையீடு இருக்காது என்றும் முதலமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்தார். காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து சட்டவிரோதமான மணல் குவாரிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் திரு விஜய் அறிவுறுத்தினார். தாவேக ஆட்சியை விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை மிரட்டும் வகையிலும் ஊடகங்களுக்கு பதிலளிக்காமலும் முதலமைச்சர் திரு விஜய் செயல்பட்டு வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போதைப் பொருள் பயன்படுத்தியதை போல் காணொலியை வெளியிட்ட அமைச்சருக்கு எதிராக போராட்டம் நடத்திய திமுகவினர் கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சர் திரு சிவசங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதும் திரு ஏவவேலு வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதும் மிரட்டல் நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தாவேக அரசின் இத்தகைய செயல்பாடுகளுக்கு மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் புகார்கள் குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தாவிக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இளையோரின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் பேராசிரியர் பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் நியமிக்கப்படுவதை தாவிக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் அடுத்த சில மாதங்களில் தேர்தல் வரும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறுவது ஏற்புடையதல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இன்று பெரம்பலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக தற்போதுதான் புதிய அரசை அமைத்திருப்பதாக கூறினார். தாவேக அரசின் செயல்பாடுகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் தெரிவித்தார். தமிழகத்தில் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தினசரி பால் விநியோகம் 30% அளவிற்கு குறைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆவின் பால் நிறுவனம் திறம்பட கையாளப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் ஆவின் பால் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலை உயர்த்தப்படாததே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் ஹாங்காங்கை வென்றது. இதன் மூலம் உலக இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கும் இந்தியா தகுதி பெற்றுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷ்வீர் சிங் ஷெகோன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஹோவில் நடைபெற்ற இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான

முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதி சுற்று போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. லெபனானில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 11:30 தொடங்குகிறது. வாலிபால் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 42வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீ கோரினால்
2: விவித் பாரதி தமிழ் ஃபிலிம்ல நீ கூறினால் நிகழ்ச்சியை கேட்க போறீங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய வேலைகள் வந்து செய்வாங்க, அப்படி இல்லை ஏதாவது ஒரு வேலையை செஞ்சாங்க அப்படின்னா அதில் வந்து கட்டாயம் வெற்றி அடையணும் அப்படிங்கிற மனப்பான்மையோடு தான் இருக்கும். எல்லாருக்குமே வந்து தோக்கணும் அப்படின்னு நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டோம். கட்டாயமே எல்லாருமே வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். வெற்றி அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவுகோல் இருக்கும் இல்லையா. சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வேலை செஞ்சுருப்பாங்க, ஆனால் மற்றவங்க பாராட்டி இருக்க மாட்டாங்க. இல்லை நல்லா வேலை செஞ்சுருப்பாங்க, அதுக்கான ரெகக்னிஷன் கிடைக்காம இருந்திருக்கும். அதாவது அது பணமாக இருக்கலாம், இல்லை பாராட்டாக இருக்கலாம், கைத்தட்டாக இருக்கலாம், எதுவாகவோனா இருக்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து செஞ்சுருப்பாங்க, ஆனால் அதே அளவுக்கு பாராட்டு வந்து கிடைச்சிருக்கும். சில பேருக்கு நல்லா வேலை செஞ்சுருப்பாங்க, அதுக்கான ஒரு நல்ல ஊதியமும் அதான் பணமும் நல்லா கிடச்சிருக்கும். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி அப்படின்னா எதை வச்சு நீங்கள் வந்து நிர்ணயம் பண்ணுவீங்க இல்லையா. ஒவ்வொருத்தரும் வந்து இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் நான் சக்ஸஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க அந்த வேலையை சிறப்பாக செஞ்சுருப்பாங்க. ஆனால் வீட்டில் இருக்கவங்க இல்லை சொந்தக்காரங்க இல்லை சுற்றி இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா என்னத்தை நீ பணம் சம்பாதிச்சிட்ட, என்னத்தை வெற்றி அடைஞ்சிட்ட, வெற்றி அப்படிங்கிறது பணத்தை வச்ச அளவுகோலாக இருக்கா, இல்லைப்பா நான் செய்கிற வேலை எனக்கு திருப்தியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அளவுகோல் இருக்கா, இல்லை அப்படின்னா கைத்தட்டும் பாராட்டும் கிடைக்கணுமா. உங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி அப்படின்னா என்ன, இந்த மூணுத்தில் எந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? பணமா வெற்றி அப்படிங்கிறது, வெற்றின்ற அளவுகோல் வந்து பணத்தை வச்சு நிர்ணயிக்கப்படுதா, இல்லை உங்களோட மன திருப்தி அதை வச்சு நிர்ணயிக்கப்படுதா, அப்படி இல்லைன்னா கைத்தட்டு பாராட்டு இதை வச்சு நிர்ணயிக்கப்படுதா? நீங்கள் கால் பண்ணி பேசலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணி 2952 0853 2838 9871 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பேசலாம். தயவு கூர்ந்து நிகழ்ச்சியில் நீங்கள் இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஏதாவது பங்கெடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த நேர்கள் மற்ற நேர்களுக்கு வழிவிடுங்க. இது வந்து ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஸோ டயல் பண்ணுங்கள். நிகழ்ச்சியோட முதல் பாடல் பிரம்மா படத்திலிருந்து வரப்போகுது. நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கிறது ஆர்ஜிஓமா விஜயகுமார். விவிதாஸ் 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
1: எட்டு மணி 13 ஆயிடுச்சு. நீ ஒரு நாள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெற்றியின் அளவுகோல் உங்களை பொறுத்தவரைக்கும் என்ன? பணம் சம்பாதிக்கிறதா? இல்லைங்க, எனக்கு மன திருப்தி, பா நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டேன் நான் செஞ்ச வேலைக்கு அப்படின்னு சொல்கிறதா, இல்லை மற்றவங்களோட பாராட்டு கைத்தட்டா? இந்த மூணில் எந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதா இன்றைக்கி டாபிக். ஓகே, வணக்கம். யார் இங்கேருந்து? ஹலோ, லைனில் இருக்கீங்க?
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்கேருந்து?
2: தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர் காயிலிருந்து சிங்காரவேல் பேசுறேங்க.
1: சிங்காரவேல் நலமா இருக்கேன் சிங்காரவேல் அவர்களே, நீங்க சொல்லுங்க.
2: அம்மா, வெற்றி பெறணும்னா கடுமையான உழைக்கணுமா?
1: இல்ல சார், வெற்றின்றது கடுமையா உழைக்கணும்ன்றது ஓகே, உங்களோட வெற்றி அப்படின்றதுக்கான அளவுகோல் இப்ப நான் கடுமையா உழைக்கிறேன், அந்த கடுமையான உழை

0: மதிப்புக்கான பலன் வந்து அந்த வேலையை நான் சிறப்பாக செய்கிறதா, இல்லை அந்த வேலையை நான் சிறப்பாக செஞ்ச பிறகு எனக்கு நான் பணம் சம்பாதிக்கிறதா, இல்லைங்க நான் என்ன தான் இது பண்ணாலும் மற்றவனுடைய பாராட்டு கிடைக்கல அப்படின்னா நான் இதில் அந்த விஷயம் சொல்லுங்கள். அந்த அதனுடைய அவுட்புட் என்னவாக இருக்கணும்? இந்த மூணு ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன், மன திருப்தியா, பணம் சம்பாதிக்கிறதா.
1: ஏமா, பணம் சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வந்து அந்த வெற்றிக்கு தேவையான உறுதுணையா இருக்கிறத வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டும் இல்லாமா. அதனால பணம் என்னைக்கும் சம்பாதிக்கலாம், வெற்றி பெறதுக்கு ரொம்ப கடுமையா உழைக்கணும், அதே நேரத்தில் பக்க பலமும் வேணும்.
0: சரி, ஓகேங்க, ஓகே, நன்றி நன்றி நன்றி.
1: நன்றிமா.
0: அதாவது டாபிக் என்ன அப்படின்னா, வெற்றியின் அளவுகோல் உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, அப்த மட்டும் நீங்க எனக்கு சொல்லலாம். வணக்கம்.
2: ஊர் பூரா திரும்பின பக்க பூரா பேடி ஃபீல்டு வயல் வயல் காடு இருக்கு, நெல் விளைய கூட வயல், அதனால டாக்டர் ஒண்ணு கூட சாப்பிட முடியாதுன்னு சொல்றாரு.
0: மன திருப்தி தான் ரொம்ப முக்கியம்.
2: மன திருப்தி தான் இருக்கல லைஃப்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்.
0: சூப்பர்.
2: மன திருப்தியோட இருந்தாங்க அப்படின்னா அவங்க லைஃப்ல பெரிய சக்சஸ்ஃபுல் பர்சன் தான். பணமும் தேவை, ஆனா பணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது.
0: சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி நன்றி
2: நன்றி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ
0: தேங்க்யூ. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
3: திருமலவாள நரசிம்ம பேசுறேன். நல்லா இருங்க?
0: நல்லா இருக்கேன் நரசிம்மன் அவர்களே. சொல்லுங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றியின் அளவுகோல் எது, பணமா, மன திருப்தியா, மத்தவனுடைய பாராட்டு கைத்திட்டா?
3: நான் பாராட்டெல்லாம் நிறைய வாங்கிட்டேன் மேடம். நான்
0: ஓகே
3: இல்ல நிறைய வாங்கிட்டேன், எனக்கு ஒரு மன திருப்தி. என்னோட வாழ்க்கையில இப்ப நான் வெற்றியா இருந்தா வாழ்க்கையே எனக்கு வெற்றி, அதான் மன திருப்தி.
0: மன திருப்தி. ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ.
3: நல்லது,
0: நன்றி நன்றி நன்றி. ஸோ இப்போ வரைக்கும் வந்தவங்க வந்து மன திருப்தி தாங்க ரொம்ப முக்கியம், அதுதாங்க வெற்றியின் அளவுகோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவே வேறுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கால் பண்ணலாம். 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணுங்கள். 2952 0853, 2838 9871 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் நீங்கள் பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் வந்து சின்னவர் படத்துலேருந்து உங்களுக்காக வரப்போகுது. பிவிதாஸ் 102.3 பாரதி தமிழ் FM. மனங்களில் என்று முழுமையான கொண்டாட்டம்.

0: கேட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எட்டு மணி 23 நிமிஷம் ஆயிடுச்சு. 102.3 ரோஹித் பாரதி தமிழ் எஃப்எம்ல நீ ஒரு நாள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நீ ஒரு நாள்ல டாபிக் இதுதான், வெற்றி அப்படின்னா எதை வச்சு நீங்க நிர்ணயம் பண்ணுவீங்க? நான் வந்து சக்ஸஸ் அப்படின்ற லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆகிட்டேன் அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறதா, இல்லை நீங்கள் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் இல்லை எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அந்த மன திருப்தி செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட்ஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த விஷயமா? இல்லைப்பா, மற்றவங்க கைத்தட்டு பாராட்டு அப்படியே தான். ஸோ இந்த மூணுத்துல எதை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? கால் பண்ணி பேசலாம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
1: ஹலோ, யார் இங்கே இருந்து?
2: வணக்கம் மேம், சென்னை கே கே நகர்லேருந்து சாந்தி பேசுகிறேன்.
1: சாந்தி சொல்லுங்க.
2: ஒருத்தங்களுக்கு வெற்றி வந்து பணமா இல்ல புகழா இல்ல மன திருப்தியா அப்படின்னு சொல்லிருக்கீங்க. மூணுமே இன்டர் கனெக்டட் நான் நினைக்கிறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மூணுமே இன்டர் கனெக்டடா தான் ஒருத்தங்க விரும்புவாங்க. எவ்வளவு சூப்பர் ஜாபா இருந்தாலும் அவங்க சர்வீஸ் மைண்டடா போய் பண்ணிட்டு வரமாட்டாங்க. சோ மணியும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த தங்க அந்த பெருமைப்படுத்துற அந்த பேரும் புகழும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் மன திருப்தியும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனா எது ரொம்ப முக்கியம்னா, ஹலோ
1: சொல்லுங்க, நான் அதை கேட்க வந்தேன்.
2: ஆப்போசிட்ல எது ரொம்ப முக்கியம்னா பேரு, அடுத்தவங்க புகழ்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். நம்ம

0: இருக்குமா அப்படின்னு நான் ஓகே பண்ணிப்பேன். அடுத்தவங்க புகழ்றது ஓகே, ரொம்ப புகழ்ந்தாலும் போர் அடிக்கும். சோ புகழ்ச்சி ரொம்ப தேவைப்படாது. பணமும் முக்கியம்தான், சாட்டிஸ்பாக்சனும் முக்கியம்தான். ஆனா ரெண்டுத்துல எதுன்னு பார்த்தா வேலையோட மன திருப்தி தான். நம்ம பண்ணிட்டு இருக்க வேலை யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம நம்ம மனசுக்கு திருப்தியா இருக்கா, அதுதான் எனக்கு முக்கியம்.
1: செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறீங்க.
0: ஆமா,
1: ஓகே டன். இப்ப வரைக்கும் எல்லா ஊட்டம் அதுக்கு தான் விழுந்திருக்கு. வேற யார் என்ன பேசுறாங்கன்னு பாப்போம். நன்றி.
2: மற்றவர்கள் கை தட்டும் பாராட்டிற்கும் தான் ஒரு வெற்றி அடைஞ்சோம்னா அந்த வெற்றி கிடைச்ச பரிசு ஒரு அடுத்த வெற்றிக்கு நம்ம எடுத்து செல்லக்கூடிய ஒரு ஊக்கமா இருக்கும்ன்றது தான் என்னுடைய
1: கருத்து. பாராட்டு அப்படின்றது தேவை, கைத்தட்டு, புகழ்.
2: கண்டிப்பா, ஆமாங்க. அதாவது இப்ப ஒருத்தர் சாதனை பண்றாருன்னா அந்த சாதனை மக்களிடத்துல போய் செய்யும் போது அவங்க கை சட்டம் பாராடும் போது அடுத்த சாதனைக்கு அவர் வழிவகுக்கிறது ஒரு உந்துகோலா இருக்கும். அது அந்த கை சட்டம் பாராட்டுகள்
1: தான். ஓகே, ஃபைன் ஃபைன், தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. நீங்களும் கால் பண்ணி பேசலாம். 044 அப்படிங்க ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணி 295258 3289 8871 இந்த எங்களுக்கு திரும்ப கொண்டு நிகழ்ச்சியில் பேசலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சின்ன தம்பி படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. பீதாஸ் 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கிறது ஆர்ஜே உமா அஜயகுமார். சக்சஸ் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, சக்சஸோட அளவுகோல் என்ன, எதை வச்சு நீங்கள் வந்து இதுதான்ப்பா வெற்றி அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க? எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் இந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வாங்கல தெரியுமா, மன திருப்தி, அப்பாடா நான் செஞ்சிட்டேன்ப்பா, பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கேன், மற்றவங்க பாராட்டுறாங்க, அதனால் வந்து பணம் வருது, நான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு மேட்ரே கிடையாது அப்படின்னு நினைக்கிறாளா? இல்லைப்பா, என்ன தான் செஞ்சாலும் சரி, பணம் சம்பாதிச்சாதான்ப்பா நமக்கு வந்து ஒரு மதிப்பு மரியாதை கூடும், அதனால் பணம் தான் வெற்றியோட அளவுகோல் அப்படின்னு நினைப்பீங்களா? இல்லை, மன திருப்தியும் ஓகே தான், பட் பணமும் ஓகே தான், பட் இருந்தாலும் மற்றவங்க அந்த பாராட்டுறது இருக்குது தெரியுமா, அந்த கைத்தட்டி, அதை உற்சாகப்படுத்தி, அந்த புகழ் இருக்குது தெரியுமா, அதுதான்ப்பா வேறு லெவல், அதுதான்ப்பா சக்ஸஸ் அப்படின்னு நினைப்பீங்களா? இந்த மூணுத்தில் எதுக்கு நீங்கள் ஓட் போடுவீங்க? இதுதான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய டாபிக். இன்றைக்கி அடுத்த நேர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம் மேடம்.
1: கவுஞ்சபுரம்
0: வணக்கம்
2: மேடம். வணக்கம் மேடம். கோவூர் லவ்லி மேடம்.
0: யாருங்க?
2: கோவூர் லவ்லி.
0: கோவூர் லவ்லி பேரா?
2: கோவூர் லவ்லி.
0: ஓகே சொல்லுங்க
2: மேடம். என்னுடைய பாராட்டு தான் மேடம், மற்றவங்க பாராட்டுல மேடம் எனக்கு திருப்தி.
0: ஓகே, ஸோ உங்க மன திருப்தின்றதே மற்றவங்களுடைய பாராட்டு தான்.
2: ஆமா, என்னுடைய நான் ஒரு வேலை செஞ்சு கொடுத்து நல்லா ரொம்ப அழகா இருக்கு, நீங்க நல்லா செஞ்சீங்க அப்படின்றதான், அதான் என்னுடைய திருப்தியை தவிர பணம் காசு அப்புறம்.
0: ஓகே, ஆச்சரியமாக இருக்குது. நான் ஆக்சுவலி நான் இந்த டாபிக் கொண்டு வரும்போது நான் யோசித்த விஷயம், எல்லாருமே பணம் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்கன்னு பார்த்தா எல்லாம் மன திருப்தி, ரெண்டாவது ஓட்டு பார்த்தா மற்றவங்களோட பாராட்டு, மூணாவதுக்கு தான் போல இருக்கு பணம். ஓய், தேங்க்யூ, நன்றி நன்றி
2: நன்றி.
0: ஐ, ஸோ நிகேஷில் அடுத்ததான் வந்து உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் படத்தில் வந்து பாடல் வரப்போகுது. விவிதாஸ் 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்.

எட்டு மணி 44 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. நீக்கு ஒரு நாள் கேட்டுட்டு இருக்கீங்க, டாபிக் சொல்லிட்டேன், வெற்றி அதனோட அளவுகோல் என்னப்பா, அதாவது எனக்கு வெற்றியை பொறுத்த வரைக்கும் என்ன

0: அப்படின்னா எனக்கு அளவுகோல் அப்படின்னா நான் எந்த வேலை செஞ்சாலும் இல்லை எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் எனக்கு திருப்தியாக இருக்கா, நான் வந்து சந்தோஷமாக இருக்கேனா அந்த வேலையை செய்கிறதுல, அதுதான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். இல்லைங்க, நான் சந்தோஷமாக இருக்கேனோ இல்லையோ மற்றவங்க பாராட்டிட்டாங்க வேறு லெவல், அப்பாடா அந்த சந்தோஷம் போதுங்க அப்படின்னு நினைப்பீங்களா? அதெல்லாம் வச்சு என்னத்தைங்க பண்ணுறது, பணம் சம்பாதிக்கிறேனா அதாங்க மேட்ரு அப்படின்வீங்களா? ஸோ இந்த மூணத்தில் உங்கள் ஆப்ஷன் என்ன, பணமா, மன திருப்தியா, மற்றவங்களுடைய கைத்தட்டல் பாராட்டா? ஸோ நீங்கள் வந்து கால் பண்ணி எங்கிட்ட பேசலாம். 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணுங்கள். 2952 0853 2838 9871 நீங்கள் சுடார்த்தனையே. ஹலோ
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: மேடம்
0: வணக்கம், யார் இங்கேருந்து?
1: ஃபேஸ்புக் வீரராகன் மாதவரம்.
0: ஓகே, சொல்லுங்க, உங்களை பொறுத்திருக்கு எது வெற்றி அளவுகோல்?
1: வெற்றி நிழல் போன்றது, நிலையானதல்ல நிரந்தரமானதல்ல. அதனால தலையில வச்சியும் கணத்தை ஏத்துக்காம அடக்கத்தோட அது அந்த மாண்பினை காப்பேன், அவ்வளவுதான். பிறருக்காக பாராட்டணும், புகழுக்காக இல்ல, மன திருப்தி.
0: ஓகே, உங்களுடைய ஓட்டு மன திருப்திக்கு.
1: அதேதாம்மா, அதுதான் நிம்மதி. பணம் வரும், மறுபடியும் பறிக்கப்படும். புகழ் வரும், பறிக்கப்படும். குணம் குண்டிலிட்ட விளக்கு போல எரிஞ்சினே இருக்கும்.
0: ஓகே ஓகே, நன்றி நன்றி சார், நன்றி. வணக்கம். ஹலோ,
2: வணக்கம் மேம். நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க
2: மேம். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மன நிறைவான ஒரு விஷயம் தான் மேம் வெற்றி அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா யோசிச்சு பாருங்க, இன்றைய காலகட்டத்துல பெரும்பாலான நபர்களுக்கு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்குதா அப்படின்னா கேள்விக்குறி. பாராட்டு சுத்தமாவும் கிடைக்கிறது இல்ல மேம். வெற்றி பெற்றாலும்
0: இல்ல, அது கிடைக்குது கிடைக்கலன்னு அடுத்த விஷயம். நீங்க அதை எதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? உங்களுக்கு பணம் கிடைக்கல?
2: நான் வந்து எப்பொழுதுமே மன நிறைவு அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு கொடுத்ததா, நான் ஹாப்பியா இருக்கிறேனா, அந்த ஒரு விஷயம் தான் மேம் என்ன பொறுத்த வரைக்கும் வெற்றி நான் நினைப்பேன். உதாரணத்துக்கு ஒரு விஷயம் எடுக்கிறேன், நான் சக்சஸ் ஆகிறேன், அது எனக்கு மன நிம்மதி அப்படிங்கறது கொடுக்குது. வா சந்திரசேகர் சூப்பர்னு என்ன ஃபர்ஸ்ட் நான் அப்ரிசியேட் பண்ணிட்டு எனக்கு ஒரு மன நிறைவு கொடுத்ததா, அதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு வெற்றி அப்படின்ட்டு நான் பர்சனலா ஃபீல் பண்ணுவோம். மற்றவங்க கிட்ட அப்ரிசியேஷனோ அது காசோ நான் எதிர்பார்த்ததே கிடையாது மேம்.
0: ஓகேங்க, ஓகே, நன்றி நன்றி,
2: தேங்க்யூ. இது மாதிரி இருந்தாதான் மேம் நம்ம வெற்றியை கொண்டாட முடியும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுதான் வேலிட் பாயிண்ட்.
0: ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். ஸோ இப்போ வந்து எல்லாருமே மன திருப்தி தாங்க முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது மன திருப்தி அடைஞ்சிருப்போம், நம்ம நிறைய வேலை வந்து பண்ணியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். இது நான் வந்து சும்மா டாப்பிக்காக தான் பேசுகிறேன். நிறைய வேலை நம்ம வந்து செய்வோம், எனக்கு வந்து வா வேற லெவல்டா அப்படியே அப்படின்னு மனசு தோணும். ஆனால் சுற்றி இருக்கவங்க யாரும் பாராட்டி இருக்க மாட்டாங்க, ஃபஸ்ட் திங். ரெண்டாவது, அதனால நான் பெருசாக ஏர்ன் பண்ணலை, நான் என்னோடய ஒர்க் பண்ணுறேன், இல்லை ஏதோ ஒரு விஷயம் செய்கிறேன் அப்படின்னா என்னுடைய ஃபைனல் அவுட்புட் எனக்கு அதில் மணி வரல அப்படின்னா அவசியம் என் வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க, நீ அதெல்லாம் செஞ்சு என்ன பிரயோஜனம், பணம் சம்பாரிச்சியா? பார், இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களோட யாரை கம்பேன் பண்ணுவாங்க அப்படின்னா, பார் ஒன்றுமே இல்லாமல் வந்தாங்க, எப்படி ஓஹோன்னு இருக்காங்க பாருங்கள், நீ என்னத்தை செஞ்சு என்ன கிழிச்ச அப்படின்னு இந்த வீட்டில் இருக்கவங்களாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் சில வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, பணம் சம்பாதிக்கிற சம்பாதிக்கலாம் அது மேட்ரு கிடையாது, நீ சந்தோஷமாக இருக்கியா, நீ செஞ்ச வேலை உனக்கு திருப்தியாக இருக்கா, போ அப்படின்னு சொல்கிற டைமும் இருக்காங்க. சில டைம் வந்து பணம் சம்பாரிச்சிட்டு இது பண்ணிட்டேன், நாலு பேருக்கு கூட தெரியலையே நீ செஞ்சது, ஒரு நாலு பேர் கைத்தட்டி பாராட்டினா தானே அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இந்த மூணில் உங்கள் நீங்கள் வந்து எந்த கேட்டகரி அப்படிங்கிறது தான் எனக்கு கால் பண்ணி பேச போகிறீங்க. ஓய் ஸோ நிகேஷில் அடுத்ததாக வந்து சூப்பர் சாங் வரப்போகுது, சின்ன மாப்பிள்ளை படத்துலது பிவிதாஸ் மக்களை.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம், நீ கூறினால். ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்த?
1: ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழம்.
0: ராஜலட்சுமி அவர்களை கூறுங்கள்.
1: கை தட்டும் பாராட்டுதலும் இருந்தாலே எல்லாம் கிடைச்சிடும், மன அமைதி, பணம் எல்லாம் கிடைச்சிடும். இது என்னோட அனுபவத்தை வச்சு சொல்றேன் மேடம்.
0: ஓகே,
1: வாழ்க்கையில கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்ததால எல்லாரும் என்ன பாராட்டுறாங்க, அந்த ஒரு மன நிம்மதி சந்தோஷம் எல்லாம் கிடைக்குது எனக்கு இப்ப.
0: ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன் மேம், தேங்க் யூ, நன்றி நன்றி. வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: முதல் முறையா பேசுறேன் மேடம். சைதப்பேட்டல ஆனந்த் மேடம்.
0: ஆனந்த் சொல்லுங்கள். ஆனந்த்
2: மேடம், இது பாராட்டு தான் மேடம்.
0: பாராட்டு தான்.
2: ஆமா.
0: ஓகே, ஸோ அதுதான் முக்கியன்றீங்க.
2: நம்ம ஒரு இப்போ நான் ஒரு இதில் இப்போ பகல் நைட்லாம் வேலைக்கு போகிறேன் மேடம். நல்லா வேலைக்கே போகல, நைட்டு வேலைக்கெல்லாம் நான் இப்போ போயிட்டு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கி போகிறேன். கடனில் தான் இருக்கு மேடம். எல்லாரும் நம்மளை பார்த்து வியந்து பாராட்டுறாங்க மேடம்.
0: ஓகே ஓகே ஓகே சார், நன்றி நன்றி.
2: ஆ, தேங்க்யூ மேடம்.
0: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருந்த டாபிக், வெற்றியின் அளவுகோல் உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து மன திருப்தி தாங்க ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா நான் செய்கிற வேலை எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல அப்படின்னா, அதுக்கப்புறம் எனக்கு பாராட்டு வந்தாலும் பணம் வந்தாலும் அது எப்படி எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசியிருக்காங்க. ஸோ வெற்றியின் அளவுகோல் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும் இல்லையா. பணமாக இருக்கலாம், மன திருப்தியாக இருக்கலாம், பாராட்டாக இருக்கலாம், பட் எதுவாக இருந்தாலும் வெற்றி அப்படின்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து ஒரு நேர் வந்து சொன்னார் இல்லையா, தலையில் வச்சுட்டு ஆடக்கூடாது. அது வந்து நிரந்தரமாகவும் இருக்காது. அது வந்து திடீர்னு வரும், திடீர்னு போவோம். அது வந்து ஏன் வந்ததுன்னு கேட்க முடியாது, ஏன் போச்சுன்னு கேட்க முடியாது. அதனால் எப்போவுமே வந்து சந்தோஷமாக இருங்க, ஓகேவா. ஸோ நன்றி கால் பண்ணி பேசின அத்தனை நேர்களுக்கும். நிகழ்ச்சியோட இறுதி பாடல் வந்து சின்ன கவுண்டர் படத்துலேருந்து உங்களுக்காக வரப்போகுது. பிவிதாஸ், 102.3 வித் பாரதி, தமிழ் எஃப்எம். நிகழ்ச்சி உள்ளார உங்களுக்காக வழங்கிட்டு இருந்தது ஆர்ஜி உமா, விஜயகுமார்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: வானதி அனிருத்த பிரம்மராயர் கூறியபடி யானை தன்னை தூக்கி வீசி எரிந்து தான் இப்போது மோக்ஷ உலகத்திற்கு பயணப்பட்டு கொண்டிருப்பதாகவே நம்பினாள். ஆனால் திடீரென்று, அடடே, இது என்ன ஊசலாட்டம்? உடம்பை இப்படி தூக்கி தூக்கி போடுகிறதே! ஆனால் தலை வைத்திருக்கும் இடம் மெத்தென்று சுகமாயிருக்கிறது. தாயின் மடியைப் போல இருக்கிறது. ஏன், தாயை காட்டிலும் என்னிடம் பிரியம் வாய்ந்த இளைய பிராட்டி என் மடியைப் போலவும் இருக்கிறது. ஆ, குந்தவை தேவி இப்போது பழைய அறையில் என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ? என்னை பற்றிய செய்தி அவருக்கு இதற்குள் எட்டியிருக்குமோ? மோக்ஷ உலகத்துக்கு வானவெளியில் மேகமண்டலங்களின் வழியாக பிரயாணம் செய்வது சரிதான். ஆனால் எந்த வாகனத்தில் பிரயாணம் செய்கிறேன்? சொர்க்கலோகத்து புஷ்பக விமானமா இது? அல்லது தேவேந்திரனுடைய ஐராவதம் என்ற யானையா? அப்பா, யானை என்ற அலை சிறிது பயமாகத்தான் இருக்கிறது. யானையும் அதன் துவண்டு வளைந்த துதிக்கையும், அப்படி துவளும் துதிக்கையில்தான் எவ்வளவு பலம் அதற்கு! போனது போயிற்று, இனி அதை பற்றி பயம் என்ன, கவலை என்ன? ஆனால் தலை வைத்திருக்கும் இடம் அவ்வளவு பட்டுப்போல மிருதுவாயிருக்கும் காரணம் யாது? சுற்றிலும் இருளாயிருப்பதால் ஒன்றும் தெரியவில்லை. கையினால் துளாவி பார்க்கலாம். உண்மையில் பட்டு திரைச்சீலை மாதிரிதான் தோன்றுகிறது. கொஞ்சம் ஈரமாயும் இருக்கிறது. ஆகா, இது என்ன? என் கன்னங்களை யார் தொடுகிறது? மல்லிகை பூவை போன்ற மிருதுவான கரமல்லவா தொடுகிறது? வானதி, வானதி! அக்கா, நீங்கள் தானா? நான் தான், வேறு யார்? நீங்கள் கூட என்னுடன் மோட்ச உலகத்துக்கு வருகிறீர்களா? மோட்ச உலகத்துக்கு போக அதற்குள் உனக்கு என்னடி அவசரம்? இந்த உலகம் அதற்குள்ளே வெறுத்து போய்விட்டதா? பின்னே நாம் எங்கே போகிறோம்? என்னடி, அது கூட மறந்து போய்விட்டதா? ஆனைமங்கலத்துக்கு போகிறோம் என்று தெரியாதா? என்னவோர், இன்னொரு தடவை சொல்லுங்கள். சரியாய் போச்சு. ஆனைமங்கலத்துக்கு போகிறோம். ஆனையின் முதுகில் ஏறி கொண்டு போகிறோம். ஐயோ, யானையா? அடி பைத்தியமே, உன் உடம்பு ஏனடி நடுங்குகிறது? யானை என்ற பெயரை கேட்டாலே பயப்படத் தொடங்கிவிட்டாயா?
1: அக்கா, சற்று முன் தூங்கி போய்விட்டேனா?
0: ஆமாம், ஆமாம். யானையின் மேல் அம்பாரியில் பிரகாணம் செய்கிற சொகுசில் ஆனந்தமாய் தூங்கிவிட்டாய்.
1: ஆனந்தம் ஒன்றுமில்லை அக்கா, பயங்கரமான கனவுகள் கண்டேன்.
0: அப்படித்தான் தோன்றியது. ஏதேதோ பிதற்றினாய்.
1: என்ன அக்கா பிதற்றினேன்?
0: காலாமுகர் என்றாய், பலி என்றாய், கஜேந்திர மோக்ஷம் என்றாய், யானை துதிக்க என்றாய், அப்புறம் முதன் மந்திரி அனிருத்தரை பாவி பழிகாரன் என்று திட்டினாய். அந்த பிரம்மராயருக்கு நன்றாய் வேண்டும். நீ தூக்கத்தில் அவரை பற்றி திட்டியதெல்லாம் அவர் கேட்டிருந்தால் பல நாள் தூங்கவே மாட்டார்.
1: அதெல்லாம் நடந்தது நிஜமாக கனவுதானா அக்கா?
0: நிஜமாக கனவா, பொய்யாக கனவா? எனக்கு என்ன தெரியும்? நீ என்ன சொப்பனம் கண்டாய் என்பதே எனக்கு தெரியாது.
1: காலாமுகர்கள் என்னை பிடித்து கொண்டு போனார்கள். முதன் மந்திரி என்னிடம் இளவரசரை பற்றிய ரகசியத்தை கேட்டார். நான் சொல்ல மறுத்துவிட்டேன். உடனே யானையை அழைத்து என்னை தூக்கி எறிந்து கொல்லும்படி கட்டளையிட்டார். அப்போது நான் கொஞ்சம் கூட கலங்காமல் தைரியமாக இருந்தேனக்கா. அப்போது உங்கள் ஞாபகமும் வந்தது. நீங்கள் அங்கே இல்லையே என்னுடைய தைரியத்தை பார்ப்பதற்கென்று. போகட்டும், சொப்பனத்திலாவது அவ்வளவு தைரியமாக நடந்து கொண்டாயே, அதன் பொருட்டு சந்தோஷம். வானதி சற்று சும்மா இருந்துவிட்டு,
0: என்னால் நம்ப முடியவில்லை என்றாள். உன்னால் என்னத்தை நம்ப முடியவில்லையடி?
1: நான் கண்டதெல்லாம் கனவு என்று நம்ப முடியவில்லை.
0: சில சமயம் சொப்பனங்கள் அப்படித்தான் இருக்கும். நிஜமாக நடந்தது போலவே தோன்றும். நான் கூட அப்படிப்பட்ட சொப்பனங்களை பலமுறை கண்டிருக்கிறேன்.
1: அப்படி என்ன சொப்பனம் கண்டிருக்கிறீர்கள், சொல்லுங்களேன்.
0: ஏன், என் தம்பி கூடத்தான் அடிக்கடி என் கனவில் வருகிறான். இலங்கைக்கு அவன் போய் எத்தனை மாதம் ஆயிற்று. ஆனால் இரவில் கண்ணை மூடினால் அவன் தத்ரூபமாக என் முன்னால் வந்து நிற்கிறான். நீங்கள் அது

0: அதிர்ஷ்டசாலி அக்கா. என் அதிர்ஷ்டத்தை நீதான் மெச்சிக் கொள்ள வேண்டும். அவன் கடலில் குதித்த செய்தி வந்ததிலிருந்து என் மனம் எப்படி துடித்துக் கொண்டிருக்கிறது என்று உனக்கு தெரியாது. அப்படியானால் அதுவும் ஒரு பயங்கர சொப்பனம் அல்லவா? அவர் கடலில் மூழ்கியது மட்டும் நிஜமான செய்திதானா? அதுவும் ஒரு துர்சொப்பனமாயிருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அது மட்டும் நிஜந்தானடி வானதி. இளவரசன் கடலில் குதித்ததை நேரில் பார்த்தவர் வந்து சொன்னாரே, அதை நம்பாமல் என்ன செய்வது? வானர்குல வீரரைத்தானே சொல்லுகிறீர்கள்? அவரே இளவரசரை பற்றி வேறு ஏதோ சொல்லவில்லையா? ஊடக்கார பெண்ணை பற்றியும் நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தை பற்றியும் ஏதோ சொல்லவில்லையா? இதெல்லாம் உன் சொப்பனமாயிருக்க வேண்டும். ஆம், ஓடக்கார பூங்குழலியை பற்றியும் நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தை பற்றியும் நீ தூக்கத்தில் பிதற்றினாய். புத்த பிக்ஷுனி ஆகப்போவதாக கூட உளறினாய். அதற்குள் உனக்கு என்னடி இந்த உலக வாழ்க்கையின் மீது அவ்வளவு வெறுப்பு? எதற்காக நீ புத்த பிக்ஷுனி ஆக வேண்டும்?
1: அக்கா, என் மனது உங்களுக்கு தெரியாதா? அவரை கடல் கொண்டு போய் விட்டது என்று கேட்ட பிறகு எனக்கு இந்த உலகில் என்ன வாழ்வு வந்திருக்கிறது?
0: சொப்பனத்தில் கண்டபடியே யானை என்னை துதிக்கையால் தூக்கி எறிந்து கொண்டிருக்க கூடாதா என்று தோன்றுகிறது. அடிப்பாவி, நீயும் போய்விட்டால் என் கதி என்னடி ஆகிறது?
1: உங்கள் விஷயம் வேறு அக்கா. நீங்கள்?
0: ஆமாமாமாம், அருள்மொழியிடம் என்னை காட்டிலும் உனக்கு அதிக ஆசை இல்லையா?
1: அக்கா, அப்படியெல்லாம் ஒன்றும் நான் சொல்லவில்லை. தங்களைப் போல நான் மனோதைரியம் உள்ளவள் அல்ல. அவர் இறந்துவிட்ட பிறகு?
0: சிச்சி, என்ன வார்த்தை சொல்லுகிறாய்? அவன் இறந்தான் என்று ஏன் சொல்ல வேண்டும்? உனக்கு நிச்சயமாக தெரியுமா? பழுவேட்டரையர்களும் பழுவூர் ராணியும் பேதை மதுராந்தகனும் அப்படி சொல்லி கொம்மாளம் அடிப்பார்கள். நீயும் நானும் அப்படி ஏன் சொல்ல வேண்டும், அல்லது ஏன் நினைக்க வேண்டும்?
1: பின்ன என்ன சொல்லுகிறீர்கள்? அவர் சுழிக்காற்றிலே கடலிலே குதித்த பிறகு வேறு என்ன ஆகியிருக்க முடியும்? பிழைத்திருந்தால் இத்தனை நாள் வந்திருக்க மாட்டாரா?
0: அடி பைத்தியமே, கடலில் குதித்தால் அவனை கடல் கொண்டு விட்டது என்று அர்த்தமா?
1: கரையேறியிருந்தால் இத்தனை நாள் தெரியாமலா இருக்கும்?
0: என் தகப்பனாரின் கதை உனக்கு தெரியுமா? அவர் இளம் பிராயத்தில் பல மாத காலம் இருக்குமிடமே தெரியாமல் இருந்தது. தேடி பிடித்து கொண்டு வந்து இளவரசு பட்டம் கட்டினார்கள். என் பாட்டனார் அறிஞ்சய சோழர் தக்கோலம் யுத்தத்திற்கு பிறகு அடியோடு மறைந்து விட்டார். பல வருஷங்களுக்கு பிறகுதான் அவர் இருப்பிடம் தெரிந்தது. நான் சொல்லுகிறேன் கேள் வானதி. காவேரி தாய் ஒரு சமயம் என் தம்பியை காப்பாற்றி கரை சேர்த்தாள். அது மாதிரியே சமுத்திரராஜனும் பொன்னியின் செல்வனை கரை சேர்த்திருப்பார். நமது கடற்கரைக்கும் இலங்கை தீவுக்கும் மத்தியில் எத்தனையோ சிறிய சிறிய தீவுகள் இருக்கின்றன. அந்த தீவுகளில் ஒன்றில் அருள்மொழி ஒதுங்கியிருக்கக்கூடும் அல்லவா? அவனை தேடும் வேலையை நன்றாகச் செய்யும்படி தூண்டுவதற்காகவே நான் இந்த பிரயாணம் புறப்பட்டேன். உன்னையும் அழைத்து கொண்டு உனக்கு இதெல்லாம் ஞாபகமே இல்லை போலிருக்கிறது. உன் பேரில் தப்பில்லை. இளவரசரை பற்றிய செய்தி வந்ததிலிருந்து உன் புத்தியே பேதலித்து விட்டது. இப்போதுதான் கொஞ்சம் தெளிவாக பேச ஆரம்பித்திருக்கிறாய்.
2: வானதி சிறிது நேரம் மௌனமாயிருந்துவிட்டு,
0: அக்கா, நாம் எந்த ஊருக்கு போகிறோம் என்று சொன்னீர்கள் என்றாள்.
2: ஆனைமங்கலத்துக்கு.
0: அது எங்கே இருக்கிறது?
2: நாகைப்பட்டினத்துக்கு அருகில் கடற்கரை ஓரத்தில் இருக்கிறது. நீ ஏதோ சொப்பனம் கண்டு உளறினாயே, அந்த சூடாமணி விகாரத்துக்கும் ஆனைமங்கலத்துக்கும் கொஞ்ச தூரம்தான். நீ புத்த பிக்ஷுனியாக விருப்பப்பட்டால் கூட அதற்கும் சௌகரியமாகவே இருக்கும். ஆனால் நீ மணிமேகலையாவதற்கு அவசரப்பட வேண்டாம். பொன்னியின் செல்வனை பற்றி திடமான செய்தி கிடைத்த பிறகு முடிவு செய்து கொள்ளலாம் என்று குந்தவை கூறிவிட்டு லேசாகச் சிரித்தாள்.
1: அக்கா, இது என்ன நீங்கள் சிரிக்கிறீர்கள்? சிரிப்பதற்கு எப்படி உங்களுக்கு மனது வருகிறது?
0: இளவரசர் பிழைத்திருப்பார் என்று உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறதா?
2: நம்பிக்கை இல்லாவிட்டால் நான் இப்படி இருப்பேனா வானதி? நான் பார்த்து வைத்திருக்கும் ஜோசியங்களெல்லாம் பொய்யாகப் போவதில்லை. என் தம்பியின் கையில் உள்ள சங்கு சக்கர ரேகைகளும் பொய்யாகப் போவதில்லை. இதுவரையில் எல்லாம் சரியாகத்தான் நடந்து வருகிறது.
1: என்ன சரியாக நடந்து வருகிறது? எனக்கு ஒன்றும் தெரியவில்லையே என்றாள் வானதி.
0: உனக்கு ஏன் தெரியப் போகிறது? நீதான் சித்தப்பிரமை பிடித்து அலைகிறாயே. அருள்மொழிக்கு இளம் வயதில் பல கண்டங்கள் நேரும் என்று சொன்னார்கள். அதன்படி நேர்ந்து வந்திருக்கின்றன.
1: பின்னே மற்றவையும் நடந்துதானே ஆக வேண்டும்?
0: மற்றவை என்றால்?
1: எத்தனையோ தடவை நான் சொல்லியாகிவிட்டது, நீயும் கேட்டிருக்கிறாய். மறுபடி எதற்காக சொல்லச் சொல்லுகிறாய்? பேசாமல் தூங்கு, பொழுது விழுந்து பார்த்து கொள்ளலாம்.
2: வானதி மீண்டும் சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்து விட்டு,
0: ராத்திரியெல்லாம் யானை மீது பிரயாணம் செய்யப் போகிறோமாக்கா? எதற்காக என்று கேட்டாள்.
2: அது கூடவா உனக்கு ஞாபகமில்லை? பகலில் நாம் பிரயாணம் செய்தால் வழியில் உள்ள ஊர்களிலெல்லாம் ஜனங்கள் நம்மை சூழ்ந்து கொள்வார்கள். பொன்னியின் செல்வன் எங்கே, சோழ நாட்டின் தவப்புதல்வன் எங்கே என்று கேட்பார்கள். பழுவேட்டரையர் மீது குற்றம் சுமத்துவார்கள். பழுவூர் இளையராணியை சபிப்பார்கள். சக்கரவர்த்தியை

0: கூட நிந்தித்தாலும் நிந்திப்பார்கள். அதையெல்லாம் நாம் எதற்காக காதினால் கேட்க வேண்டும்? நான் தான் ஜனங்களை அப்படியெல்லாம் தூண்டிவிட்டதாக பழுவேட்டரையர்கள் சொன்னாலும் சொல்லுவார்கள். எதற்காக இந்த வம்பு என்றுதான் ராத்திரியில் புறப்பட்டேன். இதையெல்லாம் பழையாறையிலிருந்து புறப்படும் போதே உனக்கு சொன்னேன். மறுபடியும் கேட்கிறாய். நல்ல சித்தப்பிரமை பிடித்து உன்னை ஆட்டுகிறது. சூடாமணி விகாரத்து புத்த பிக்ஷுக்களிடம் சொல்லித்தான் உன் சித்தப்பிரமையை போக்க வழி தேட வேண்டும். போனால் போகட்டும், இப்போது தூங்கு. எனக்கும் தூக்கம் வருகிறது. இந்த ஆடும் குன்றின் மீது உட்கார்ந்தபடியேதான் இன்று இரவு நாம் தூங்கியாக வேண்டும் என்றாள் இளைய பிராட்டி.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: இளவரசர் காணாமற் போனதுக்கு சூடாமணி விகாரத்து பிக்ஷுக்கள் மேல பழுவேட்டரையர்கள் பழி சுமத்தக்கூடும். தக்க பாதுகாப்பு செய்யணும்னு அனிருத்தரை குந்தவை கேட்டுக்கிட்டது நினைவிருக்கும். அப்புறம் யோசிச்சு பார்த்துருப்பான், கிணறு வெட்ட பூதம் புறப்பட்ட கதையா ஏதாவது ஆயிட்டா? இந்த கவலையில வானதியை தடுத்து நிறுத்தி இளவரசரை தேடுற பணியை தானே முடுக்கி விடுவதா சொல்லி புறப்பட்டிருப்பா குந்தவைன்னு தோணுது. அனிருத்தர் நல்லவர், ஆனா ஏமாற மாட்டார். விலங்குகள்ல கைமா என்கிற சிறப்பு பெயர் கொண்டது யானை. கைன்னு சொல்லத்தகும் துதிக்கை உடைய விலங்கு. துவளும் அந்த துதிக்கை வானதிக்கு மட்டுமன்று எல்லோருக்குமே வியப்பை தரும் உறுப்பு. எலும்புகளே இல்லாம பல்லாயிரக்கணக்கான தசைகளாலும் நரம்புகளாலும் ஆனது. அதை கொண்டு தரையிலிருந்து சிறு புல்லையும் எடுக்க முடியும். 200 கிலோவுக்கும் கூடுதலான கனம் கொண்ட மரங்களையும் இந்த ஒற்றை உறுப்பால தூக்கிடும். தேவைக்கு ஏற்ப சுருட்ட முடியும், நீட்ட முடியும், எல்லா திசைகள்லையும் திருப்ப முடியும். யானையின் அபாரமான மூப்ப சக்திக்கும் இந்த துதிக்கை தான் காரணம். அதோ பார் அந்த யானையைன்னு அனிருத்தர் சொன்னதும் கன்னங்கரிய குன்றை போல நின்றிருந்த யானையை வானதி பார்த்தா அல்லவா, இந்த ஆடும் குன்றின் மீது உட்கார்ந்தபடியேதான் இன்றிரவு நாம் தூங்கியாக வேண்டும்னு இளைய பிராட்டி சொன்னதையும் கேட்டோம். சேரமான் கடுங்கோ வாழியாதன் என்னும் மன்னனை பத்தி குண்டுகட் பாலியாதனார் என்னும் புலவர் பாடின புறநானூற்று பாடற் பகுதி நினைவுக்கு வருது. என் சிறுமையின் இழித்து நோக்கான் தன் பெருமையின் தகவு நோக்கி குன்று உரழ்ந்த களிறு என்கோ கொய் உளைய மா என்கோ. இப்படி பல அரிய பொருள்களை தந்தவன். குன்றை போல் யானை, கத்தரிக்கப்பட்ட பிடரியை உடைய குதிரை. இப்படி பெரிய பட்டியல் தரார். சொகுசு, இதுக்கு இணையான தமிழ் சொற்கள் அழகு, நேர்த்தி, வசதி. தெலுங்கிலும் கன்னடத்திலும் அன்றாட பேச்சு வழக்கில் இருப்பது சொகுசு. சத்குரு தியாகராஜர் சொகசுகா மிருதங்க தாளமு என்ற கீர்த்தனையில அழகான மிருதங்க தாளம்னும், சொகுசுஜூட தரமா என்கிற கீர்த்தனையில அதிசயமான எழில்னும் இந்த சொல்ல பயன்படுத்துகிறார். சுகம் என்ற பொருளில் சொல்றா குந்தவை. ஆனை மங்கலத்துக்கு ஆனை மேலே ஏறி போய்கிட்டு இருக்காங்க. யானை இரவு துறைக்கு யானை மேலேறி பொன்னியின் செல்வரும் பூங்குழலியும் புயல் வேகத்துல போனதை இப்ப நினைவு கூறுவோம். ஆனா ஒப்பிட முடியாது இல்லையா?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான

0: 102.3 FM.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை.

9:15 ஆயிற்று 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்ல என் இனிய பொன்னிலாவே உங்களுக்காக அப்படியே சாங்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக வரப்போகுது. ஸோ அந்த பியூட்டிஃபுல் சாங்ஸ் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

ஒன்பது மணி 19 நிமிடம் ஆயிட்டிருக்கு. 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் வந்து ஆறாம் அலை படத்துலேருந்து பாடலை கேட்டீங்க. அடுத்ததாக அமரன் படத்துலேருந்து உங்களுக்காக பியூட்டிஃபுல் சாங் வரப்போகுது. அதனைத் தொடர்ந்து அண்ணாத்திய படத்துலேருந்து பாடலை கேட்க போகிறீங்க. பிவிதாஸ் நிகழ்ச்சி வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜி உமா விஜயகுமார்.

102.3 விவித் பாரதி தமிழ் ஃபேம் கேட்டுட்ருக்கீங்க. என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் அடுத்ததாக அயோத்தி படத்திலிருந்தும் டிராகன் படத்திலிருந்தும் உங்களுக்காக பாடல் வரப்போகுது. இணைந்திருங்கள்.

0: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவேக் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் எந்தெந்த முழுமையான கொண்டாட்டம்.
1: என் இனிய பொன்னிலாவே, ஒன்பது மணி 37 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில அடுத்ததா ஜோ படத்துல இருந்தும் காத்து வாக்குல ரெண்டு காதல் படத்துல இருந்தும் உங்களுக்காக பாடல் வரப்போகுது. இணைந்திருங்கள்.

0: நான் இசையமைப்பாளன் ரமேஷ் விநாயகம் பேசுகிறேன். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஒன்பது மணி 45 நிமிடம், 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சியில் எடுத்ததா டியூட் படத்துல இருந்து பாடல் வரப்போகுது. விவிதாஸ்

பொன்னியின் செல்வன் 2 படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்ல என் இனிய பொன்னிலாவே. நிகழ்ச்சியோட இறுதி பாடல் வந்து எந்த படத்துல இருந்து வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சீதாராமம் படத்துல இருந்து வரப்போகுது. இணைந்திருங்கள்.

0: அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 தமிழ்
2: தமிழ்நாடே கேக்குது நின்னு
1: தமிழ்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நிலவோடு வளரும் பக்தி பரவசம் உங்கள் மனதோடு வளர்ந்திட
2: பௌர்ணமி பூக்கள் உங்கள் விவித் பாரதி பண்பலையில்.
1: அனைவருக்கும் மகிழ்ச்சியான இனிமையான இரவு நேர வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் பௌர்ணமி பூக்கள் இந்த நிகழ்ச்சிக்காக திருவண்ணாமலை திருத்தலத்திலிருந்து அண்ணாமலையின்

0: மகிமைகளையும் திரு அண்ணாமலையாரின் பெருமைகளையும் பக்தர்களின் உள்ளத்து உணர்வுகளையும் நாங்கள் கண்டும் கேட்டும் மகிழும் அனைத்து நிகழ்வுகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இங்கு காத்திருக்கிறோம் நேயர்களே. அதற்கு முன்னதாக, அருளினும் கடல்முகன் தடியார் சிந்தையாம் பொருள் பெரு நிலஞ்சிவப்போக முற்றிட வரமழை உதவி சிவ்வந்து யானையின் திருவடி இணைமலர் சென்னி சேர்ந்துவோம் என கணபதியின் கழல் தொழுது மஞ்சை போழ்ந்த பதியஞ்சூடும் வானோர் பெருமானார் நஞ்சை கண்ட தடக்கும் அதுவும் நன்மை பொருள் போலும் வெஞ்சொற் பேசும் வேடர் மடவார் சீதனம் அதியேறி அஞ்சொற் கிளிகள் ஆயோ எனும் அண்ணாமலையாரே என்று அவர் பாதம் வணங்கி இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் துவங்குகிறோம் நேயர்களே. நினைத்தாரே முக்தி தரும் திருத்தலமாகவும் உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூதங்களில் அக்னி தலமாகவும் விளங்கும் திருவண்ணாமலையில் பல விசேஷங்கள் திருவிழாக்கள் என்றென்றும் நடந்தேறிக் கொண்டிருப்பது நிதர்சனமான உண்மை இல்லையா நேயர்களே? அப்படியாக பல அற்புதங்கள் இங்கு நடந்தேறிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும். அந்த வகையில் ஒவ்வொரு பௌர்ணமியும் இங்கு நடக்கும் விசேஷ அனுபவங்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இம்மாதம் ஆனி மாத பௌர்ணமியாக மறந்திருக்கிறது. இந்த ஆனி மாதத்தில் திரு அண்ணாமலையாருக்கு ஆனி திருமஞ்சன விழா மிகவும் சிறப்பாக நடந்தேறியிருக்கிறது. அதை பற்றி பக்தர்கள் சொல்ல கேட்டோம். அதாவது ஆயிரங்கால் மண்டபத்தில் சிவகாம சுந்தரி சமேத நடராஜ பெருமானாருக்கு சிறப்பான அபிஷேகங்களும் ஆராதனைகளும் மகா தீபாராதனைகளும் நடந்தேறியிருக்கிறது. கண்கோள்ளா காட்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லும் போது கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க ரொம்ப சிறப்பாகவும் அற்புதமாகவும் நடந்தேறியிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் எம்பெருமானார் தன்னுடைய உமையாளோடு ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருளி அனைத்து பக்தர்களுக்கும் அருள் புரிந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் திருமஞ்சன கோபுரம் வாசல் வழியாக வெளியேறி நான்கு மாட வீதிகளிலும் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்திருக்கிறார். இந்த அற்புதத்தை என்னவென்று சொல்வது? எத்தனை எத்தனை கண்கள் கூடி வேண்டும் அவரை காண இல்லையா? இப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் இங்கு அரங்கேறி கொண்டிருக்கிறது என்பதை கேட்கும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி இல்லையா நேயர்களே?
1: அதே மகிழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொடர்வது செண்பக காசி. சிந்தனை நின்தனக்கு ஆக்கி நாயினேன் தன் கண் இணை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆற வந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சைமால் அமுத பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமரை காடனைய மேனி தனிச்சுடரே என்று மணிவாசக பெருமான் போற்றி பரவும் எம்பெருமான் உறைந்திடும் மலையான திருவண்ணாமலை திருத்தலத்திலிருந்து இந்த ஆனி மாதத்து பௌர்ணமி நிலவோடு நாங்களும் இணைகிறோம் நேர்களே. பௌர்ணமி பூக்கள் நிகழ்ச்சியில் பௌர்ணமி இன்று அதிகாலை 3-5 மணி அளவுல தொடங்கி நாளை அதிகாலை 5:25 மணி அளவுல வந்து அந்த பௌர்ணமி திதி நிறைவடையுது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அழகா தொடங்குனாங்க இல்லையா மோகன சுந்தரி, அதாவது இந்த ஆனி திருமஞ்சனம் பத்தின தகவலோட தொடங்குனாங்க. கூடுதல் சிறப்பு செய்தியா எதை ஒரு மகிழ்ச்சியோட நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, அதே மாட வீதியில இருந்து நாங்க இப்ப பேசிட்டு இருக்கிறோம். அந்த மாட வீதியில அந்த அவங்களெல்லாம் தெய்வ திருமேனிகள் அழகா இங்கே தான் திருவிழா வந்திருக்காங்க. அதே இடத்துல இருந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 2-3 நாட்கள் ஆனதுக்கப்புறமும் கூட பக்தர்கள்ட்ட பேசும்போது அந்த ஆனி திருமஞ்சனத்தை, ஏன்னா இந்த மாதத்திற்கு உண்டான சிறப்பாக அவங்க சொல்லும்போது கேட்கக்கூடிய எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இதே மகிழ்ச்சியோடு இணைந்திருங்கள் நேர்களே. 102.3 பவத் பாரதி தமிழ் பண்பலையின் பௌர்ணமி பூக்கள் நிகழ்ச்சியோடு ஒரு பாடலை தொடர்ந்து இங்கு வந்திருக்கக்கூடிய பக்தர்களின் அந்த எண்ண அலைகள் உங்களுக்காக வலம்பெறும் காற்றலைகளில்

0: 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை பௌர்ணமி போக்கள் இந்த நிகழ்ச்சிக்காக கிரிவல பாதையில இருந்து மீண்டும் மோகன சுந்தரி உங்களுக்காக சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேரு முத்தழகு.
0: முத்தழகு, எங்க இருந்து வரீங்கம்மா?
1: நாங்க வந்து திருவாரூர் மாவட்டம் அடியக்கமங்கலத்துல இருந்து வரோம்.
0: ஓ, திருவாரூர்ல இருந்து இங்க வரீங்க?
1: ஆமா,
0: அண்ணாமலையார பாக்குறதுக்கு.
1: ஆமாங்க,
0: தியாகராஜரை பார்த்துட்டு அக்கேல இங்க வரீங்க.
1: ஆமாங்க
0: இல்லையா? எத்தனை வருஷமா வரீங்கம்மா?
1: நாங்க ஒரு 10 வருஷமா வரோம்.
0: 10 வருஷமா வந்துருக்கீங்க. ஒவ்வொரு
1: இடையில விட்டுதான், அதுக்கப்புறம் இப்ப ஒரு வயித்துல ஒரு பிரச்சனை இருந்துச்சு.
0: ஓகே,
1: அது 2 நாள்ல எனக்கு சரியாயிடுச்சு.
0: ஓ,
1: அந்த ஒரு நன்மை நடந்ததுனால நான் அவரை விரும்பி வந்துட்டு இருக்கீங்க.
0: ஓஹோ, அருமை அருமை. அதாவது
1: நிறைய ஆபத்துல இருந்தெல்லாம் எங்களை காப்பாத்திருக்காரு.
0: ஓ, அண்ணாமலையார்
1: அள்ளி கொடுக்க மாட்டாரு, ஆனா ஆபத்துல இருந்து காப்பாரு. அது ஒரு இதுதான் எங்களுக்கு, அது மட்டும் எங்களுக்கு போதும் முக்கியம். உயிரை காப்பாத்துறவரு என்னோட சிவபெருமான் தான், அண்ணாமலையார். கூட்டங்களும் அதிகமா கால வைக்க கூட இடம் இல்லாத அளவுக்கு மக்கள் வந்துகிட்டேதான்
0: இருப்பாங்க. ஆமா, அம்மா எப்பட அவர் வந்து உலகத்தையே காப்பாத்திட்டு இருக்காரு. சந்தோஷம், நீங்க சொல்லும் போதே எனக்கு புரியுது. இத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு மாசமா வந்துருக்கீங்க.
1: ஆமா,
0: அவ்வளவு அனுபவங்கள். இப்ப உங்களுக்கு என்ன வேற என்னென்ன அனுபவங்கள்லாம் இங்க வந்து
1: அனுபவங்கள்னா, என்னதான் மனசுல கவலைகள் இருந்தாலும் அதை வீட்டிலேயே விட்டுட்டு இங்க அந்த மனச சந்தோஷமா அவரு எங்களை நடந்தது இவ்வளவு தூரம் நடந்திருக்கோம். அந்த வழியை வந்து சுத்தமா தெரியாத
0: அளவுக்கு
1: 17 கிலோமீட்டர் நடந்து கிரிவலம் வந்திருக்கோம். அவரை பாக்குறதுக்கு இவ்வளவுக்கு நம்ம நடந்து பார்த்தோமான்னு திரும்பி பார்த்தா ஆகா
0: தெரியாது
1: தெரியாது அப்படிங்கிற ஒரு வழியையும் உடம்பு வழியையும் சுத்தமா இல்ல அந்த அளவுக்கு போக்குறாரு. அப்பாடா கொஞ்சம் அப்பாடா எதையோ சாதிச்சாது மாதிரி எங்களுக்கு ஒரு மனசு, அந்த ஒரு சந்தோஷம். என்னைக்கும் அண்ணாமலையார மறக்கவே மாட்டேன். என் வாய்ஸ் முடிகிற வரைக்கும் அவரு தான் எனக்கு துணையே
0: இருக்கும்.
2: என் பேர் மலர், நாங்க திருவாரூர்ல இருந்தா வரோம். நாங்க திருவாரூர்ல இருந்து ஒரு 15 வருஷமா மாசம் தவறாம வந்துட்டு இருக்கோம். ஒரு 20 பேர் போல ஒரு லேடிஸ்ங்க தான் எல்லாம் சேர்ந்து ட்ரெயின்ல தான் வந்து போயிட்டு இருக்கோம் நாங்க. இன்னமும் நாங்க வந்து விடாம ஒரு மாசம் எந்த பௌர்ணமிக்கு நாங்க விட்டதே கிடையாது. அந்த அளவுக்கு எங்க உடல் உணர்வு எல்லாத்துலயுமே எங்க அண்ணாமலையார் தான் இருக்காரு. நினைச்சாலே எனக்கு அப்படியே சிலுக்குது. அவரு நினைச்சல அந்த அளவுக்கு அவர் எங்களுக்கு எந்த சூழ்நிலையும் சரி, கஷ்டம்னு தெரியும், கஷ்டம்னு வந்து யாராவது காப்பாற்ற விடலாம், ஆனா எந்த வழியில அந்த கஷ்டம் போகுதுன்னு எங்களுக்கு
0: தெரியாது.
2: இதுவரை அதான் நடந்திருக்கு. எல்லாருமே சொல்லுவாங்க, என்ன விழுந்து விழுந்து சாமி கும்பிடுறேன், என்னை வந்து கஷ்டன்ற இடத்துல மனிதர்கள் இல்ல, தெய்வமா அவரா வந்து அந்த கஷ்டம் எப்படி வந்துச்சு எப்படி போனுச்சுன்னு
0: தெரியாது.
2: அந்த மாதிரி என்ன இன்ன வரைக்கும் கொண்டு வர்றாரு, இனிமேலும் கொண்டு வருவாரு. அதனால என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் எனக்கு எங்க அண்ணா மலையாரோட இருக்கணும். எங்க தியாகராஜா எங்களுக்கு பூத உலகத்துக்கே இருந்து எங்களை காக்குறாரு. அவரையும் நாங்க பாக்குறோம், இருந்தும் அண்ணாமலையார வந்து நாங்க நேசிச்சு மாசம் தவறாம வரணும். என்னால வயது முதியோர் ஆனாலும் நாங்க அவரை வந்து
0: எங்களுக்கும் புரியுது. நீங்க தொடர்ந்து வாங்க, நீங்க நினைக்கிறத நடக்கணும்.
1: சந்தோஷமா புன்னகையோட இருக்கணும்னு வாழ்த்துக்கள்.
0: நன்றிமா, நன்றிமா, ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது எவ்வளவு அவரு சந்தோஷம் பாருங்க. இங்க வந்து வந்து நாங்க போயிட்டு இருக்கோம், தொடர்ந்து அவர் அழைக்கிறார், நாங்க வரோம் அப்படின்னு அவங்க எவ்வளவு அற்புதமா அவங்க சொல்லும் போது, உண்மையிலே இறைவன் இருக்கிறார் அப்படிங்கறதுக்கு இதெல்லாமே ஒரு உதாரணமா சொல்லலாம் இல்லையா? கடவுள் நம்மோடையே இருக்கிறாரு, நமக்கு எல்லா வகையிலும் அவர்

0: ஏற்பாருங்கிறத ஒரு உணர்வோடு அவங்க சொல்லும் பொழுது இதுதானே உண்மை இல்லைங்களா? தொடர்ந்து இளைஞர்கள் நேயர்களே, விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு.
1: நிலவோடு வளரும் பக்தி பரவசம் உங்கள் மனதோடு வளர்ந்திட
2: பௌர்ணமி பூக்கள் உங்கள் விவித் பாரதி பண்பலையில்.
3: நிலவு தாளாட்டும் இந்த இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறோம் நேர்களை 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில. ஆனி மாதத்து பௌர்ணமி பூக்கள் நிகழ்ச்சியில் இருக்கிறோம். திருவண்ணாமலையில் கூட்டம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி எனக்கு முன்னாடி கிரிவலம் போகிற ஒரு கூட்டம் போகுது, கிரிவலம் போயிட்டு திரும்பி வரக்கூடியவங்க, இந்த ரெண்டு மக்களும் ரெண்டு பக்தர்களும் அப்படி மிங்கலாகக்கூடிய ஒரு இடத்துல தான் நாங்கள் நின்றுட்டுருக்குறோம். இந்த இடத்துல இருந்து நிலாவை பார்த்துக்கிட்டே பேசுறது அப்படின்றது வந்து ஒரு சுகமாக இருக்குது. அதே சுகத்தில் வாங்க, இன்னைக்கு நம்மளுடைய பக்தர்களுடைய எண்ணம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கேட்கலாம். ஆமாம், வணக்கம்மா, உங்கள் பேர்?
4: சுகந்தி.
3: சுகந்தி,
4: சுகந்தி
3: எங்கே இருந்து வரீங்க சுகந்திமா?
4: நாங்கள் வந்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி.
3: மன்னார்குடியேவா? பக்கத்துலயா?
4: பக்கத்துல.
3: உங்க ஊர் பேரு?
4: தென்பாதி, 47 தென்பாதி.
3: வித்தியாசமா இருக்கு, இன்னொருக்கா சொல்லுங்க.
4: 47 தென்பாதி.
3: 47 தென்பாதி, அது ஊர் பேரேவா? நேரில் கேட்டீங்களா எதுக்காக வந்து நான் வந்து உங்க ஊர் பேர் சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் நமக்கு தெரியாத பேர்லாம் இருக்கு இல்லையா, அதுக்காக தான் 47 தென்பாதி நான் குறிச்சு வச்சுக்கிறேன். ஏன்னா என்னைக்காவது எனக்கு இது பயனுள்ள தகவலா இருக்கும், நல்ல வித்தியாசமான பேரா இருக்கு. சொல்லுங்கம்மா, இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கீங்களா?
4: முன்னாடி எல்லாம் வந்ததுல இதான் முதல் டைம்.
3: யார் சொல்லி வந்தீங்க?
4: நாங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல பாத்துருக்கோம்.
3: ஆஹா,
4: அதை வச்சு நாங்க வந்தோம். வந்தது எங்களோட வந்தவங்க எல்லாம் ரவுண்ட் போயிருக்காங்க. என்னால முடியல, நான் பிள்ளைங்களை வச்சுட்டு குந்திருக்கேன்.
3: கிரிவலம் போகாம நீங்க இங்க இருக்கீங்க. அப்போ சாமி பார்த்தாச்சா?
4: சாமி பார்த்தா.
3: எப்போ வந்தீங்க?
4: நாங்க வந்து கரெக்டா 1 மணிக்கு வந்தோம்.
3: பகல் 1 மணிக்கு?
4: ஆமா, 4:30 மணிக்கு வெளியாகணும்.
3: சாமி பார்த்துட்டு வந்துட்டீங்க, பரவாயில்ல. அப்ப இந்த முறை உங்களுக்கு உண்மையிலேயே முதல் முறையா வந்திருக்கேன்னு சொல்றீங்க. இவ்வளவு சீக்கிரம் நீங்க சாமி பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 7-8 மணி நேரம்லாம் வந்து காத்திருந்து சாமி பார்த்தவங்க இருக்கிறாங்க. இந்த முறை நீங்க ரொம்ப விரைவா பாக்குறதுக்கு அந்த அண்ணாமலையார் உங்களுக்கு அருள் புரிஞ்சிருக்காருன்னு தான் சொல்லணும். சொல்லுங்கம்மா, இப்ப திருவாரூர் அங்கிருந்து வரீங்க. ஆரூரா தியாகேசான்னு எல்லாரும் உங்க ஊரை தேடி நாங்கெல்லாம் வருவோம், ஆனா நீங்க அண்ணாமலையாரை தேடி வந்திருக்கீங்க. அவரையும் அனுபவிச்சு இவரையும் அனுபவிக்கிறீங்க, எப்படி இருக்கு இந்த ஒரு முதல் முறையா நீங்க பார்த்த அந்த ஒரு அனுபவம்?
4: முதல் பார்த்தப்ப நாங்க வந்து இவ்வளவு கூட்டம் இவ்வளவு இதா ஜனங்களை பார்த்தது கிடையாது, இதான் முதல் டைம்.
3: ஓ,
4: அதனால
3: தேர்ல வந்து திருவாரூர் தேர்ல வந்து அந்த கூட்டம் இருக்கும் இல்லையா?
4: இருக்கும். மன்னார்குடியில பெரிய கோயில் சொல்லுவோம், அதுலயும் இவ்வளவு கூட்டம் இருக்கும். இவ்வளவு கூட்டத்துல கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஆனா இதுல முக்கால் பங்கு இருக்கும். எங்களுக்கு வந்து இது நாங்க பாக்குறது இது முதல் தடவை,
3: முதல்
4: முறை. எங்களுக்கு அதை தொட்டி கொஞ்சம் இதா இருக்கு.
3: சரி, அண்ணாமலையார பார்த்த அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு?
4: எங்களுக்கு
3: இப்படிதான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து வந்தீங்களா?
4: நாங்க வந்து இது வரையும் வந்தது இல்ல, இதான முதல் டைம். அடுத்த அடுத்த ஸ்கீம் வரும்போதுதான் அதோட எங்களுக்கு ஒரு நன்மைங்கிறது எங்களுக்கு தெரியும்.
3: இப்போ நீங்க இன்ஸ்டால பார்த்து வந்தேன் அப்படின்னு சொல்றீங்க. நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் நாங்க கேட்கும் போது நண்பர்கள் சொன்னாங்க, சொந்தக்காரங்க சொன்னாங்க, ஒரு முறை வந்துட்டு போனா நல்லா இருக்கும்னு, அதனால வந்தோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க.
4: நீங்க என்ன எங்க பக்கம் வந்து ரொம்ப அதிக ஃபேமஸ் கிடையாது, இப்ப இப்பதான் கொஞ்சம் ஃபேமஸ் அப்படிங்கிறதுனால இப்ப எங்க ஊர்ல ஓரளவு வந்துகிட்டு இருக்காங்க. இனிமேலுக்கு தான் எங்க ஊர்ல இது கொஞ்சம்
3: எல்லாருமே
4: இப்பதான் டெவலப் ஆகி.
3: பரவாயில்ல, இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் நாங்க வர ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் ஏன்னா வந்து இவங்க வந்து ஒரு குரூப்பா வந்திருக்காங்க, அந்த குரூப் வந்து தொடர்ந்து வருவோம் அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கை. இன்னும் அதிகமா பக்தர்கள் இங்க வருவாங்க எங்களோட சேர்ந்து அப்படின்னு சொல்றாங்க. இவங்க யாருமா? அவங்க பொண்ணா? உங்க பேருமா?
5: சுபஸ்ரீ.
3: சுபஸ்ரீ, சுபஸ்ரீ என்ன பண்றீங்க?
5: எம்எஸ்சி முடிச்சிருக்கீங்க.
3: எம்எஸ்சி முடிச்சிருக்கீங்க. எந்த ஊர்லமா?
5: தென்பாதி.
3: தென்பாதியிலே
5: படிச்சது
3: வந்து ஒரத்தநாடுல. இப்போ முடிச்சுட்டு போறீங்களா இல்ல
5: பாத்துட்டு?
3: பாத்துட்டு இருக்கீங்க. சரி, இப்போ நீங்க அம்மா வந்து இன்ஸ்டால பாத்து தெரிஞ்சு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா சொல்லி நீங்க வந்தீங்களா இல்ல உங்களுக்கே? நம்மளும் பாத்துருக்கோம் இன்ஸ்டால போயிட்டு வருவோம்.
5: கிடையாது, எனக்கு வந்து சிவனை ரொம்ப பிடிக்கும்.
3: அடாடா சொல்லுங்க கேக்கலாம்.
5: எனக்கு ரொம்ப சிவனை ரொம்ப பிடிக்கும். எப்படியாவது வாழ்க்கையில ஒரு முறையாவது பாத்துடணும், அது பாக்குறதுக்காக
3: வந்தேன். இன்னொரு தடவை அந்த வார்த்தை சொல்லுங்க, வாழ்க்கையில ஒரு முறையாவது. இப்படி காத்திருக்க கூடியவங்க எத்தனை பேர்? இப்போ வீட்டில் இருந்துட்டு இந்த ப்ரோக்ராம கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த எண்ணம் இருக்கும், ஒரு தடவையாவது அண்ணாமலைக்கு போகணும். ஏன்னா ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமி புகழ் நிகழ்ச்சியில வரக்கூடிய பக்தர்கள் இந்த அண்ணாமலையாரை பத்தி நிறைய சொல்றாங்க, கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப இந்த பாப்பா சொன்னாங்க இல்லையா, ஒரு முறையாவது வந்து வந்துடணும் அப்படின்னு சொல்லி, இதே உணர்வு உங்களுக்கும் இருக்கும். எண்ணம் வலிமையானது, இங்க வரலனாலும் இங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டு இருக்குது இந்த பௌர்ணமி.

0: வடிவமைப்புகள் நிகழ்ச்சி. சொல்லுங்கம்மா, இப்போ இந்த முறை வந்துட்டீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? அடுத்து வரணும்ன்ற அந்த ஒரு ஃபீல் இருக்கா? உங்களோட இன்னைக்கு இப்போ இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன?
1: நான் எங்க போனாலும் அவளை சிக்கிறதுல வந்து சரி போயிருக்கோம் அப்படின்னா இருக்க மாட்டேன், ஒரு மாதிரி டயர்டா இருக்கும், ஏன் போறோம் அப்படி மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த தடவை வரப்ப எனக்கு அப்படி தெரியல, நல்லா இருந்துச்சு பாக்கணும் அப்படின்னு.
0: ஏன்னா முழுசா நீங்க அனுபவிச்சு வரீங்க,
1: பாக்கணும், பாத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா சந்தோஷமா இருந்துச்சு,
0: சந்தோஷமா இருக்கு. திரும்ப வாய்ப்பு கிடைக்கும் போது
1: கண்டிப்பா வரணும்.
0: வாழ்த்துக்கணுமா, நீங்க வரக்கூடிய வாய்ப்பை அந்த இறைவன் உங்களுக்காக கொடுப்பாரு. வாழ்த்துக்கள், நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களை 102.3 பாரதி தமிழ் பண்பலை.
2: ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி எங்கள் பொறுப்பு. ஆரணி சிஎம்ஆரின் ஒளி விளக்கு நம்பர் 1 திடம் அரிசி.
3: பௌர்ணமி இரவெல்லாம் இறை உணர்வில்
4: உங்களோடு இணைகிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. பௌர்ணமி பூக்கள் இந்த நிகழ்ச்சிக்காக திருவண்ணாமலை திருத்தலத்திலிருந்து மௌனசுதரி உங்களுக்காக இன்னைக்கு வந்து ஆனி மாத பௌர்ணமியாக வளர்ந்திருக்கிறது. நிறைய கூட்டம் அலைமோத இன்னைக்கு வந்து ரொம்ப அற்புதமான காட்சிகளை தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பக்தர்கள்லாம் வந்து என்னெல்லாம் பேசுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவோம். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
5: திவ்யா.
6: திவ்யா.
5: திவ்யா. திவ்யா, இங்கேருந்து வரீங்கம்மா?
6: பெங்களூர்.
5: பெங்களூர்லேருந்து வரீங்களா? எத்தனை நாளாக வந்துருக்கீங்கம்மா?
6: 3 வருஷமா.
5: 3 வருஷமா தொடர்ந்து பௌர்ணமிக்கு வரீங்களா?
6: வருஷத்துக்கு 5-6 வாட்டி வருவேன்.
5: 5-6 வாட்டி எப்பப்பெல்லாம் முடியுதோ வருஷத்துக்கு அப்போ வந்து
6: 5 தடவை கண்டிப்பாக வரும்.
5: வந்துடுவீங்க? அது பெங்களூர்லேருந்து நீங்கள் வரீங்க?
6: ஆமாம்.
5: எப்படி நீங்கள் ஃபேமிலியோட வரீங்களா, எப்படி வரீங்க?
6: இல்லை, எப்படி கன்வீனியன்ட்டாக இருந்தால் அப்படி, பசங்க இருந்தால் பசங்களோட. லீவு கிடைக்கிற மாதிரி.
5: லீவு கிடைக்கும் போதெல்லாம் அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 வாட்டியாவது வந்துடுவீங்க?
6: வந்துடுவேன்.
5: சரி, அண்ணாமலையார பார்க்காம இருக்க முடியாது?
6: முடியாது.
5: ஏன் சொல்லுங்க?
6: ஏன் அண்ணா, அவர் என் கூடவே இருப்பாரு, அதனால தான்.
5: கூடவே இருக்காரு,
6: என் கூடவே இருக்காரு, என் துணையா இருப்பாங்க, எனக்கு கஷ்டத்துல சுகத்துல எல்லாம் அவங்க தான். என் பின்னால எங்க அப்பா மாதிரி நினைக்கிறேன்.
5: நம்புறதுல
6: அது நிரூபிச்சிட்டாங்க அவங்க. வாழ்க்கை அவ்வளவு மாறிச்சு,
5: நல்ல மாற்றங்களை ஏற்பட்டு.
6: 3 வருஷம்ட்டு இல்ல, எனக்கு சிவன் அண்ணாவே ரொம்ப பிடிக்கும். அது வந்து எனக்கு அவங்க எப்பவுமே துணையா இருக்கிறது நான் ஃபீல் பண்ணினே
5: இருக்கிறேன்.
6: அது வந்து ரியாலிட்டியா தோணுது, என் கூட இருக்கிற மாதிரியே தோணுது. எனக்கு தோன்றது இல்ல, என் கூட இருக்கிறாங்க.
5: இருக்காரு, அந்த உணர்வு வந்து நம்ம கூடயே இருக்கு.
6: இருக்கு, அவ்வளவுதான், இருக்கிறாங்க. என்ன விட்டு கை விட்டு போல, எனக்கு கஷ்டத்துல சுகத்துல அவங்கதான்
5: இருக்காரு. ஆமா. உங்களுக்கு எத்தனை பசங்கம்மா?
6: எனக்கு 2 ஆம்பள் பசங்க, 2 பொங்கல் பசங்க இருக்கு. என் தங்கச்சி பண்ண எல்லா பசங்க என் பசங்க தான் நான் நினைப்பேன்.
5: சரி சரி, இப்ப வந்து போயிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்ப வந்து போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இந்த மாற்றங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நடக்கிறது
6: நல்லா இருக்கு, ஆனா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட், கொஞ்சம் நீட்னஸ் இது
5: என்ன படிக்கிறாங்க?
6: சிவன் வந்து எப்பவுமே எனக்கு என் துணையா இருப்பாங்கன்ட்டுதான் நான் நம்புறேன்.
5: அருமை அருமை,
6: என் கூட தான் இருப்பாங்க.
5: இருக்கா, அவ்வளவுதான், அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை இல்லையா? ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி. அது எவ்வளவு ஒரு உணர்வு பூர்வமா அவர் என் கூட இருக்காரு, என்ன எனக்கு என் உணர்வே அவர் தான் அப்படின்னு அவங்க எவ்வளவு கான்பிடண்டா பேசுறாங்க இல்லையா? இதுதான் அந்த இறைவனோட அந்த பக்திங்கிறது. அது ரொம்ப அழகா அவங்க சொன்னாங்க. தொடர்ந்து நிதிநிலையர்களே, விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு
7: தானே தர

0: தரமான பட்டுச் சேலைகளை மிக மிக குறைந்த விலையில் வாங்கிட நம்பிக்கையான சிறந்த இடம் காஞ்சிபுரம். எம் லிங்குஷா சில்க்ஸ், காஞ்சிபுரம்.
1: நேர்களே, ஆனந்தமலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அண்ணாமலையில் பக்தி பரவசத்தோடு வரக்கூடிய பக்தர்கள் இங்கே வந்து அந்த இறைவனை உணர்ந்த அந்த ஒரு அனுபவம், அதை ரொம்ப அழகாக காத்தலைகளில் பகிர்ந்துட்டுருக்கிறாங்க இந்த பௌர்ணமி பொங்கல் நிகழ்ச்சியில். இப்போ நாம் சந்திக்க போகிற அந்த பக்த அன்பர் யார் அப்படின்னு பார்க்கலாமா? வணக்கம் தம்பி.
2: வணக்கம்.
1: உங்கள் பேர்?
2: என் பேர் குமரேசன்.
1: எங்கேருந்து வரீங்க?
2: நான் வந்து ஜெயர்லேருந்து வரேன். நான் வந்து ஒரு 4-5 வருஷமாக வந்து இங்கே வந்துட்டுருக்கேன்.
1: தொடர்ந்து வரீங்களா?
2: தொடர்ந்து
1: வர முடியுது. மகிழ்ச்சியா
2: வந்தாலே ஒரு மனசு. ஒரு
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: கம்பெனில ஒர்க் பண்றோம். பிரைவேட் கம்பெனில, மங்கால்ல, சிப்காடுல.
1: எங்க? செய்யாரா?
2: செய்யார் பக்கத்துல, மங்கால். மங்கால் சொல்லுவாங்க.
1: ஓகே.
2: ஷூ கம்பெனி, அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு
1: இருக்கேன்.
2: இது வந்து நான் வந்து லவ் மேரேஜ் தான். இது வந்து இன்டர்நேஷனல் மேரேஜ். சிவனை நம்பி நான் மேரேஜ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் பையன் அது 9 மாசம் ஆகுது. நல்லபடியா சிவன் நல்லபடியா நல்லா வச்சிருக்காரு. மாசம் மாசம் நான் வருவேன். சந்தோஷமா இருக்கு.
1: சந்தோஷமா இருக்கீங்க. இப்போ நீங்க ஒரு ஒரு ஒரு பிரைவேட் கன்சர்ன்ல ஒர்க் பண்றீங்க. ஒரு இக்கட்டான சூழல் வந்து உங்களுடைய அந்த திருமண நிகழ்வு இது எல்லாமே நடந்திருக்குது. இப்போ ஒவ்வொரு மாசமும் உங்களால இங்க வரணுங்கிற ஒரு எண்ணமும் வரக்கூடிய ஒரு சூழலும் எப்படி வருது? ஏன்னா கம்பெனில லீவு அதெல்லாம்
2: இங்க வரத்துக்கே 2 மணி இல்ல 12 மணி ஆயிடுறாங்க. வர முடியலன்னா ஓகே, நின்றுவேன். வந்து
1: சாமி பாத்துட்டு கிரிவலமா இல்ல எப்படி?
2: சாமி வந்து 2 வாட்டி வந்துடுவேன். கிரிவலத்துக்கு 1 வாட்டி வரும், சாமி பாலத்துக்கு 1 வாட்டி
1: வரும்.
2: சைன் ஷிஃப்ட் போன 2 ஷிஃப்ட் தான். போன வாரம் செகண்ட் ஷிஃப்ட், அது 3 வாரம் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட். சனி கிழமை ஷிஃப்ட் முடிச்சுட்டு அப்படியே
1: வரும். அப்போ வந்து பௌர்ணமி கணக்கு இல்ல.
2: ஆமா,
1: சாமி சாமி போயிருவீங்க.
2: பௌர்ணமி பௌர்ணமி மட்டும் கிரிவலம்
1: கிரிவலம் மட்டும் போயிட்டு வந்துருவீங்க. இது ரொம்ப நல்ல ஒரு டிப்ஸா இருக்கு. எல்லாருமே வந்து இதை ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு இருக்கிற கூட்டத்துல அவரை பார்க்க முடியலன்ற ஒரு ஃபீல் இருக்கும். அதெல்லாம் வேண்டாங்க, அவரும் ஃப்ரீயா இருப்பாரு, நமக்கும் ஃப்ரீயா நேரம் கிடைக்கும். போது வந்து
2: மாசத்துல 2 நாள் வந்து
1: போட்டு இது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் எங்கெங்க நடக்கிறேன், அவர் தாங்க நடத்தி கூட்டிட்டு போறாரு, அதனால அவர் பாத்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி இந்த நம்பிக்கையே போதும். இங்க ஒவ்வொரு முறை நீங்க வந்து 2 முறை வரேன்னு சொல்றீங்க. சாமியும் பாக்குறீங்க, கிரிவலமும் போறீங்க. ஏதாவது ஒரு சூழல்ல வர முடியாத ஒரு ஏதோ ஒரு நாள் வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்படி இருந்திருக்கா?
2: இருந்திருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி
1: எப்படி இருக்கும்?
2: அது வந்து எங்கடா எல்லாரும் போறாங்க, நம்மளால போக முடியல. நம்ம அதனால அவர் நினைச்சாதான் வர முடியும்னு சொல்லுவாங்கல்ல, அததான் நினைச்சேன். ஓகே, நம்மளை கூப்பிடல. ஓகே அப்படின்னு. ஆமா, அப்படி நினைச்சு விட்டுருவேன். மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நானும் இப்போ வரும். இப்போ சரி, குழந்தை வந்து 1 இயர் ஆனதுக்கு அப்புறம் இட்டு வரலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஐடியா. ஆமா, அதுக்கு முன்னாடி வரும்.
1: குழந்தையும் வந்து கூட்டிட்டு வந்துடணும்ன்ற ஒரு எண்ணம்
2: கண்டிப்பா. இப்போ 9 மாசம் தான் அதே சரி, இட்டு வரது பர்த்டே எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா இட்டு
1: வரலாம். பரவாயில்ல, அந்த குழந்தையும் வந்து கருவில் இருக்கும் போதே வந்திருக்குது, சாமியை பார்த்துருக்குது, நடந்திருக்குது. இப்பவும் உங்க மனசுல நீங்க அந்த குழந்தைய சுமந்துட்டு தான் நீங்க வந்திருக்கீங்க. அந்த குழந்தைக்கும் இந்த இறைவனுடைய பரிபூர்ண அனுகிரகம் இருக்கும். நீங்க சொன்னீங்க, அவர் நம்மள நினைக்கல போல, வர சொல்லல போல, அப்படிலாம் இல்ல. ஏதோ ஒரு சூழல் நீங்க இங்க வரலனால அவர் நினைச்சிட்டு தான் வந்திருக்கீங்க. அது நினைச்சுதான் வந்திருக்கீங்க. இந்த தலத்தோட ஒரு பெரிய சிறப்பு என்ன? நினைக்க முக்தி தான், முக்தி தான். அந்த ஒரு இது இருக்கு. சரி, உங்க நண்பர்கள்ட்ட நீங்க வந்து இதை ஷேர் பண்ணுவீங்களா?
2: கண்டிப்பா பண்ணுது. ஃப்ரெண்டு வர மாதிரி தான் இருந்தா, சரி அவனால மேரேஜ் டேட் வைக்கோ வர முடியல, சரி மலையை சுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல ஒரு இது. நானும் ஃப்ரெண்டு தான் வந்திருந்தோம், அவனால வர முடியல, அதனால
1: அப்ப நண்பர்களும் சேர்ந்து வராங்க உங்களோட. பரவாயில்ல, வாழ்த்துக்கள் தம்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அப்படின்னு பார்க்கும் போது டைம் கிடைக்கும் போதெல்லாம் அதை வேற எப்படி எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல ஷிஃப்ட்டை முடிச்சு நான் வருவேன், அடுத்த நான் ஷிஃப்ட்டுக்கு போவேன் அப்படின்னு அதை அனுபவிச்சு சொல்றீங்க. இந்த இறை அனுபவம் தொடர்ந்து உங்களுக்கு எப்போதும் வாழ்க்கையில கிடைக்கட்டும் அப்படின்ற வாழ்த்துக்கள்.
2: நான் வந்து ஒரு டீ டாட்லர், நான் ஒரு டீ டாட்லர் முடிஞ்சுதான் அப்படி இருக்கான். மற்றபடி எந்த கட்டப்பட
1: அப்படி கிடையாது. அதாவது இறையருள் நமக்குள்ள வரும்போது கண்டிப்பாக ஒரு தேஜஸ் வரும் தம்பி, நிச்சயமா வரும்.
2: ஏன்னா எந்த ஒரு கட்டப்பாடு
1: அதுவும் வந்து ஒரு இறைவனுடைய இது இல்லாம

0: நம்மளுடைய உடல் அமைப்புன்றது நாம விரும்பி ஏற்படுத்துகிறது கிடையாது. நேர்களை ரிங்டோன் கேட்டீங்களா, பேசிட்டு இருக்கும் போதே அவருக்கு போன் வருது. உணர்வில் கலந்த அந்த இறைவன், அந்த பெருமான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உங்களோட இருக்கட்டும். வாழ்த்துக்கள் தம்பி, நன்றி.
1: எங்கும் நிறைந்த இறையொளியில் எங்கிருந்தும் பயணிக்கலாம். உங்கள் விவித் பாரதி 102.3 பௌர்ணமி பூக்கள். இரவெல்லாம் இறையருள் நிறைத்து இதயமெல்லாம் இன்னருள் பரப்ப இணைந்திருங்கள். பௌர்ணமி பூக்கள்.
2: இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை பௌர்ணமி பூக்கள். இந்த நிகழ்ச்சிக்காக மீண்டும் கிரிவல பாதையில இருந்து மோகனசுந்தரி உங்களுக்காக. சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: செந்தில்குமார்.
2: செந்தில்குமார் சார், எங்க இருந்து வரீங்க?
3: லத்தேரிலிருந்து. காட்படி பக்கம்.
2: லத்தேரியிலிருந்து. ஓகே. எத்தனை நாள் வந்திருக்கீங்க?
3: ஒரு 5 வருஷம் வந்திருக்கேன்.
2: 5 வருஷமா வந்திருக்கீங்க. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் வருவீங்களா?
3: மேக்ஸிமம் ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 வரும்.
2: 10 பௌர்ணமியாவது வந்துருவீங்க. சரி சரி. இப்ப வந்து இங்க வந்து போய் எப்படி, உங்க ஃபேமிலியோட வருவீங்களா இல்ல நண்பர்களோட வருவீங்களா?
3: ரெண்டோட
2: வந்துருவீங்க. ஆனா வந்துருவீங்க. சரி, இங்க வந்துட்டு போறீங்க இல்லையா, உங்களுக்கு அனுபவம் எப்படி இருக்கு? அனுபவம்
3: வந்த ஓரளவு நம்ம எதிர்பார்க்கற அளவுக்கு நம்ம சரின்னு படுது.
2: உங்களுக்கு நல்ல மாற்றங்கள்
3: தெரியுது,
2: அதெல்லாம் வரணும்னு தோணுது. அதான் 5 வருஷமா வந்துருக்கீங்க இல்லீங்களா?
3: 5 வருஷம் மேலதான் இருக்கோம். தோராயமா சொல்லிருக்கேன்.
2: இங்க வந்து உங்களுக்கு உங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்கள் என்ன?
3: நல்லதும் நடந்திருக்கு,
2: நிறைய நடந்திருக்கு இல்லையா? சரி, உங்க ஃப்ரெண்டா? உங்க பேர் சொல்லுங்க.
4: ராமு.
2: ராமு, நீங்க எங்க இருந்து வரீங்க?
4: காட்பாடி.
2: அங்க இருந்து காட்பாடியா வந்திருக்கீங்க. நீங்க எத்தனை வருஷமா வந்திருக்கீங்க?
4: 2 வருஷமா
2: வந்திருக்கீங்க. அப்படிங்களா, இவர் தான் உங்களை கூட்டிட்டு வந்தாரு. சரி, உங்களுக்கு அவர் சொல்லிதான் இங்க வரணும்னு தோணுச்சு இல்லைங்களா? எப்படி இருக்கு சார், உங்களுக்கு எப்படி சார் இருக்கு?
4: எனக்கு மாற்றம் நல்லா இருக்கு. உடம்பு வலி, கால் வலி எல்லாம் இருந்தது. ஃபேமிலி பிரச்சனை, அது எனக்கு சரியாயிடுச்சு. கொஞ்சம் நல்லா சரியா, முழுசா சரியாயிடும். நம்பிக்கை இருக்குது.
2: படிப்படியா எல்லாமே மாறிக்கிட்டு வருது இல்லைங்களா? நம்பிக்கை நிறைய இருக்கு உங்களுக்கு.
4: சிவன் நம்பி வந்தா நல்லது நடக்கும்.
2: நல்லது நடக்கும்.
4: அனுபவம் நம்பிக்கைதான்.
2: மாற்றங்கள் தெரியும் இல்லையா? சரி சரி. இப்ப வந்து இப்ப தொடர்ந்து இப்ப ப்ளூ ஜனங்கள் வராங்க, நிறைய ஜனங்கள் முன்னால இப்ப நீங்க வந்ததுக்கு இப்ப வந்ததுக்கு.
3: ஆமா ஆமா, முன்ன வந்து ஒரு மனத்துல சாமி பாத்துட்டு இப்ப மணிக்கணக்கானவே
2: நீங்க ரொம்ப எல்லா ஊர்கள்ல இருந்து
3: ஒரு 3 மணி நேரத்துல சுத்திடும். முதல்ல வரும்போது 6 மணி நேரம் ஆயிடும்.
2: 6 மணி நேரம் ஆயிடும்.
4: சீக்கிரம் வரோம். அதுக்கு முன்ன 9-10 மணிக்கு தான் பஸ் ஸ்டாண்ட் விட்டு இறங்கி வரோம்.
2: சரி சரி.
4: இப்ப நம்ம சீக்கிரமா வந்து சீக்கிரமா போறோம்னா அதிக கூட்டமா தான்
3: இருக்கு. ஸ்லோவா போறோம், நம்ம கிராஸ் பண்ணி போக முடியல.
2: சரி சரி. அதனால
3: வந்து கேப் இருக்கும், நம்ம வேகமா போறோம் மாடி போயிடுவாங்க. இப்ப அவ்வளவுதான்,
2: போக முடியல. போக முடியல. இடி வரது கூட்டம் ஜாஸ்தியா இல்லீங்களா?
4: இந்த டைம்ல வந்தாலும் கூட்டம்
2: கூட்டமாவே இருக்கு. எல்லா நாளுக்குமே கூட்டமா இருக்கு.
4: கூட்டமா இருக்கு. சீக்கிரமா வந்தாலும்
2: கூட்டமா இருக்கு. அது அவரோட அருள் தானே. நீங்க எந்தோ வர ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களுக்கும் அவங்களும் வரணும்னு
4: தோணும்.
2: அந்த அனுகிரகம் கிடைக்குது, மறுபடியும் வரணும்னு தோணும். அது இப்ப கூட்டம் ஜாஸ்தி ஆகுதுன்றாங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. அதாவது அதுதான் வந்து இப்ப நாங்க தொடர்ந்து வந்துட்டே இருக்கோம். இன்னும் வந்து வரணும்னு எங்களுக்கு தோணுது. அது மாதிரிதான் எல்லாரும் வரணும்னு நினைச்சு வராங்க. அதனால இப்ப கூட்டமும் அதிகமாயிருக்கு, கடவுள் நம்பிக்கை அதிகமாயிருக்கு அப்படின்னு ரொம்ப கான்பிடன்ட் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து இளைஞர்கள் விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு.
1: நிலவோடு வளரும் பக்தி பரவசம் உங்கள் மனதோடு வளர்ந்திட பௌர்ணமி பூக்கள் உங்கள் விவித் பாரதி பண்பலையில்.
5: ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி சீயமாறன் ஒளி விளக்கு. நம்பர் 1 திடமரசை.
6: வேதா போற்றி, விமலா போற்றி, ஆதி போற்றி, அறிவே போற்றி, கதியே போற்றி, கனியே போற்றி, நதிசேர் செஞ்சுடை நன்பா போற்றி, உடையாய் போற்றி, உணர்வே போற்றி என்று நம் உணர்வோடு கலந்திருக்கும் அண்ணாமலையாரை போற்றி மீண்டும் அண்ணாமலையின் அற்புத ரகசியங்களை எல்லாம் கூட நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது என்ன அப்படின்னா, திருவண்ணாமலை அனைவரும் தங்களின் வாழ்நாளில் ஒருமுறையாவது சென்று தரிசிக்க வேண்டிய அற்புதமான திருத்தலம், ஆன்மீக பூமி அப்படின்னு சொன்னால் மிகையாகாதுன்னு சொல்லணும். அப்படிப்பட்ட திருவண்ணாமலை செல்வதற்கும், கிரிவலம் செல்வதற்கும் மட்டுமல்ல, திருவண்ணாமலை என சொல்வதற்கும் சிந்திப்பதற்கும் கூட புண்ணியம் செய்து

0: இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஆன்மீக அன்பர்கள். எத்தனை முறை சொன்னாலும் கேட்டாலும் சலித்து போகாதது திருவண்ணாமலை தல பெருமைகள். அப்படிப்பட்ட திருத்தலம் பற்றி அறியாத அனைவரும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இப்படிப்பட்ட அற்புதமான தகவல்களை தான் நம்ம வந்து ஒவ்வொரு மாத பௌர்ணமி என்றும் தெரிஞ்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அந்த பாத்தீங்கன்னா பஞ்சபூத தலங்களில் திருவண்ணாமலை அக்னி தலம் அப்படின்றது அனைவருக்குமே தெரியும். இதற்கு சான்றாக பாத்தீங்க அப்படின்னா மூலவர் அருணாச்சல ஈஸ்வரர் வீற்றிருக்கும் கருவறையில் வெளியில் இருப்பதை விட எப்பொழுதும் வெப்பநிலை அதிகமாகவே இருந்து கொண்டே இருக்குமாம். குளிர் மற்றும் மழைக்காலங்களில் கூட கருவறையில் இருக்கும் வெப்பம் கொஞ்சமும் குறைவது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இது அக்னி வடிவமாக ஈசன் அந்த தலத்தில் எப்பொழுதும் விட்டிருக்கிறார் என்பதற்கு மிகப்பெரிய சான்றாகவும் சொல்லப்படுகிறது. அப்படி கோவிலுக்கு பின்னால் அமைந்துள்ள அண்ணாமலை சூரிய உதயத்தில் படும் கதிர்களால் பொன்னிறமாக மின்னுமாம். தங்க நிறத்தில் ஜொலிக்கும் இந்த மலையை தரிசிக்க காண கண்கோடி வேண்டும் என்கிறார்கள் பக்தர்கள். சூரியனின் முதல் கிரகணம் இந்த மலையின் மீது விழுந்த பிறகே உலகம் முழுவதும் பகல் தொடங்கும் என்பது ஐதீகமாகவும் சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட அற்புதங்களையெல்லாம் தன்னகத்தை கொண்டுள்ளது நாம் வணங்கும் திருவண்ணாமலை. அது மட்டும் ஆயிரம் கால மண்டபம் என்ற பகுதியில் உள்ள தூண்கள். இதில் மற்றொரு அதிசயம் என்னவென்றால் ஒவ்வொரு துணையும் தட்டினால் வெவ்வேறு இடங்களிலும் வெவ்வேறு இசைக்கருவிகளிலும் ஒளி ஒலிக்குமாம். இசைக்கலைஞர்கள் இந்த ராகங்களை சோதித்து இதை பகிர்ந்துள்ளார்கள் நம்மோடு. இப்படிப்பட்ட பல அற்புதங்களை தன்னுள்ளே கொண்டுள்ளது நாம் வணங்கும் திருவண்ணாமலை.
1: ரொம்ப அற்புதமா மோகன சுந்தரி வந்து அதாவது இரவு நேரத்துல வானத்துல நிலா உலா போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ரொம்ப அழகா அந்த பகல்ல கதிரவனுடைய அந்த ஒளி கீற்று அந்த தன்மை எப்படி இருக்கும் அதை ஒத்த அண்ணாமலையாருடைய அந்த ஒரு அருள் கடாட்சியம் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் ரொம்ப அழகா பகிர்ந்தாங்க இல்லையா நேர்களே. அப்பர் பெருமான் சொல்லுவாரு, ஆவாகி ஆவினில் ஐந்துமாகி அறிவாகி அழலாகி அவியுமாகி நாவாகி நாவுக்கோர் உரையுமாகி. நாங்கள் பேசுறதெல்லாம் இல்லைங்க, நீ தான் அப்படின்ற மாதிரி. நாதனாய் வேதத்தின் உள்ளோனாகி பூவாகி பூவுக்கோர் நாற்றமாகி புக்குழால் வாசமாய் நின்றான் ஆகி தேவாகி தேவர் முதலுமாகி சொழுஞ்சுடராய் சென்றடிகள் நின்றவாரே அப்படின்னு சொல்லுவார் திரத்தாண்டகத்தில். உண்மைதான் இல்லையா? இந்த பாடல் சொல்லணும் அப்படின்னு என் மனசில் தோணலை. மோகனசுந்தரி அந்த கதிர் ஒளியும் அந்த இறைவனுடைய அந்த ஒரு தன்மையும் ஒப்பிட்டு சொன்ன உடனே இந்த வரிகளை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. அப்படி நெருப்பனைய ஒரு உணர்வோடு இருந்தாலும் ஒரு குளிர் நிலவின் தன்மையோடு பக்தர்களை தாங்கிக் கொள்பவன் அந்த அண்ணாமலை இல்லையா. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு ரொம்ப அதிகமான ஒரு கூட்டம் இல்லை, அதே நேரம் ஈஸியாக போய் நம்ம சாமி பார்த்துட முடியும் அப்படின்ற ஒரு சூழலும் இல்லை. ரொம்ப நிதானமாக ரொம்ப இலகுவாக பக்தர்கள் வந்து அந்த ஆணி மாத வசந்த காலம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வசந்த கால காற்றை அனுபவிச்சுக்கிட்டே கிரிவலம் வர்றது, இந்த மாட வீதிகளில் வலம் வர்றது, அதையெல்லாம் எங்களால் பார்க்க முடிஞ்சது பார்த்துட்ருக்குறோம். இதே உணர்வுகள் இதோ உங்களுக்காக தொடர்ந்து வலம் வர காத்திருக்கிறது பௌர்ணமி பூக்கள் நிகழ்ச்சியில். இணைந்திருங்கள் நீங்களே.
0: கிரிவல பாதையில இருந்த மோகன்சுந்தரை மீண்டும் சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் குஸ்மா, நான் ஆந்திரா இருந்து வரேன்.
0: ஆந்திரா இருந்து வரீங்க?
2: ஆமா.
0: ஓ, தெலுங்கும் பேசுறீங்க தமிழும் பேசுறீங்க?
2: ஆமா.
0: சரி சரி, எத்தனை வருஷமா வந்திருக்கீங்க?
2: 5 இயர்ஸ்.
0: 5 இயர்ஸ். எப்படி இங்க வரணும்னு உங்களுக்கு தோணுச்சு?
2: நான் 10 இயர்ஸா வெயிட் பண்றேன், அப்புறம் தான்
0: வந்து வருஷமா நீங்க
2: நினைச்சிட்டேன்.
0: ரொம்ப பக்தி மயமா இருக்கீங்க, இந்த ருத்ராட்சங்கள்லாம் நிறைய போட்டு பார்க்கும் போது ஒரு பயங்கர பக்தியா இருக்கு. உங்களுக்கு அவர் மேல அவ்வளவு ஈடுபாடு உண்டு இல்லையா?
2: எங்க அப்பா, எங்க அப்பா அம்மா அவ்வளவுதான்,
0: அவங்க
2: யாரும் இல்ல,
0: அவரே அப்பா அம்மா எல்லாமே. அதனால
2: வரீங்க,
0: வந்து போறீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு?
2: எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு எப்படி போறது எப்படி வருதோ அங்க ஹாப்பினஸ் இருக்குது.
0: அது சந்தோஷம் எப்பவுமே இருக்கும்,
2: எப்பவுமே இருக்குது,
0: தொடர்ந்து அதான் வந்தனே இருக்கு.
2: ஆமா,
0: இப்ப முன்னால வந்து இப்ப அஜிஷமா வந்திருக்கேன். மாற்றங்கள்லாம் எப்படி இருக்கு?
2: கூட்டம் ஜாஸ்தி இருக்குது, தர்ஷனம் போக முடியாது.
0: முடிவான நிறைய கூட்டம் அப்படின்னா
2: கிரிவலம் தான் எங்க அப்பா அம்மா அப்படின்னு நினைச்சு கிரிவலம் சுற்றி வந்தா
0: வந்துருக்கீங்க. கூட்டம் நிறையதான் உள்ள போக முடியாது.
2: ஆமா
0: தொடர்ந்து வந்துட்டு இருக்கீங்க
2: மாசம் மாசம் வரேன்.
0: நான்
2: ஹஸ்பண்டும் நான் வரேன். இப்ப அந்த வேலை இருக்குது ஹஸ்பண்ட்க்கு. நான் ஒன்னிதான் வரேன்.
0: வந்து தமிழ் நல்லா பேச கத்துக்கிட்டீங்க. இங்க வந்து பேச கத்துக்கிட்டீங்களா?
2: இல்ல எங்க ஹஸ்பண்ட் தமிழ்.
0: அப்படியா? தெலுங்கு தமிழ் நல்லா பேசுறீங்க.

0: பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷமா. தொடர்ந்து வாங்க, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும். வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: அதாவது அவங்க ஆந்திரால இருந்து வராங்க, தெலுங்கு பேசுறவங்க இருந்தாலும் தமிழ் நான் பேசுறேங்க, நானும் பேசுறேன் அப்படின்னு அவங்களாவே ரொம்ப சந்தோஷமா எங்ககிட்ட வந்து அழகா பகிர்வுரை கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து இருந்தவர்களே விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலையில் பௌர்ணமி பூக்கடைந்த நிகழ்ச்சிக்காக திருவண்ணாமலை திருத்தலத்திலிருந்து கிரிவல பாதையிலிருந்து மௌனசுந்தரி நாங்க வாங்க. சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: என் பேர் ராஜேஸ்வரி.
0: ராஜேஸ்வரி, எங்க இருந்து வரீங்கம்மா?
2: வேலூர்.
0: ஆறுல வரீங்க. எத்தனை வருஷமா வரீங்கம்மா?
2: நானு கொஞ்ச நாள் நினைச்சா வருவேன், இல்ல நான் இல்ல
0: நினைக்கும் போதுதான் வந்துருவீங்க. அவரை பாக்கணும்னு வந்துருவீங்க.
2: வருவேன்.
0: எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த அனுபவம்?
2: எனக்கு பரவாயில்லன்ற மாதிரி இருக்குதுமா.
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. பேசுங்க,
2: நீ பேசுங்க.
0: ஹலோ, பே
3: திருவண்ணாமலைக்கு கிரிவலத்துக்கு வந்து நல்லபடியா வச்சுருக்காங்க. நம்மள சுத்த அவரை வணங்கிட்டு நம்ம சுத்தி வந்தோம்னா நல்லபடியா எத்தனை வந்து விட்டுறாரு. நம்மள நல்லா
0: இருக்கு.
3: ஒருத்தர் சொல்லிதான் நாங்களும் வந்தோம், ஒருத்தர் வந்து தொடர்ந்து வரோம். நாங்க எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் வந்து நாங்க வந்துடும். நல்லபடியா அதை பாத்துக்கிறாரு. நம்மள
0: நல்லா பாத்துக்கிறாரு.
3: நல்லா பாத்துக்கிறாரு. அவரை நம்பி வந்தா கைவிட மாட்டாரு.
0: அதுதான் அந்த உன் நம்பிக்கை உணர்வு இருந்தாவே போதும்.
3: ஆமா
0: இல்லையா? அதுதான் சொல்லும் போதே தெரியுது. திரும்ப வரீங்க, எங்க ஃபேமிலியோட வரீங்க?
3: எங்க பொண்ணு, எங்க வருகுச்சி, எங்க வருகுச்சி பையன்,
0: எல்லா ஃபேமிலியோட நினைக்கும் போதெல்லாம் வந்துருவீங்க.
3: ஆமா
0: இல்லையா? ரொம்ப சந்தோஷம். வாங்க, தொடர்ந்து வாங்க. நீங்க நினைக்கிறதும் நடக்கும். நன்றி. நன்றி.
3: ரொம்ப சந்தோஷம்.
4: நீங்க எங்க வரீங்க?
5: நிலவோடு வளரும் பக்தி பரவசம் உங்கள் மனதோடு வளர்ந்திட
6: பௌர்ணமி பூக்கள் உங்கள் விவித் பாரதி பண்பலையில்.
7: ரொம்ப அழகான அந்த ஒரு வாத்திய இசை கேக்குதா, சங்கநாதம், அதே மாதிரி அந்த கைலாய வாத்தியத்துடைய அந்த இசை, இது எல்லாம் சேர்ந்து இந்த கிரிவலம் வரக்கூடிய இந்த மக்கள், இந்த கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய பக்தர்கள், இந்த கிரிவல பாதையில எல்லாத்தையும் வந்து ஒரு பக்தி மயமாக்கிட்டே இருக்குது. உண்மையிலே அந்த இசையை கேட்கும் போதே நமக்கு வந்து ஒரு கோயில் சார்ந்த ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்ற ஒரு மனநிலை நமக்கு கிடைக்குது இல்லையா? வாங்க, அதே மனநிலையோட ஒரு ரெண்டு பேர் இங்க இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம கேட்டு பார்ப்போம் அவங்க எங்க இருந்து வந்திருக்காங்க அப்படின்றத. ஆமா, வணக்கம். அவங்க பேருமா?
8: வணக்கங்கம்மா.
9: கூடமலை.
7: அவங்க ஊர் பேர் சொன்ன உடனே அப்படியே யோசிச்சு கேக்குறாங்க. நேர்களை அப்படியே இருங்க, இப்ப இந்த வாத்தியம் ஒலிக்கிறது இது கேக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? நால்வர் பெருமக்களை ரொம்ப அழகா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பல்லக்கு விநாயக பெருமான அப்படி மூர்த்தங்களை வச்சு இங்க வந்து எடுத்துட்டு போறாங்க. பார்க்கும் போது உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. என்னடா இது, இந்த வாத்திய ஒலி மட்டும் கேக்குது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும் போது அதை எடுத்துட்டு ஒரு காவடியும் முன்னாடி வச்சு அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. வாங்க, இதே ஒரு சுகானுபவத்தோட திரும்ப நாம மல்லிகா அம்மா கிட்ட பேசலாம். சொல்லுங்க, அவங்களுக்கு ஊர் பேர் சொல்லுங்கன்னு சொன்னோன்னா அப்படி ஒரு ஒரு ஒரு வெக்கம் வருது. அப்படி கிடையாது, உங்க ஊர் பேர் எனக்குலாம் தெரியாது.
9: பேட்டி எடுக்கும் போது இப்பதான் முதல் தடவை பேசுறேன்.
7: எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? எஃப்எம்ல எவ்வளவு சந்தோஷம்.
9: அதனால கொஞ்சம் பதட்டமா
7: இருக்கு. பேசுற மாதிரி தானே நீங்க பேசுறீங்க? உங்க பொண்ணுகிட்ட எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரி நீங்க பேச போறீங்க, இல்ல ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க. சொல்லுங்கம்மா, எவ்வளவு நாளா இந்த திருவண்ணாமலைக்கு வந்திருக்கீங்க?
9: நாங்க இப்ப முன்ன வந்ததாங்க, அதுக்கு பிற்பாடு இப்பதான் வந்திருக்கிறோம்.
7: இன்னைக்குதான் முதல்ல.
9: ஆமா.
7: எப்படி வந்தீங்க?
9: பஸ்லதான்
7: வந்தீங்க?
9: ஆமா.
7: பஸ்ல இருந்து எவ்வளவு நேரம் ஆகுது?
9: 4 மணி நேரம் ஆகும். ஆமா, 4 மணி.
7: ரொம்ப நாள், ரொம்ப வருஷம் ஆச்சுன்றீங்க. ஏன் ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்ப இன்னைக்கு இங்க வரணும்னு உங்களுக்கு தோணுச்சு?
9: ரொம்ப நாள ஒரு ஆசை, போயிட்டு வரணும், கிரிவலம் சுத்திட்டு வரணும். சரி, நல்லா இருக்கும், பௌர்ணமி கிரிவலம் போனாவே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வந்துட்டோம்.
7: போயிட்டோம்.
9: வெயில கூட பாக்கல இல்லையா? நாங்க வீட்டுல வந்தோம், கிடைக்கிடுன்னு சாமி வேலையில நின்னு கும்பிட்டு கிரிவலம் சுத்திட்டு
7: வந்தோம். அடிக்கிற வெயில எங்களால பஸ்ல உட்காந்து சென்னையில இருந்து வர முடியல. நீங்க அப்படியே வெயிலோட வெயில

0: பண்ணி இந்த நேரத்துக்கு வந்து முடிச்சிரு. அப்போ ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கு.
1: ஆமாங்க ஆமாங்க, உட்காந்து உட்காந்து போறோம் இல்லையா, நம்ம வெயில முடியலன்னா சத்த உட்காந்து ரெண்டு மடத்து தண்ணி குடிச்சிட்டு கூட உட்காந்து போய்கிட்டே கண்டினியூ பண்ணலாம் இல்லையா.
0: சூப்பர்.
1: அதனால
0: ரொம்ப நாள் கழிச்சு நடந்திருக்கீங்க, எப்படி இருக்கு?
1: நல்லா இருக்கு, சூப்பரா. ஜனங்களை பார்க்கவே நமக்கு இருக்கிற நோய் நொடி கூட தீந்துரும் போல இருக்குல்ல.
0: ஏற்கனவே இது மருந்து மலை, இந்த மலையை சுத்தும் போது நோய் எல்லாம் சரியா போகும். அதுவும் நீங்க இப்படிப்பட்ட மக்களை பார்த்துக்கிட்டே சுத்தும் போது இதை விட சரியா போகும் சொல்றீங்க.
1: எவ்வளவு பெரிய கவலையா இருந்தாலும் நமக்கு அவங்களை எல்லாத்தையும் பார்க்கும் போது ஒரு சந்தோஷமா இருக்குல்ல.
0: யாரெல்லாம் வந்திருக்கீங்க?
1: நானே, அம்மா, அவங்க பேரு,
0: பேர் உங்க பையனா?
1: பேர்
0: இவங்க பேர்,
1: மகன் விட்டு பேர்.
0: ஓ சரி சரி சரி சரி. அம்மா உங்க பேர் என்னம்மா?
1: கொஞ்சம் வந்து அப்படியே போக வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் கலப்பாத்தா இருக்கும்.
0: இல்ல இல்ல, கிரிவலம் வந்தாச்சு. அண்ணாமலையார பாக்கணுமா? எவ்வளவு வேகமா வார்த்தை வருது பாருங்க, பாக்கணுமே. அப்ப ஊருக்கு
1: ஊருக்கு பரிமையா போய்க்கலாம், விடிய விடிய போய்க்கலாம்.
0: எப்படி சொல்றாங்க பாருங்க, அவங்க பேசும்போது உண்மையிலே நான் இதுல வந்து ரொம்ப ஒரு அட்மர் ஆன ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அந்த நேட்டிவிட்டின்னு சொல்லுவோம்ல, அந்த அவங்களுடைய அந்த ஊர் சார்ந்த அந்த மண் சார்ந்த ஒரு பகிர்வு, ஒரு அவங்களுடைய அந்த லோக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஒரு பாஷை இருக்கு. ரொம்ப ஒரு இன்னசென்டான ஒரு பகிர்வு, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு வந்திருக்கேன்னு சொல்றீங்க, தொடர்ந்து உங்களை வர வைக்கிறது அந்த அண்ணாமலையாருடைய அருள் இல்லையா?
1: ஆமாங்க,
0: நன்றிமா, நன்றி நன்றி. நேர்களை இப்ப கேட்டீங்களா, ரொம்ப கேப், ரொம்ப லாங் கேப்ல தான் வந்திருக்கோம். சாமி பார்க்காம எப்படி பார்க்க போறது, பார்த்துட்டு பொறுமையா எங்க ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த ஒரு உணர்வோடையே திருவண்ணாமலையில சாமி கும்பிட்டு போற பக்தர்களும் சரி, கிரிவலம் வந்துட்டு போற பக்தர்களும் சரி, தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் இதே உணர்வோட தான் வர்றாங்க. அந்த உணர்வலைகள் தான் காற்றலைகள்ல கலந்து வந்துட்டு இருக்குது பௌர்ணமி பூக்கள் அப்படின்ற நிகழ்ச்சியில.
2: ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி எங்கள் பொறுப்பு. ஆரணி சிஎம்ஆரின் ஒளி விளக்கு நம்பர் 1 திடம் அரிசி.
3: 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் பௌர்ணமி பூக்கள் இந்த நிகழ்ச்சிக்காக திருவண்ணாமலை திருத்தலத்திலிருந்து மோகனசுந்தரி உங்களுக்காக. சொல்லுங்க அம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் அன்னபூர்ணி, நாங்க திருப்பூர்ல இருந்து வர்றோம்.
3: திருப்பூர்ல இருந்து
4: வர்றோம். பௌர்ணமிக்கு இங்க வந்து நிறைய பேர் வந்து சிறப்பு தரிசனம் நல்லா இருக்கு, நம்ம நினைச்சது அண்ணாமலையார் கை கொடுப்பாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. நாங்க வந்தோம், இந்த கிரிவலை தான் ஃபர்ஸ்ட் டைம், ஆனா எங்களுக்கு வந்து எந்த ஒரு இது இல்ல, எப்பவும் போல அவரோட ஆசீர்வாதம் நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வந்தோம். எந்த ஒரு இது இல்ல, பெரிய ஒரு இதுல வந்து ஒரு அனுபவம் என்னன்னா, கடவுளோட அனுகிரகம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும், அதனால எல்லாருமே ஆன்மீகத்துல பயன்படுத்தி திருவண்ணாமலை வர்றது ரொம்ப சிறப்புன்னு என்னோட கருத்து.
3: அதாவது ஒரு வருஷம் வந்திருக்கீங்க, உங்களுக்கு இந்த ஒரு வருஷம் வரும்போதுல இவ்வளவு அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும்.
4: ஆமா கண்டிப்பா கண்டிப்பா,
3: நம்பிக்கையாச்சும் வந்தீங்க.
4: எனக்கும் எனக்கு 40 வருஷமா திருவண்ணாமலை வரணும்னு அவ்வளவு ஒரு இது. அவர் அழைக்கல, இந்த வருஷம் தான் அழைச்சிருக்கிறாரு. நீ வா அப்படின்னா, வந்ததுமே இவ்வளவு ஒரு மன நிறைவு கிடைக்குன்னு எனக்கு தெரியல, அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு.
3: ஓ சொல்லும் போது அந்த பூரிப்பு தெரியும்.
4: கண்டிப்பா கண்டிப்பா,
3: இதை எல்லாருக்குமே கிடைக்கணும்ன்ற நீங்க சொல்லுங்க. அதுதான், ஏன்னா நமக்கு கிடைச்சது எல்லாருக்கும் கிடைக்கும்.
4: ஆக்குறதும் அவரே, அழிக்கிறதும் அவரே, ஆடுறதும் அவரே. அவரோட சன்னதிக்கு வந்து இதை விட வேற என்ன நமக்கு
3: என்ன வேணும்?
4: அதனால எல்லாருமே மக்கள் வந்து உண்மையுமே வீட்டுக்குள்ள இருக்காம பௌர்ணமிக்கு மாசத்துல ஒரு நாள் அண்ணாமலையார் தரிசனம் பண்ணிட்டு போனா அவங்களுக்கும் நல்லா இருக்கும், நம்மளை சுத்தி சார்ந்தோடு எல்லாரும் நல்லா இருக்கும். நாம நல்லா இருந்தா பத்தாது, மற்றவங்களை எல்லாரும் அனைத்து உயிர்களையும் இன்புற்று வாழணும்,
3: புற்று வாழணும். அருமையான வார்த்தை, ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, நன்றி. உங்க பேசுறோம், உங்க பேசுறோம்.

0: பெரிய நன்றி. மேலும் உங்க வளர்ச்சி வளர என்ன கடவுளோட ஆசீர்வாதம் என்னைக்கு உங்களுக்கு.
1: நன்றி நன்றிமா, ரொம்ப நன்றி.
0: தேங்க்யூ.
1: நீங்க நடிச்சது நடக்கிற வாழ்க்கை
0: கண்டிப்பா சந்தோஷம்.
1: நன்றி. அதாவது எவ்வளவு ஒரு சந்தோஷம் பாருங்க. அதாவது மற்றவங்க எல்லாம் சொல்லி தான் வந்தோம். நாங்க 40 வருஷமா வரணும் நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா இந்த வருஷம் நாங்க வரணும்னு அண்ணாமலையாரே வந்து நினைச்சிருக்காரு போல, அதான் வந்திருக்கேன். ஆனா இந்த 1 வருஷம் வர்றதுனால எங்க ஃபேமிலியே ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படின்னு ரொம்ப அவங்க உணர்வுபூர்வமா அவங்க எங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கும் போது இதை கேட்கறதுக்கே எவ்வளவு சந்தோஷம் இல்லைங்க. இதுதான் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கறதுதான் எங்களோட ஆசையும். தொடர்ந்து இளைஞர்களே விபத் பாரதியின் தமிழ் பண்பலையோடு பௌர்ணமி பூக்கள் நிகழ்ச்சிக்காக திருவண்ணாமலை திருத்தலத்திலிருந்து மீண்டும் ஓணசுதரி உங்களுக்காக சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுமா?
2: என் பேர் புவனேஸ்வரி.
1: புவனேஸ்வரி எங்க இருந்து வரீங்க?
2: திருப்பத்தூர் மாவட்டத்துல இருந்து.
1: திருப்பத்தூர்ல இருந்து வரீங்க? அங்கிருந்து எத்தனை வருஷம் வந்திருக்கீங்கம்மா?
2: 2 இயர்ஸ் 4 இயர்ஸ் வந்து சார்.
1: 4 இயர்ஸ் தான் வந்திருக்கீங்க. தொடர்ந்து வரீங்களா பௌர்ணமி?
2: இல்ல இல்ல, டைம் கிடைக்கும் போது ஒர்க் பார்த்துட்டு இருக்கோம்.
1: டைம் கிடைக்கும் போது வரீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் வருவீங்களா?
2: ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட, மேக்ஸிமம் ஃபேமிலியோட வருவோம்.
1: வருவீங்க. சரி, இப்ப 2 3 4 வருஷம் வந்திருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கு உங்களுக்கு அனுபவம்?
2: நல்லாதான் இருக்கு
1: அனுபவம். தோணுச்சு இங்க வரணும்னு எப்படி தோணுச்சு?
2: எப்படின்னா அனுபவம் சொல்ல தெரியல, பட்
1: தொடர்ந்து வாங்க. நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கணும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அவங்க ஹலோ. அதாவது என்னன்னா, தொடர்ந்து இங்க வந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு நாங்க நினைக்கிறதா நடக்குது, அதை தொடர்ந்து வரணும்னு தோணுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அவங்க வந்து இந்த இறை உணர்வை வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டாங்க. தொடர்ந்து இளைஞர்கள் விபத் பாரதியின் தமிழ் பண்பலையோடு
3: பௌர்ணமி நில ஒளியும் விபத் பாரதி பண்பலை வானொலியும் இணையும் நேரம் 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலையில் பௌர்ணமி பூக்கள். திருவண்ணாமலையில் மலை வலம் வரும் பக்தர்களின் மன உணர்வுகள் வானலைகளில் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. இதோ பக்தி பரவசத்தில் பக்தர்களின் மன உணர்வு. இது உங்கள் வசமாய்.
4: நேர்களே, இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை. ஆனி மாதத்து பௌர்ணமி பூக்கள் நிகழ்ச்சியில் இருக்கிறோம். பௌர்ணமி பூக்கள்ல திருவண்ணாமலை திருத்தலத்திலையும் இந்த கிரிவல பகுதியிலையும் இருக்கக்கூடிய பக்தர்கள் ஒவ்வொரு வேறு வேறு பகுதியிலிருந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா எங்க இருந்து வந்தாலும் அவங்களுடைய எண்ணம் இங்க ஒருமுகப்பட்டு ஒரே இடத்துல இறையருள் அப்படின்ற ஒரு புள்ளியில தான் வந்து மையப்படுத்தி இங்க இருக்காங்க இல்லையா. ஆனாலும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் என்ன, அது வேற வேறு தான். கடல்ல சங்கமாக ஆகக்கூடிய நதிகள் வேறு வேறு பகுதியிலிருந்து வர்ற மாதிரி தான். அதே மாதிரியான என்ன பகிர்வுகள் உங்களுக்காக வலம் வந்துட்டு இருக்குது இதே பௌர்ணமி பூக்கள் நிகழ்ச்சியில. வாங்க, இன்னொரு பக்தர் இருக்கிறாரு, சந்திக்கலாம். ஐயா வணக்கம்.
5: வணக்கம்.
4: எங்க இருந்து வரீங்க?
5: காஞ்சிபுரம்.
4: காஞ்சிபுரமா? பக்கமா?
5: காஞ்சிபுரம்.
4: காஞ்சிபுரம்.
5: காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் பின்பக்கம்.
4: அடாடா, அங்கே கைலாசநாதர் கோயிலுக்கு வரணும் அப்படின்னு

0: தவமா தவமிருந்து வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திட்டு இருக்கக்கூடிய பக்தர்கள் பலர் அந்த பகுதியில இருந்து அண்ணாமலையாரை தேடி நீங்க வந்திருக்கீங்க, எப்படி சொல்லுங்க, எவ்வளவு நாளா வரீங்க?
1: நம்ம வந்து தொடர்ந்து வந்து ஒரு 4 வருஷமா வந்துட்டோம்.
0: ஒவ்வொரு மாசமும்
1: தவிர
0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? உங்களுடைய பணி என்ன? தொழில் என்ன?
1: மரத்தொழில்.
0: அதனால உங்களுக்கு வந்து

0: சரி, நீங்க கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா வரேன்னு சொல்றீங்க, இந்த அனுபவம் எப்படி இருக்கு? முதல்ல சாமி பாத்துட்டீங்களா?
1: சாமி நம்ம பார்க்கல, நம்ம ஒரு சூழ்நிலைகள் வரதுக்கு நேரம் எல்லாம் கொஞ்சம் தவறி இருக்கு. இப்பதான் நம்ம அங்கிருந்து வரது வயதுலதான் வரோம் பைக்ல, திரும்பி போறவங்க வந்து இந்த நேரத்துல இன்னத்துக்குள்ள போயிட்டு திரும்ப சாமி மலையே வந்து சிவனா இருக்கும் போது நாம வந்து உள்ள இருக்கிற வந்து வெளியில அதே தான் வெளியிலே மலையா இருக்கிறாரு இல்லையா, அவரே தானே வந்துட்டு அவரை பார்த்தாலே போதும். அதான அதுதானே இன்றைய
0: சிறப்பு
1: சிறப்பு
0: பரவாயில்ல. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் காத்திருந்து பல மைல் தொலைவுல இருந்து வந்து அவரை ஒரு கன நேரம் பார்க்கறது ஒரு பரம திருப்தி அப்படின்னு நினைக்க கூடியவங்க ஒரு சாரார் இருக்காங்க. ஆனா அதை தாண்டி மலையா இயற்கை எவ்வளவு அழகா நமக்காக எவ்வளவு நேரம் வாழ்ந்தாலும் பாத்துக்கோ, என் மடியில நீ வந்து தங்கிக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் காத்திருக்கிறாரு. அதை விட நமக்கு என்ன வேணுங்க அப்படின்ற மாதிரி ஐயா சொல்றாங்க. சொல்லுங்க, நீங்க வந்து இவ்வளவு நாளா வந்திருக்கீங்க, கிரிவலம் தவறாம போறேன்னு சொல்றீங்க, எப்படி எப்படி இருக்கு இந்த வந்து போற அனுபவம்?
1: வந்து போறது மனசுக்கு ஒரு நல்ல ஒரு அமைதி, நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் நினைக்கிறது மேலும் மேலும் வளர்ச்சியா இருக்குது. அது நல்லா வருது. ஏன்னா ஏதோ ஒரு விஷயமும் அவர் கொடுக்கறது
0: தான்.
1: எதுவுமே நம்ம இந்த பிரபஞ்சத்துல நம்ம வந்து எதுவுமே ஆக்கல, எதுவும் உருவாக்கல, எதுவுமே கொண்டு வரல. எதுவும் எல்லாம் அவரு என்னென்ன யாராருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அது அந்த பணி
0: எத்தனையோ பேரு
1: வராங்க. இப்போ வந்து இப்போ உங்களையே நான் சந்திக்கணும்னா இந்த ஒரு செகண்டு தான். நான் இப்போ இல்லைன்னாலும் நான் பாட்டு நினைப்பா எடுக்கலாம். சந்திக்கிறதுக்கு ஒரு அது ஆண்டவன் அருள் இருந்தால் தான் சந்திக்க முடியும்.
0: அது உண்மைங்க. ஏன்னா லட்சோபலட்சம் மக்கள் வந்து வர்றாங்க.
1: வந்து இவ்வளவு பேர் கூட்டத்துல நாமளே வந்து ஒரு நம்ம கூட வந்தவங்களே மிஸ் பண்ணிட்டாலும் தேடுறது கஷ்டம். அப்பேற்பட்ட இருக்கிற இடத்துல வந்து நாம ஏதோ ஒரு நின்றுட்டு இருக்கோம். அந்த இடத்துல உங்களுடைய அதுதான் அவருடைய அருள் தான், அவ்வளவுதான்
0: சொல்லுங்க பேச வைக்கிறது
1: அவ்வளவுதான். இல்லைன்னா நம்ம அதுல இருந்து எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஆமா, அது யாரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சரி.
0: ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா. அதாவது இவ்வளோ பேர் போறாங்க, இத்தனை லட்சம் பேர்ல அந்த ஒரு செகண்ட கடந்து உண்மைதான். நான் வர்ற நேரம் வந்து அவர் கடந்து போயிருந்திருப்பாரு. ஏதோ ஒரு எதனால போன் வருது
1: நேரமும்
0: அவர் எண்ணமும் மாற்றமும் இல்லை, அவர் இயக்குறாரு நான் இயங்குறேங்க. அதாவது தேவார பாடல்ல ஒரு இடம் வந்து வரும், நான் பேசலையா என் நாக்கு, அதாவது உள்நின்று ஆடும் நாவிற்கு உரையாக நீ இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பேசுற அந்த நாக்குல வரக்கூடிய சொல் உரை இருக்குல்ல, அது யாருன்னா பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: அதுதான் இல்லாத அவர் இல்லாத இடமே கிடையாது. எதை எதை சொல்றது, எந்த இடத்துல இல்லைன்னு சொல்றது, அத்தனையிலும் இருக்கிறாரு. எது இல்லை எது இருக்கு
0: கண்டிப்பா
1: எவ்வளவோ விஷயங்கள்லாம் இருக்குது. நாம அதை வந்து கரைகாண்ட அளவுக்கு நம்ம
0: இல்லை
1: இல்லை அவ்வளவுதான் சொல்லணும். சும்மா இது வந்து முயற்சி தான் பண்றோம். மனம் வந்து அலைபாயும், அதையே நம்மளால அடக்க முடியாது. இது ஒரு முயற்சி தான்.
0: முயற்சி பரவாயில்ல. அதாவது மனசை அடக்க முடியலன்னாலும் தொண்டர் 5 களிரும் அடக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. 5 யானையா நம்மளுடைய அந்த கண் காது மூக்கு வாயின்னு சொல்லக்கூடிய 5 யானை 5 பூதம் அது. அதையும் அந்த 5 அடக்கிறவங்க தான் தொண்டர் அப்படின்னு. அதை அடக்க முடியலதான், ஆனாலும் பெருமானை பார்க்கும் போது அந்த ஒரு கன நேரம் நமக்கு வந்து மனம் ஒருநிலைப்படுதா, அதுதான் தியானம் அப்படின்றத ரொம்ப அழகா காஞ்சிபுரத்துல இருந்து வந்த இந்த நண்பர் மூலமா நமக்கு இன்னைக்கு தெரிய வைக்கணும்ன்றது கூட அவர் பாஷையில சொல்ல போனா பெருமாள் நினைத்தது. அவர் நினைத்த ஒரு செயல் இன்னைக்கு நடத்தி இருக்கிறாரு.
1: வாழ்க்கை ஒரு செகண்ட் தானே, நம்ம படுக்கிற சைட்டை நீங்க தான் இப்போ
0: இணைந்திருங்கள் நேரில் 102.3 பவத் பாரதி தமிழ் பண்பல்.

0: நேர்களே, பௌர்ணமி பூக்கள் நிகழ்ச்சியில் இதுவரை திருவண்ணாமலையின் சிறப்புகளையும் பெருமைகளையும், இங்கு நடக்கும் அற்புத நிகழ்வுகளையும், பக்தர்களோடு உள்ளத்த உணர்வுகளையும் மிகவும் அருமையாக ஒவ்வொருத்தரும் பகிர்ந்துகிட்ட அந்த அனுபவங்களையும் நாங்களும் கேட்டோம், நீங்களும் வந்து கேட்டு மகிழ்ந்திருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவும் எல்லா பக்தர்களும் இந்த ஆணி மாத பௌர்ணமி என்று ரொம்ப மகிழ்வாக பகிர்ந்துக்கும் போது எங்களுக்குமே மிக மகிழ்ச்சியாக இருந்தது. நீங்களும் இதை கேட்டு சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதா எங்களோட எண்ணமும்.
1: வேண்டும் வேண்டும் மெய்யடியார் உள்ளே விரும்பி என்னை அருளால் ஆண்டாய் அப்படின்னு சொல்லுவார் மணிவாசக பெருமான். அப்படி அவன் அருளால் நம்மை ஆண்டு கொண்டிருக்கும் அந்த அண்ணாமலையாரின் பக்தி பரவச உணர்வலைகள் காற்றலைகளில் வலம் வந்தது இதுவரை பௌர்ணமி பூக்களாக. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் பௌர்ணமி பூக்கள் நிகழ்ச்சிக்காக இதுவரையில் திருவண்ணாமலை திருத்தலத்திலிருந்து
0: கே மோகனசுந்தரி,
1: மு செண்பகாசி, மீண்டும் இது போன்ற மற்றும் ஒரு இனிமையான சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி நிலையம் திரும்புகிறோம். நீர்களே சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, திருச்சி எஃப்எம் 102.1 மெகாஹெர்ட்ஸ், கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மெகாஹெர்ட்ஸ், நாகர்கோயில் எஃப்எம், மதுரை எஃப்எம் 103.3 மெகாஹெர்ட்ஸ் இணை ஒளிபரப்பில் நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்

உறங்காத இதயங்களுக்கு இரவு வணக்கத்தை தெரிவித்து கொண்டு உள்ளங்களுக்கும் உணர்வுகளுக்கும் இடையே ஒரு இனிய பயணமாக மனசு மயங்கும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருப்பது நான் உங்கள் ஆர்ஜே நாகராஜ். நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு பாடியிருக்கிறார் கே

ஜி யேசுதாஸ் ஆஷா லதா. இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். சிந்து நதி பூவி திரைப்படத்திலிருந்து பாடல்.

11 மணி 7 நிமிஷம் ஆகிட்டுருக்கு. மனசு முழுங்கும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். இந்த இரவு பொழுதில் அடுத்த பாட்டும் உங்கள் மனசை மயக்க வந்துட்டுருக்கு. கேஜே யேசுதாசனோட குரலில், வேரமுத்தோட வரிகளில், இளையராஜாவோட இசையில், தாய்க்கு ஒரு தாலாட்டு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு இணைந்திருங்கள். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

11:12 ஆயிட்டுருக்கு. 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசை மயங்க வைக்கக்கூடிய அடுத்த பாட்டு கேஜே யேசுதாஸ் சொர்ணலதா குரலில் நாடோடி காதல் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம்.

உள்ளத்துக்கும் உணர்வுக்கும் இடையே ஒரு இனிய பயணம். இது மனசு மயங்கும் 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது உங்கள் ஆர்ஜே நாகராஜ். காற்று நிற்க சொன்னால் நிற்குமா, இந்த பாடல்லையும் சொல்கிறாங்க. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் உயிருள்ளவரை, உஷா திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. கேஜே யேசுதாஸோட குரல்களில் டி ராஜேந்தர் அவர்களின் இசையில் கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

11:24 ஆயிட்டிருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் அணிந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பாலியோட வரிகளில், இளையராஜாவின் இசையில், கே ஜே யேசுதாஸோட குரல்களில். சொல்ல துளிக்குது மனசு திரைப்படத்திலிருந்து

11:30 ஆயிட்டுருக்கு. 102.3 பாரதி தமிழ் பண்பலை எல்லாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசை மயங்க வைக்கக்கூடிய அடுத்த பாடு நாளெல்லாம் பௌர்ணமி திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் குரலில். கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

11:36 நெருங்கி போயிட்டுருக்கோம். மனசு மழங்கும் நிகழ்ச்சியில் நாம் கேட்க போகிற அடுத்த பாட்டு ராம் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் குரலில் யுவன் சங்கர் ராஜாவோட இசையில்

11:40 ஆயிட்டு இருக்க 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் அணிந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். முகநூல் வழியாக உணையர்கள்லாம் அணிஞ்சிருக்காங்க நிகழ்ச்சியோட. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க சாந்தி ரமேஷ், பர்வதவர்தினி அவர்களும், அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, சோமசுந்தர பிரபு, அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து, வீரராகவன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க, ஏழு கிணறு அபுதாகிர், கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன், தியாகராயநகர் ரங்கராஜன், ஷேகா, இந்த நேயர்கள்லாம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் மனசை மயங்க வைக்கக்கூடிய அந்த பாடல் கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸோட குரல்களில் இளையராஜாவின் இசையல் காற்றலையில் இதோ

11:46 ஆகிட்டுருக்கு. 102.3 வத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து பாடல் காற்றலையல். இதோ உங்களுக்காக.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் இருக்கும். நிறைவு பாடலாக கேஜே யேசுதாஸ் சித்ரா குரல்களில் வைரமுத்தோட வருகையில் தேவாவின் இசையில் பாஷா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு இணைந்திருப்போம். 102.3 வத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷவாணி. எமது ஒளிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 வத் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏஆர் செயலி வழியாக நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒளிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: என்ன சங்கீதம் உண்டென்று அங்கங்கு செல்கின்றவன் நான் ஒரு மேடை பாடகன்.
1: Is anybody interested in singing with me? Myself. Pleasure is mine. Please come. Yes, come on.

0: நான் எல்லோரும் தருகின்ற நல்வாக்கை துணை கொண்டு செல்வாக்கை பெறுகின்றவன். நான் ஒரு மேடை பாடகன். Will anybody else join with me? A lady voice, better choice.
1: Shall I?
0: You, please come. Yeah, baby.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி தீர இசையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஜெகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நிறைவு பெற்றது இன்னிசை இரவு. நேரம் 4 மணி.

0: நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: திரை இசை பக்தி பாடல்களில் தொடரும் பாடல் மீட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து

0: உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:10.
2: பொங்கும் மங்கலம். தர்மபுரி DM ஜெயராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
3: செம்புலிவனம் SG தீனதயாளன் அவர்கள் தவில்.
2: முதலில் முன்னு ராவண என்ற தோடி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை. மிஸ்ரச்சாபதாளம்.

இனி நீச்சரணாம்புஜமுனு. ஜி என் பாலசுப்ரமணியம் சாகித்யம். கீரவாணி ராகம் ஆதிதாளம்.

0: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை தர்மபுரி டி எம் ஜெயராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: செம்புலி வனம் எஸ் ஜி தீனதயாளன் அவர்கள் தவில்.
2: நேரம் 5 மணி.

தெய்வீக ராகத்தின் ஸ்ரீ கந்த சஷ்டி கவசம், நித்யஸ்ரீ மகாதேவன்.

இறையருளோடு நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சூளமங்கலம் சகோதரிகள் பாடிய ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம்.